இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2026, 2057 ஆனி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதை ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

எவ்வளவு சை. கொல்லாமை 33 அதிகாரம் 6 குறட்பா.

0: கொல்லாமையாகிய அறத்தையே மேற்கொண்டு நடக்கின்றவருடைய வாழ்நாளின் மேல் உயிரை தின்னும் கூற்றமும் ஒருபோதும் செல்லாது.
1: வாழ் மேல் செல்லாது உயிர் ஒண்ணும் கூற்று.
2: குரலோசை கேட்டீர்கள்.

நேர்களை இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சீலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி கேட்கலாம். இன்றைய மழலையாக நம்மோடு இணைய உள்ளார் எஸ் பிரியதர்ஷினி. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தர்மபுரி உழவு சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு, பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல், காலை 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையத்தின் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் கேட்கலாம். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. காலை 9:05 வானலையில் வசந்தம், இன்று வானமே எல்லை, உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்த சிறப்பு நேரலை கேட்கலாம். பங்கேற்கிறார் முனைவர் எஸ் சரவணன் அவர்கள். 10:00 நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை. 10:45 யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வளம் பெறுவோம் நலம் பெறுவோம், யோகா பயிற்றுநர் ஆர் பிரேமலதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவை பெண் பூவை. 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம், இன்று புதிய தடம் இளம் தொழில்

முனைவோர் அதிகமான் கோட்டையை சார்ந்த அன்பரசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 மெல்லிசை சூழல் காப்போம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆடுகள் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள், காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தீஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 திரை இசை. பிற்பகல் 3:00 கட்சவையில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தேற்றல், மாலை 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி ஜெயின் மருத்துவமனையின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகளை கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து ரெட்டியூர் எம் சௌதாமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்றைய இளந்தென்றல் ஏம் பாட்டு எசப்பாட்டு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகமான ராகங்கள். இன்று சேலம் மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது மத்திய அரசு 12 அரசு பணியை நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இதுவரை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்க்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிக தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்து அளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளிட்ட வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும். அதிலே போய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கையை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை என்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை. மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள்.

வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழுகின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்லுவார், விருந்தோம்பல் என்று சொல்லி, விருந்து புறத்தான் தான் உண்டல் சாவாம் அருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள் பங்காளிகள் இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள் அப்படி. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு பெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தின் வழி நின்று பொருளை எட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பெற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதைதான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார்,

எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. அளிக்க வருகிறது முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

உங்கள் இதயங்களை இறைப்பாக்களால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்கு வருகிறது அடுத்த பாடல், ஏ ஆர் ஷேக் முகமது குரலில்.

0: பிளஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிந்து குரலில்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது நிறைவு பாடல், பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. நேரம் 6:35. இனி கேட்கலாம்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தருமபுரி வேளாண் உதவி இயக்குனர் தர கட்டுப்பாடு என் மதுபாலன் அவர்கள்.
2: விவசாயிகளே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது மனம் திறந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று உங்களுக்கு மண்ணை வளமாக்கும் தாவரங்களை பற்றி சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் நிலத்திற்கு பல காலமாக இயற்கை உரத்தை போடாமல் ரசாயன உரங்களை கொடுத்து கொடுத்து வந்து மண்ணுடைய வளத்தை நாம் கெடுத்து விட்டோம். அப்படி கெட்டு போன மண்ணை வளமாக்குவதற்கு நான் சொல்கின்ற இந்த தாவரங்கள் எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதை பாருங்கள். ஆகவே ஒரு நிமிடம் சிந்தித்து இயற்கை விவசாயத்திற்கு திரும்புவதற்கு நீங்கள் மாற வேண்டும். அப்படி இயற்கை விவசாயத்திற்கு வர வேண்டுமென்றால் முதல் படி மண் வளமாக இருக்க வேண்டும். அந்த மண்ணை வளமாக்க கூடிய தாவரங்கள் என்னென்ன என்பதனை பற்றி நீங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே முதலில் நாம் வளர்க்கும் அல்லது பயிரிடும் பயிர்கள் மண்ணிற்கு பலவித நன்மைகள் கொடுக்கின்றன. அதுல முதல்ல வந்து மண்ணை திருத்தும் பயிர்கள், அதாவது கெட்டு போன மண்ணை வந்து திருத்துறது, கலர் மண்ணை ஒவ்வொரு மண்ணா ஆக்குறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணை திருத்தி அதனுடைய வளர்ச்சியை பெருக்கும் பயிர்களாக அருகம்புல், சூரியகாந்தி, சீமை அகத்தி மற்றும் தக்கை பூண்டு இருக்குதுங்க. மண்ணை திருத்துறதுல இந்த பயிரெல்லாம் ரொம்ப பயன்படுதுங்க. அருகம்புல் மண்ணில் உள்ள உப்பை எடுத்துக்கொண்டு மண்ணின் உவர்ப்பு தன்மையை குறைக்கும். அதே போல சூரியகாந்தி மண்ணில் உள்ள சோடியத்தை உப்பு உறிஞ்சி எடுப்பதில் வல்லமை படுத்ததாகும். உங்க நிலம் உப்பு நிலமா இருந்ததுன்னா அதுல வந்து சூரியகாந்தி போட்டீங்கன்னா அந்த உப்பெல்லாம் எடுத்துடலாங்க. சீமை அகத்தி மற்றும் தக்கை பூண்டு கலர் நிலத்தில் நல்ல வளரும் தன்மை கொண்டது. ஆகவே கலர் நிலத்தை சீர் செய்யணும்னா சீமை அகத்தி தக்க பூண்டை கண்டிப்பா வளர்க்கணுங்க. அடுத்தது வளம்படுத்தும் பயிர்கள், அதாவது மண்ணுக்கு நல்ல உரமாகவும் வளம் சேர்க்கிறது எதுன்னா சவுக்கு. கடற்கரை மணலிலும் நன்கு வளரும். இதனுடைய இலை சருகு எல் பயிருக்கு நல்ல உரமாக பயன்படுகிறது. அதாவது சவுக்கினுடைய இலை சருகு எல் பயிர் போடுறோம் இல்லைங்களா என்ன வித்துல, அதுக்கு வந்து நல்ல உரமாக பயன்படுகிறது. சூவாபுல் மற்றும் எருக்க இலைகள்ல போரான் சத்து அதிகமாக இருப்பதனால் பயிர்களை வளம் பிடித்துகிறது. இந்த எருக்க இலைய தென்னை மரத்தை சுத்தி நம்ம அப்பப்போ போட்டு வந்து நல்ல மண்ணை போட்டு மூடி நல்ல தண்ணி விட்டோம்னா குறும்ப உதிர்றது கண்டிப்பா குறைஞ்சிருங்க. போரான் சத்து இந்த எருக்க இலை மூலமா கிடைக்குதுங்க. தலை சத்தை உறிஞ்சும் பயிர்கள், பயிர் வகைகள், நல்ல பயிர் வகைகள், பசுந்தால் உரப்பயிர்கள், நிலக்கடலை எல்லாம் நல்ல தலைச்சத்தை உறிஞ்சி வளரும் தன்மை கொண்டது. அதாவது காற்றில்

0: இருக்கக்கூடிய தழைச்சத்தெல்லாம் நல்ல உறிஞ்சி மண்ணுக்கு கொடுத்து அதன் மூலமா வளரக்கூடிய பயிர் பாத்தீங்கன்னா பசுந்தாள் உரங்கள், நிலக்கடலை, பயிறு வகைகள் இது எல்லாம் எடுத்துக்கும். அதே மாதிரி மணிச்சத்தை வந்து மண்ணுல கரையாத மணிச்சத்தை வந்து கரைச்சி தரக்கூடிய பயிர்கள் என்னன்னா கம்பு, சோளம், மக்காச்சோளம் போனவை மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு நல்ல வளமான தன்மையை மண்ணிச்சத்தை கொடுக்குதுங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நூற்புழுவை கட்டுப்படுத்துவது, மண்ணில் வந்து நிறைய நூற்புழு கண்ணுக்கு தெரியாத நூற்புழு இருக்குதுங்க. அந்த நூற்புழுவை கட்டுப்படுத்தும் பயிர்கள் எது எதுன்னா சூரியகாந்தி, தட்டப்பயிறு, மக்காச்சோளம், சணப்பை, தக்கை பூண்டு, சீமை அகத்தி போன்றவை எல்லாம் நூற்புழுவிலிருந்து தாக்குதல் இருந்து பயிரை பாதுகாக்குதுங்க. அதனால இந்த பயிரெல்லாம் வந்து நம்ம வந்து ஊடு பயிரா பண்ணலாம். அதாவது உதாரணத்திற்கு தக்காளியில போட்டோம்னா தக்காளியில போட்ட வயல்கள்ல நூற்புழு அதிகமா இருக்கும். ஆகவே தான் அஞ்சு வரிசைக்கு ஒரு வரிசை சூரியகாந்தியோ, தட்டப்பயிரோ, மக்காச்சோளமோ, சணப்பையோ நட்டோம்னா நூற்புழு வந்து நாம கட்டுப்படுத்தலாங்க. அதே மாதிரி நிறைய களை இருக்குதுங்க. அந்த களையை கட்டுப்படுத்தக்கூடிய பயிர் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்தி, தட்டப்பயிறு, மக்காச்சோளம், சணப்பை, சீமை அகந்தி போன்றவகையெல்லாம் பயிர் பண்ணீங்கன்னா களை வர்றது ரொம்ப குறைஞ்சிருங்க. தென்னை மரத்துக்கு ஊடு பயிரா சூரியகாந்தியும் போடலாம், தட்டப்பயிரும் போடலாம், மக்காச்சோளமும் வைக்கலாம். அங்க சணப்பையும் போட்டு 40வது நாள் நம்ம நல்லா உழுதோம்னா மண்ணுக்கும் சத்து களையும் வராதுங்க. விஷ கிருமிகளை தடுக்கிறதுக்கு இருக்கிற பயிர் என்னன்னா வேம்பு, புங்கம், பெருநெல்லி, மா, முருங்கை, செம்பகம் போன்றவையெல்லாம் விஷ கிருமிகளை வராம தடுக்குதுங்க. ஆகவே இந்த பயிர்கள் எல்லாம் உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு இயற்கை விவசாயம் செய்யும் போது இந்த நான் சொன்ன மாதிரி களையை கட்டுப்படுத்துதல், நூற்புழுவை கட்டுப்படுத்துதல், கரையாத மணிச்சத்தை கரைக்கக்கூடிய பயிர்கள், தலைச்சத்து எல்லாம் உறிஞ்சுற பயிர்கள், மண்ணை வளம்படுத்தும் பயிர்கள், மண்ணை திருத்தும் பயிர்கள் எல்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல பயிர் செஞ்சோம்னா இயற்கை விவசாயத்துல நல்ல லாபம் எடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 9751506521 என்ற தொலைபேசிக்கு அழையுங்க. இன்னொரு தொழில்நுட்பத்தோட உங்களை சந்திக்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்கினார் ஓய்வு பெற்ற தருமபுரி வேளாண் உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு என் மதுபாலன் அவர்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து தாங்கும் முறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிவேகத்துடன் காற்று வீசும் இடங்களில் வாழை சாகுபடி செய்வதை தவிர்க்கணும். காற்றுடைய வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டரை விட அதிகரிக்கும் போது மரங்களினுடைய ஆட்டத்தால் வேர்கள் அறுபட்டு சேதமடையும். இலைகள் நடுநரம்பின் இருபுறமும் குறைந்து 10 சென்டிமீட்டர் அகலத்தில் பட்டை பட்டையாக கிளியும். காற்றினுடைய வேகம் 45 கிலோமீட்டரை விட அதிகமாகும் போது இலைகள் 5 சென்டிமீட்டருக்கு குறைவான அகலத்தில் பட்டை பட்டையாக கிளியும். இதனால் வாழையினுடைய ஒளி சேர்க்கை நடைபெறுவது குறைவதால் வளர்ச்சியில் பாதிப்பு உண்டாகி குறிப்பிடத்தக்க மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. காற்றினுடைய வேகம் 50 கிலோமீட்டரை விட அதிகமாகும் போது மரம் முழுவதும் வேரோடு சாய்ந்துவிடும் அல்லது தண்டு நடுப்பகுதி ஒடிந்து வீழ்ந்துவிடும். இதனால் அதிகமான பொருளாதார சேதம் ஏற்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சித்திரை மாதத்தில், ஏப்ரல் மே மாதத்தில் சித்திரை சூழி எனப்படும் சூறாவளி காற்று வளிமண்டல மேலடுக்கில் ஏற்படும் வெப்ப மாற்றத்தால் அங்கும் இங்குமாக ஏற்படும். அச்சமயம் வாழை மரங்கள் மிக அதிக அளவில் அழிந்து வாழை விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். பொதுவாக தைப்பட்டத்தில் ஜனவரி பிப்ரவரியில் நடவு செய்யப்பட்ட வாழை மரங்கள் சித்திரை சூடி காற்றில் ஏற்படும் போது 2 மாத இதோடைய கன்றுகளாக இருப்பதால் இத்தகைய சேதத்திலிருந்து தப்பித்து விடுகின்றன. ஆகவே சித்திரை சூழியை கருத்தில் கொண்டு வாழை நடவு பருவத்தை மாற்றி அமைக்க வேண்டும். வாழை குலை தள்ளும் போது சற்று மிதமான காற்றை கூட தாங்காமல் வாழை மரங்கள் முறிந்து வீழ வாய்ப்புள்ளது. ஆகவே திடமான மூங்கில் அல்லது சவுக்கு கட்டைகளை கொண்டு குலைக்கு எதிர்ப்புறமாக முட்டு கட்ட வேண்டும். மேலும் மரத்தை சுற்றி மண் அணைக்க வேண்டும்.

0: இல்லை மூங்கில் அல்லது சவுக்கு கட்டைகளை கொண்டு முட்டு கொடுப்பதற்கு பதிலாக குறைந்த செலவில் கயிற்றை கொண்டு கட்டி வாழை மரங்களை ஒன்றோடு ஒன்று பாதுகாக்கலாம். இம்முறை ஒரு மரத்தின் அடிப்பகுதியும் அடுத்த மரத்தின் கழுத்து பகுதியையும் கயிற்றால் இணைத்து கட்டலாம். நேந்திரன் கதலி போன்ற ரகங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, சிடி.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: நெல்லை இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து ரெட்டியூர் எம். சௌதாமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலையில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்

0: ஊழியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97, 50, 98, 23, 94 அல்லது 97, 88, 85, 85, 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி

0: கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் அன்ன நாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை.
2: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை எஸ் பிரியதர்ஷினி. வணக்கம் பிரியதர்ஷினி.
5: வணக்கம்
4: பிரியதர்ஷினி, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்க?
4: நல்லா அழகா வந்திருக்கீங்கப்பா. எங்கிருந்து வரீங்க நீங்க பள்ளிக்கு?
5: குஞ்சாண்டியூர்.
4: ஓ, இங்கிருந்து வரீங்களா? ஏன் நீங்க பூ வைக்கல?
5: அம்மா வச்சு விடல.
4: வச்சு விடல? வச்சா கீழே வந்து பிச்சு போட்டுறீங்க, அதனால வச்சு விட மாட்டேன்றாங்களா?
5: பூ வரல.
4: ஓ, பூ வரலையா அன்னைக்கு? சரி இருக்கட்டும், நாளைக்கு வரும்போது பூ வச்சுட்டு வாங்க. சரி, எப்படி போகுது வெயில் காலம்லாம்?
5: ரொம்ப வெயிலா இருக்குது.
4: என்ன நடக்குது உடம்புக்குள்ள வெயில் அடிக்கும் போது?
5: காய்ச்சலு சளியெல்லாம் வருது.
4: அதனால என்ன பண்றீங்க தடுக்கிறதுக்கு?
5: தண்ணி குடிக்கணும், சாப்பாடு சாப்பிடணும் நல்லா.
4: ஓ, தண்ணி குடிக்கிறீங்க, நிறைய சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்.
5: என்ன
4: குடுப்பீங்க?
5: உதவி செய்வேன்.
4: என்ன மாதிரி உதவி?
5: வீடு கூட்டுவேன்.
4: வீடு கூட்டுறீங்க, அப்புறம்
5: சாமான கழுவுவேன்.
4: ஓ, இந்த மாதிரி உதவி எல்லாம் பண்றீங்க, வெரி குட், நல்லா பண்ணுங்க. சரி பிரியதர்ஷினி, என்ன சொல்ல போறீங்க?
5: பாட்டும் கதையும்.
4: முதல்ல கதையை சொல்லுங்க அழகா.
5: யார் அவர்? அம்மா, நான் ஒருவரை பார்த்தேன், யார் அவர்? அவர் பாம்பை

0: கையிலே பிடித்தார். சிங்கத்தின் காலை பிடித்து தூக்கினார். யானை வாளை பிடித்து தூக்கினார். அது மட்டுமா, சிங்கத்தின் காலை பிடித்து சுளுக்கினார். உண்மையாகவா, நானும் அவரை பார்க்க வேண்டும். இதோ இவர்தான் அவர், என்னையே அமர்த்தி விட்டாயே. வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவிலை கொஞ்சம் தொட்டு தொட்டு படங்கள் வரையலாம். நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம். கடல் அலையில் கடல் அலையில் கால்கள் அழைக்கலாம். பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம். சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம்.
1: பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம்னு சொல்லிட்டு கதையும் அடுத்து பாட்டும் அழகா சொல்லிட்டீங்க. இதுக்காக ஒரு கயிற்று குத்தலாமா? அழகா சொல்லிட்டீங்களே, யாரு சொல்லி கொடுத்தாங்க பிரியதர்ஷினி?
0: புக்ல பார்த்து படிச்சேன்.
1: புக்கில் பார்த்து நீங்களே படிச்சிட்டீங்களா? மிஸ் எல்லாம் எதுவும் சொல்லி கொடுக்கலையா?
0: சொல்லி கொடுத்தாங்க.
1: சரி சரி, அவங்க பேர் என்ன?
0: லதா மிஸ்.
1: சரியா பிரியதர்ஷினி, இப்போ சின்ன பொண்ணு அழகா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணும் ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: டீச்சரா என்ன பண்ண போறீங்க?
0: சொல்லி தரணும் எல்லாருக்கும்.
1: என்ன சொல்லி கொடுப்பீங்க?
0: ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லி தரணும். இது கணக்கு தெரியலன்னா சொல்லி தரணும். கதை தெரியலன்னா சொல்லி தரணும். ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லி தரணும்.
1: அஞ்சு சப்ஜெக்ட்ல எது தெரியலனாலும் உங்கள்ட்ட கேட்டா நீட்டா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய நல்ல படிச்ச டீச்சரா நீங்க? சரிங்க பிரியதர்ஷினி, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: இணையனே இன்றைய மரளை மேஜ சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை எஸ் பிரியதர்ஷினி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மரளை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில். மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோர், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில். மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோர், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 16.
9: விடுதலை போராட்ட வீரர், தமிழ் பற்றாளர்,
10: தமிழ்நாடு நாளிதழை நடத்தியவர்,
9: தேசிய கட்சியில் தொழிலாளர் தலைவராகவும் செயலாளராகவும் இருந்தவர்,
10: இசை, ஓவியம், குதிரை சவாரி, கட்டிடக்கலை போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்,
9: நூல் உற்பத்தி தொழிலில் இந்தியாவில் மாபெரும் தொழில் மேதையாக திகழ்ந்தவர்.
10: மதுரையில் புகழ்பெற்ற கல்லூரி நிறுவனங்களை நிறுவிய கருமுத்து தியாகராசர் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1893.
10: மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளர்,
9: மரபணுக்களின் செயல்பாடுகளை தன் ஆராய்ச்சியின் மூலம் விவரித்தவர்,
10: அமெரிக்க மரபியல் கழகத்தின் தலைவர்,
9: தேசிய அறிவியல் அமைப்பிற்கு பரிந்துரை செய்யப்பட்ட 3வது பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர்,
10: மருத்துவத்திற்கான நோபல் பரிசை தனித்து பெற்ற முதல் பெண்மணி.
9: பார்பரா மெக்லின் டாக் பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1902.
9: வெண்கல குரலுக்கு பெயர் பெற்றவர்,
10: தமிழ் திரைப்பட நடிகர், பாடகர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் என பன்முகம் கொண்டவர்,
9: 13வது வயதில் நடிகராக அறிமுகமானவர்,
10: தன் வாழ்நாள் முழுவதும் மேடை நாடகங்களில் நடித்தவர்,
9: பிரபலமான இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் என அனைவருடனும் பணியாற்றியவர்.

0: மகாலிங்கம் என பரவலாக அறியப்பட்ட தென்கரை ராமகிருஷ்ணன் மகாலிங்கம் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1924.
0: சுதந்திர போராட்ட வீரர், வழக்கறிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்டவர்.
1: கிராம பஞ்சாயத்து, கிராம சுயாட்சி ஆகியவற்றை தனது ஐந்தம்ச திட்டத்தில் கொண்டு வந்தவர்.
0: பெண்கள் முன்னேற்றம், விதவை மறுமணம் மற்றும் தொழிலாளர் உரிமைக்காக போராடியவர்.
1: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அரசியல் குரு என்று போற்றப்படுபவர்.
0: தேசபந்து என்று அழைக்கப்படும் சித்ரஞ்சன் தாஸ் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1925.
0: விடுதலை வீரர், கல்வியாளர், வீதியியலாளர், வணிகர், சமூக சேவகர், ஆராய்ச்சியாளர் என பன்முகம் கொண்டவர்.
1: இந்திய வேதியியல் கழகத்தை தொடங்கியவர்.
0: வடமொழி, லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர்.
1: டாக்டரேட் ஆப் சயின்ஸ் என்ற பட்டம் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர்.
0: இந்தியாவின் முதல் மருந்து தொழிற்சாலையை நிறுவியவர்.
1: சர் என்ற பட்டத்தை பெற்றவர்.
0: இந்திய வேதியியல் வரலாற்று நூலை எழுதிய பிரபுலா சந்திராராய் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1944.
0: புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் பூர்வீக நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்காகவும் தங்கள் சொந்த நாட்டிலுள்ள குடும்பங்களின் நலனுக்காகவும் மேற்கொள்ளும் நிதி பங்களிப்புகளின் முக்கியத்துவத்தை அங்கீகாரம் செய்ய இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
1: புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அங்கீகரிக்க ஐக்கிய நாடுகள் சபை இந்நாளை குடும்பத்திற்கு பணம் அனுப்புதலின் சர்வதேச நாளாக அனுசரிக்கிறது.
0: குடும்பத்திற்கான பணம் அனுப்புதலின் சர்வதேச நாள் இன்று.
1: கிராமப்புற பின்னடைவு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு பணம் அனுப்புதலை சிறப்பாக ஆதரிப்பது என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும். நம் கற்பனைகளை அதிகரிக்க செய்தவை வானொலி.
2: வணக்கம், ஆல் இண்டியா ரேடியோ.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின்
0: இந்தியாவில் நான்காவதாக, தென்னிந்தியாவில் முதலாவதாகவும் தொடங்கப்பட்ட வானொலி நிலையம்.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1938 ஆண்டு தொடங்கப்பட்ட ஆகாஷவாணி சென்னை வானொலியின் 88வது ஆண்டு விழா இன்று.
4: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
6: Students, listen carefully.
7: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
8: Admission nadaiperugirathu Vaishya kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: தர்மபுரி.
9: சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, CT.
6: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 34 ரூபாய், கத்திரி 48 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 34 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 130 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சர்க்கரை பூசணி 210 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 100

0: 45 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு 192 ரூபாய், இஞ்சி 172 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 98 ரூபாய், எலுமிச்சை பழம் 150 ரூபாய். இவையாவும் கிலோ 1 விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணி பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். உலக நாடுகளை நலிந்த நாடுகள் என்றும், வளர்ந்த நாடுகள் என்றும், வளரும் நாடுகள் என்றும் மூன்றாக வகைப்படுத்தலாம். இந்தியா போன்றவை வளரும் நாடுகள், அமெரிக்கா போன்ற மிக சில நாடுகள் வளர்ந்த நாடுகள். வளர்ந்த நாடுகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்த அளவில்தான் உள்ளன. ஆனால் அந்த குறைந்த எண்ணிக்கையிலும் ஜப்பான் இடம் பெற்றிருக்கிறது என்பது பெரிய வியப்பை தருகிறது. மற்ற நாடுகளெல்லாம் வளர்ந்த நாடுகளாக இருப்பதிலே இல்லாத ஒரு வியப்பு ஜப்பானுக்கு மட்டும் ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். ஜப்பானுடைய நிலவியல் அமைப்பை, ஜப்பான் எதிர்கொள்கின்ற துன்பங்களை நாம் கணக்கிட்டு பார்த்தால் வளர்ந்த நாடாக ஜப்பான் வந்திருப்பது எவ்வளவு பெரிய செயல் என்று நம்மால் உணர முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இயற்கையே ஜப்பானுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஆண்டுக்கு சராசரியாக 1500 முறை நிலநடுக்கம் வருகிற பூமி ஜப்பான் மட்டும்தான். ஏனென்றால் அதனுடைய நிலவியல் அமைப்பு அப்படி. பூமியினுடைய கீழ்த்தட்டுக்கள் இடம்பெயர்கிற இடத்தில்தான் ஜப்பான் இருக்கிறது. இது இப்படியும் அப்படியும் அசைகிற போது நிலநடுக்கம் வருகிறது. சராசரியாக 1500 முறை நிலநடுக்கம் ஒரு ஆண்டுக்கு வருகிறது என்று சொன்னால் அதை எப்படி நம்புவது என்று புரியவில்லை. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் நிலநடுக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லோரும் படித்திருக்கிறோம் ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற அணுகுண்டுகள் ஜப்பான் மீது போடப்பட்டன என்று. அதனுடைய விளைவுகள், பின்விளைவுகள் என்ன என்று கணக்கு பார்த்தால் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு துயரங்களும் கொடூரங்களும் நடந்திருக்கின்றன. அந்த அணுகுண்டு வீச்சில் தப்பி பிழைத்த ஒரு சிலர் பின்னால் அது பற்றி செய்திகளை தந்துள்ளார்கள். இன்றைக்கும் அவை பல ஏடுகளில் பதிவாகி இருக்கின்றன. ஒரு மருத்துவர் சொல்கிறார், தன்னிடத்திலே வந்த நோயாளிகளுடைய நிலை என்னவாக இருந்தது என்று சொல்கிறார். அவர்களுடைய சதைகள் எல்லாம் ஈரமாகவும் சொத சொதவென்றும் இருந்தன. பிணங்களை அகற்றுவது கூட பெரிய காரியமாக இல்லை. ஆனால் உயிரோடு இருந்தவர்கள் எடுத்த வாந்தியும், அவர்களை அறியாமலே அவர்கள் வெளியேற்றப்பட்டுவிட்ட சிறுநீர் மலம் போன்ற கழிவுகளை அப்புறப்படுத்துவதுதான் மிகப்பெரிய துன்பமாக இருந்தது என்று சொல்கிறார். நாம் அறியாமலே எல்லா கழிவுகளும் வெளியேறுகின்றன என்பது மனித வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அவலம். அவர்களுடைய உடலிலிருந்து கழிவுகள் அவர்கள் அறியாமலே, உணராமலே வெளியேறி கொண்டிருந்திருக்கின்றன. சிலர் தங்களுடைய குடலை தாங்களே கையிலே ஏந்தி கொண்டு ஓடி வந்தார்கள் என்று அந்த மருத்துவர் எழுதுகிறார். எவ்வளவு அவலங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்போது இறந்தவர்கள் துன்பம் என்று கருத வேண்டாம். இறந்து போனவர்கள் ஏறத்தாழ 200,000 பேர் என்று சொல்கிறார்கள். 200,000 பேர் இறந்து போனார்கள் என்பது மட்டுமல்ல, அதற்கு பிறகும் ஏறத்தாழ 2 தலைமுறைகளுக்கு அதனுடைய பாதிப்பு இருந்தது. சில குழந்தைகள் ஊனமாக பிறந்தன. பலருக்கு புற்றுநோய் வருவது என்பது அங்கு ஒரு இயல்பான நிலையாகிவிட்டது. எனவே மிகப்பெரிய பின்விளைவுகளை, 2 தலைமுறைகளுக்கான பின்விளைவுகளை அந்த 2 அணுகுண்டுகளும் ஏற்படுத்திவிட்டன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நிலநடுக்கம், எரிமலைகள் என்பது ஒரு பக்கத்தில், அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகள் என்பது இன்னொரு பக்கத்திலே. இவ்வளவையும் தாண்டி இன்றைக்கு வளர்ந்த நாடுகளுக்கு ஒன்றாக ஜப்பான் ஆகியிருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், வியப்பா இல்லையா ஜப்பான்? அதுவும் எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடாக இருக்கிறது தெரியுமா? உலகில் 13 வங்கிகள் உலக வங்கிகளாக இருப்பதே ஜப்பானுடைய வங்கிகள்தான். பேங்க் ஆப் டோக்கியோ உள்பட 13 வங்கிகள் ஜப்பானுடைய வங்கிகள். இன்று உலகம் முழுமைக்கும் பரவி கிடக்கின்றன. உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு

0: அடுத்தபடியாக இரண்டாவது இடத்திலே இருக்கிறவர்கள் ஜப்பானியர்கள். அமெரிக்காவினுடைய டாலரையும் ஐரோப்பாவுடைய யூரோவையும் ஜப்பான் போட்டிக்கு அழைத்து கொண்டிருக்கிறது. அவர்களாலே தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு ஜப்பானுடைய நாணயத்தினுடைய மதிப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. ஜப்பானியர்கள் கடலுக்கு அடியிலே 33 கிலோமீட்டருக்கு பாலம் அமைக்கிறார்கள். 2 தீவுகள் பாலத்தால் இணைக்கப்படுகின்றன. இவையெல்லாம் உலக சாதனையாக போற்றப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமா? உழைப்பு, உழைப்பு, உழைப்பு.
1: உன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு.
2: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.

நெல்லை இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல், 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 8:50 தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திரமோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து

0: இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல்துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல்கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது.

விட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான

பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வயல் விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோ.
4: என் டிபார்ட்மெண்ட் 11%
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: Students, listen carefully.
10: Salem's best arts and science college is our Vaishya College. 37 years of experience college, autonomous and better college, students' campus interview offer is the best to tell you.
11: Admission is ready. Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
14: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
15: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
16: யோகாவில் உணவு உண்ணும் முறைகளை 3 விதமாக பிரிக்கிறாங்க. 1 ரஜசிக், 2வது தமசிக், 3வது சாத்விக். ஸோ ரஜசிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரமும் தடபுடலாக ஒரு விருந்து மாதிரியான உணவு. அந்த உணவு வந்து ஒரு ராஜா உண்ணக்கூடிய உணவு. அதாவது ராஜா வந்து ஒரு உணவு கேட்கும்போது அவர் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது எந்த விதமான உணவா இருந்தாலும் ஆடம்பரமான உணவா சமைக்கப்பட்டு பல அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய உணவை தான் ரஜசிக்குன்னு சொல்லுவாங்க.

0: ராஜா வந்து அதிகமா போருக்கு போவாரு. அவருக்கு வந்து அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவா இருக்கும். இதுல மாமிசமும் இருக்கலாம், இல்ல வந்துட்டு ரொம்ப ரிச்சான ஃபுட்ஸ் எல்லாம் இதுல கலந்துருக்கலாம். சுவைக்காக ஆடம்பரமா சாப்பிடக்கூடிய உணவா இருக்கலாம், அட் த சேம் டைம் ஹை எனர்ஜி தேவைப்படுற ஒரு உணவா இருக்கலாம். இந்த மாதிரியான உணவை தான் வந்து ரஜசிக் அப்படின்வாங்க. ராஜா உண்ணக்கூடிய உணவு போல பலவித பதார்த்தங்கள், பலவிதமான உணவுகள், எல்லா சுவையுடைய உணவுகளையும் அட் அ டைம் எடுத்துக்கிற உணவை தான் ரஜசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தமசிக் உணவு. தமசிக் உணவுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேல் ஃபுட், பழைய உணவு, எப்பயோ சமைச்ச உணவை எவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு மனுஷன் பயன்படுத்துறது. இந்த தமசிக் உணவு வந்து சாப்பிடுறவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லக்கிஷா இருப்பாங்க, ரொம்ப லேசியா இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுடைய செரிமானத்திற்கு வயிற்று பகுதியில கண்டிப்பா ஃபயர் எலிமெண்ட் உடைய இது தேவைப்படும். அவங்க வயிற்று பகுதியில இருக்கவே இருக்காது. ஜீரணம் வந்து ரொம்ப லேட்டாகும். ஜீரணம் சார்ந்த நோய்களை வந்து உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். கடைசியா வர்றது பாத்தீங்கன்னா சாத்வீக உணவு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையில கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பருப்பு வகைகள், நட்ஸ், விதைகள், இந்த மாதிரியான உணவுகளை தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா அதிகமா சமைக்காம முழு தானியங்கள் ஊற வச்சு ஆவியில வேக வைக்கிறதோ இல்லைன்னா சிம்பிளா சமைக்கக்கூடியதா இருக்கக்கூடியதோ, நெருப்பு அதிகமா பயன்படுத்தாம அப்படி இல்லைன்னா குறைவான நேரத்துல நெருப்பை பயன்படுத்தி அந்த கீரையோ காய்கறிகளையோ சமைச்சிட்டு அதை அப்பவே ஃப்ரெஷ்ஷா சமைச்ச உடனேயே சாப்பிடுறதுதான் வந்து சாத்வீக உணவு முறை. இந்த சாத்வீக உணவு வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எப்பவுமே ஜீரண உறுப்பு வந்து சரியா செயல்படும். ஒரு மனுஷனுடைய வயிறு சுத்தமா இருந்து ஜீரண உறுப்பு சரியா செயல்படுதுனாலே அவங்களுடைய மென்டல் கிளாரிட்டியும் ரொம்ப சரியா இருக்கும், அவங்களுடைய மென்டல் திங்கிங் வந்துட்டு ரொம்ப சரியா இருக்கும். இது சயின்டிபிக்லி ப்ரூவன் தான். சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாத்வீக உணவு எடுத்து எளிதான செரிமானம் நடக்கும்போது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் சரி, எண்ணங்களும் சரி, எல்லாமே வந்து சரியா இருக்கும்ன்றதுனால சாத்வீக உணவு முறையத்தான் வந்துட்டு நம்ம யோகா வந்து பரிந்துரைக்குது. அதிக நல்ல நார்ச்சத்து உள்ள இயற்கையில விளைந்த உணவுகள், சூரியன் இருக்கும் போது இந்த பருப்பு, சூரிய ஒளி இருக்கும் போது இந்த பருப்பு வகைகள், இந்த தானியங்கள், முழு தானியங்கள், மாவுகள், இதெல்லாம் வந்துட்டு பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சூரியனுக்கு மறைஞ்ச அப்புறமா சாதாரணமா உணவு எடுத்துக்கிறத யோகா வந்து பெருசா பரிந்துரைக்கிறது இல்ல. அப்படியே எடுத்துக்கிறதா இருந்தாலும் நம்ம தூங்க போறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம உணவை வந்து சரியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுவும் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். அப்பத்திக்கு தயார்படுத்துற உணவு தான் சாத்வீக உணவு. அந்த உணவை சாப்பிட்டுட்டு 4 மணி நேரம் கழிச்சுதான் நம்ம வந்துட்டு தூங்க போகணும். சோ நம்மளோட வாழ்வியல் இடத்திற்கு ஏத்த மாதிரி தான் தீங்கு விளைவிக்காத வகையில நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அதுக்கே அடிக்ஷன் ஆகி ஓவர் ஈட்டிங், ருசிக்கு அடிமையாகி ஓவர் ஈட்டிங் பண்றதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டயட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம யோகா பயிற்சி செய்யறது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சீதாரம் இல்லை, தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி. நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500 84 8220.

கேட்டுக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தச சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான பொதறிவு கேள்வி, இந்தியா AI மிஷன் மூலம் அறிமுகப்படுத்திய வீடியோ கதைகளை உருவாக்கக்கூடிய

ஏஐ மாடலுடைய பெயர் என்ன? இந்தியா வந்து ஏஐ மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் மூலமா ஏஐ மாடல் அப்படிங்கிற வீடியோ கதை உருவாக்கக்கூடிய ஒரு மாடலை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா. அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க, அந்த பெயர் என்னன்னு சொல்லிதான் இன்னைக்கான புதர்வு கேள்வியா சந்தோஷ் சாரில் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கு வருகிறது முதல் பாடல், தலைவா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில், சைந்தவி ஜி வி பிரகாஷ்குமார் குரல்களில்.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech, டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவருக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களம் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
7: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஓ மை கடவுளை திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் இசையில், கோஷிஷா பாடல் வரிகளில் சித் ஸ்ரீராம், செந்திரி விஷன் குரல்களில்.

0: நிகழ்ச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, சிடி.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: அனைவருக்கும் வணக்கம். நான் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் வே சரவணன் பேசுகிறேன். தர்மபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்

0: கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறை எண் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
6: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: அப்பப்பா, பெருசு! ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
8: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
9: Students, listen carefully.
10: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
8: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்ட பொது அறிவு கேள்வி, இந்தியா ஏஐ மிஷன் மூலம் அறிமுகப்படுத்திய வீடியோ கதை உருவாக்கக்கூடிய ஏஐ மாடலின் பெயர் என்ன? ஏஐ மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் மூலமாக ஏஐ மாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஏஐ மாடல் என்ன பண்ணுனா, வீடியோ கதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அந்த அதுக்கான பெயர் என்ன வச்சிருக்காங்கன்னா வர்யா. வர்யா அப்படிங்கிறது தான் இந்த ஏஐ மாடலுக்கு நம்ம இந்தியா வச்சிருக்கக்கூடிய பெயர். புதிய குரல்கள், புதிய ரசனைகள், புதிய உறவுகள். சேலம்ல இருந்து அறிமுக நேயர் காவ்யா கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படத்துல இருந்து
1: தங்க பூவே
0: எஃப்எம்ல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமாவும் கேட்கலாம், எங்களுக்கு கால் பண்ணியும் பேசலாம். பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 8-5 உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.
2: நன்று குழி தொட்டு போகிற அடியே அலையே
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோ

0: சந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக குறைந்துள்ளது. சந்தச சாரல நிறைவு பாடலாக சங்க தமிழன் திரைப்படத்திற்காக விவேக் மெர்வின் இசையில் மதன் கார்கே பாடல் வரிகளில், ஸ்வேதா மோகன், மெர்வின் சால்மன் குரல்களில்.

0: திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்கள் இனி கேட்கலாம்
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஜூன் 16 வாழ்க்கை பயணத்தில் நாம் பலரை சந்திக்கிறோம், பலரோடு பழகுகிறோம், பலரிடமிருந்து விடைபெறுகிறோம். அந்த நட்பில், கலப்பில், அன்பில் நண்பர்கள் அமைந்து விடுகிறார்கள், நண்பர்கள் உறவினர்களாகவும் மாறிவிடுகிறார்கள், உறவினர்கள் உரிமையாளர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். உரிமை ஏற்பட்டதற்கு பின்னால் இந்த உறவு நட்பு இரண்டுக்கும் இடையில் ஒரு அன்புக்கான அழுத்தம் வந்துவிடுகிறது. எதிர்பார்ப்பில்லாது பழகுகிற நட்பிற்கு மேலே தீவிரமான எதிர்பார்ப்பு வந்துவிடுகிற பொழுது இடைவெளிகள் பெருக ஆரம்பித்து விடுகின்றன. நான் எதிர்பார்த்தது போல நீ இருக்க வேண்டும் என்றும், நீ எதிர்பார்த்தது போல நான் இருக்க வேண்டும் என்றும் அடிப்படையில் இந்த நுட்ப வேறுபாடுகள் வந்ததற்கு பின்னால் எதிர்பார்ப்புகள் சந்தர்ப்ப சூழலில் ஏமாற்றமுடையதாக ஆகிவிடுகிற போது பகைமைகள் முளைக்க தொடங்கிவிடுகின்றன, இடைவெளிகள் பெருக தொடங்கிவிடுகின்றன. இந்த இடைவெளிகளை பயன்படுத்தி கொண்டு இடையில் புகுந்து விடுகிறவர்கள் இரண்டு இதயங்களுக்கு நடுவில் ஒரு இமயமலையை உருவாக்கி விடுகிறார்கள். நட்பு பிரிவானால் கூட பகை இல்லை, பிரச்சனை இல்லை. பிரிவு பகையாகி அது விரோதமாக வளர்ந்து விடுகிற பொழுது ஏற்படக்கூடிய உரசல்களும் அழுத்தங்களும் ஆபத்தானவையாக விளைந்து விடுகின்றன. தேடி கொண்டு வந்து சூனியத்தை தானே வைத்துக் கொள்வது போல தன் உள்ளே இருக்கக்கூடிய நட்பையும் உறவையும் முறித்துக் கொள்ளுகிற போது ஏற்படக்கூடிய இந்த ஆபத்து இருக்கிறதே, அது மிக வலிமையானது. எளிமையாக சொன்னால், மண்ணில் மெல்லிய விதை ஊன்றி சின்னம் சிறு செடியாக இருக்கிற போது எந்த சிரமமும் இல்லை. ஓங்கி வளர்ந்த மரத்தை முறிக்கிற பொழுதோ அதன் வேரை பறிக்கிற பொழுதோ அந்த மண்ணுக்கும் வேருக்கும் எத்தகைய துன்பம் இருக்கும் என்பதை கண்முன்னாலே காண்பது போல இந்த உறவுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரிவுகளையும் விரிசல்களையும் இரண்டு இதயங்களையும் எண்ணி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏன் யாரும் உருவாக்கி தருவதில்லை, ஏன் இவர்களே கூட எண்ணி பார்ப்பதில்லை என்று கூட எனக்கு தோன்றுகிறது. நட்பிற்கு முன்னால் அந்த நட்பின் அனுபவத்தை, இன்பத்தை நினைத்து நினைத்து மகிழ்வது போல பிரிவிற்கு முன்னால் அந்த பிரிவுக்கு காரணமாகிய பகைமைகளையே பெரிது பெரிதாக சிந்தித்துக் கொண்டு நாம் அழுத்தம் கொடுப்பது கூட இத்தகைய ஆபத்திற்கு இடமளிக்கிறதோ என்று தோன்றுகிறது. ஆமாமாம், அவர் அப்படித்தான் அன்றைக்கே செய்திருப்பார் போல இருக்கிறது, நான் தான் ஏமாந்து விட்டேன் என்று இவர் மெல்ல நினைப்பதும், அதுபோலத்தானே அவரும் நடந்து கொண்டார், நான் ஏன் விட்டுக் கொடுப்பது என்று சந்தேகத்தின் கோடுகள் இந்த அன்பின் வேர்களின் இடையே புகுந்து விடுகிற பொழுது

0: ஒரு பெரிய கட்டிடத்திற்கு நடுவில் விழுகிற ஆலவத்தை போல அது உள்ளே இறங்கி விடுகிறது. இந்த உறவு கோட்டையை அது தகர்த்து விடுகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் தமக்குள்ளே பகைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் முரண்பிடித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் நடுவிலே ஏற்படக்கூடிய விரிசல்கள் எத்தனை, மனக்காயங்கள் எத்தனை, எத்தனை மருந்திட்டாலும் தீராத இந்த வன்மத்திற்கு ஒன்றே ஒன்றுதான் வழி. மனம் விட்டு மீண்டும் இருவரும் இணைந்து பேசினால் எல்லாம் சரியாகிவிடும். இன்னொருவர் இடையில் ஊடுருவ முடியாத அளவிற்கு இருவரும் மனமொத்து இருந்து தன்னுடைய குறைநிறைகளை ஒப்பிட்டு உணர்ந்து பேசினாலே இந்த உறவுகள் மீண்டும் பலப்படுத்திவிட முடியும் என்பதை நாம் உணர்ந்து அனுபவித்து கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. எனவே நண்பர்களே, உறவுகளில், நட்புகளில் விரிசல்கள் ஏற்பட்டால் அதை கொஞ்ச காலம் மறந்துவிட்டு விலகியிருங்கள். விரிசல்களுக்கு நடுவில் விலை வைத்து உலை வைப்பதற்கு வருபவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். முடிந்தால் அந்த விரிசல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சிக்கல்களை ஆராய்ந்து அறுத்தறிய முயற்சி செய்யுங்கள். ஒன்றும் முடியவில்லையா? எப்படி கைகுலுக்கிக் கொண்டு நட்பை தொடங்கினோமோ அதுபோல கைகுலுக்கிக் கொண்டு நட்பிடமிருந்து விடைபெறுங்கள். வதந்திகளை பரப்பாதீர்கள், அவதூறுகளை விதைக்காதீர்கள். ஒருவருக்கொருவர் சாரமற்ற வார்த்தைகளையும் தூய்மையற்ற சொற்களையும் வாரி இறைத்துக் கொண்டு உறவுகளையும் நட்புகளையும் கொச்சைப்படுத்தி விடாதீர்கள் என்பதைத்தான் இன்று ஒன்று நன்று என்பதாக உங்கள் முன் எனக்கு வைக்க தோன்றுகிறது.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பெண்ணகரம் செயற் பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பெண்ணகரம் துணை மின் நிலையத்திலிருந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு இருவழி பாதை தடையில்லா மின்சாரம் வழங்க 33 கிலோவோட்ஸ் உயரழுத்த மின்பாதை அமைக்கும் பணி மேற்கொள்ள இருப்பதால் பெண்ணகரம் டவுன், கூத்தப்பாடி, கிருஷ்ணாபுரம், மடம், முதுகம்பட்டி, அத்திமரத்தூர், பேகியம் புதுக்காடு, தொன்னக்குட்ட அள்ளி, ஏரியூர், வத்தலாபுரம், நாகரை, நெருப்பூர், ராமகொண்ட அள்ளி, சிகரல அள்ளி, பூச்சூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
7: சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் ECE, CT.
6: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
8: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd நிறைய கோர்சஸ் இருக்கு.
9: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்கள

0: மங்கள் அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நேரம் சரியா 8:10. நீங்க கேட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7, பொன்னியின் புதுப்புனல். அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி தான். ரொம்ப நாளா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். எஃப்எம்ல எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு பிடிக்கும். எஃப்எம்ல வந்து பாடலாம் நான் விரும்பி கேட்பேன். ஆனா வந்து எஃப்எம்ல நான் எனக்குன்னு ஒரு பாட்டு நான் எஃப்எம்க்கு கால் பண்ணி பேசுனதில்ல அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இப்போதாங்க சமீபமா டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா வந்து எனக்கான பாடலை நான் கேட்கணும், எப்படி கேட்கறது தெரியல அப்படின்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த பொன்னியின் புதுப்புனல். புதிய நேயர்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற 0-43-42-24-40-30 இந்த நம்பருக்கோ, 94-86-81-10-25 இந்த நம்பருக்கோ கால் பண்ணி நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். அப்படி இல்ல வாட்ஸ்அப் மூலமா கூட மெசேஜ் பண்ணி கேட்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கேட்கலாம். 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயர் அனுப்பி கூட உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில கேளுங்க. நிகழ்ச்சியில சூரரை போற்று திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காரு. அவர் கேட்கக்கூடிய பாடல் சூரரை போற்று திரைப்படத்துல இருந்து.

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி பூன்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பாலக்கோடு செயற் பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பாலக்கோடு துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுவதால் பாலக்கோடு சர்க்கரை ஆலை, எரண அள்ளி, கடமடை, கொள்ள அள்ளி, தண்டுகாரண அள்ளி, சொட்டாண்ட அள்ளி, வெள்ளிச்சந்தை, பேலார அள்ளி, எண்டப்பட்டி, தொட்டார்தன அள்ளி, கொலசன அள்ளி, மாரண்ட அள்ளி, புலிக்கரை, கணவன அள்ளி, மல்லாபுரம், பொறத்தூர், மோட்டூர், பஞ்சப்பள்ளி, பெல்லூரண அள்ளி, பேவோ அள்ளி, காட்டம்பட்டி, கரகத அள்ளி, சோமன அள்ளி, பத்தல அள்ளி, ஜக்கசமுத்திரம், சூடப்பட்டி, ஜிட்டாண்ட அள்ளி, மதகிரி, சிக்கமாரண்ட அள்ளி, மல்லுப்பட்டி, மகேந்திரமங்கலம், காடுசெட்டிப்பட்டி, தப்பை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது பொன்னியின் புதுப்புணல். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் நாமக்கல் மாவட்டம் அமுந்தபுரிக்கு ஜோதி.
0: ஜோதி, சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூக்கடை. சரிங்க, சரி, எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம்லாம்? அப்படிங்களா, எஃப்எம் இல்லாம நான் இல்ல அப்படிங்கிறீங்களா? என்ன பாடல் குடுக்கலாம்? சரி, கண்டிப்பா உங்களுக்காகவும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் கேளுங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-84-8820.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி கோமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பென்னகரம் செயற் பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பென்னகரம் துணை மின் நிலையத்திலிருந்து ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு இருவழிப்பாதை தடையில்லா மின்சாரம் வழங்க 33 கிலோவோட்ஸ் உயர் அழுத்த மின்பாதை.

அமைக்கும் பணி மேற்கொள்ள இருப்பதால் பெண்ணாகரம் டவுன், கூத்தப்பாடி, கிருஷ்ணாபுரம், மடம், முதுகம்பட்டி, அத்திமரத்தூர், பேகியம் புதுக்காடு, தொன்னக்குட்ட அள்ளி, ஏரியூர், வத்தலாபுரம், நாகரை, நெருப்பூர், ராமகொண்ட அள்ளி, சிகரல அள்ளி, பூச்சூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பெண்ணாகரம் பகுதியில் இப்ப நம்ம சொன்ன இடங்கள்லாம் மின்னிறுத்தம் செய்யப்படுதா இருக்கு. அதே மாதிரி பாலக்கோட்டில்

வருகிறது. பெலகரம் பகுதியில் இப்போ நம்ம சொன்ன இடங்கள்லாம் மின்னிறுத்தம் செய்யப்படுதா இருக்குது. அதே மாதிரி பாலக்கோட்டிலையும் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ஜிட்டாண்டள்ளி அதே மாதிரி சர்க்கரை ஆலை இந்த பகுதிகளெலாம் மின்னிறுத்தம் செய்யப்படுதா இருக்குது. அதனால் ஏதாவது நீங்கள் மின்சாரம் சம்மந்தமாக நீங்கள் வீட்டில் வந்து சமையலுக்கு செய்ய வேண்டிய பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து என்ன வேலையாக இருந்தாலும் 9 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுருங்க. பொன்னியின் புதுப்பொன்னல்ல சேலம்ல இருந்து பிரேம்குமார் கேட்டிருக்காரு. ஒரு புது படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய அவங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம்.

0: சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
1: உங்கள் இந்த விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுகா ஆட்டரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி. உங்கள் இந்த விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுகா ஆட்டரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
0: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியருக்கும் ஞான சம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். அணிகலன்கள் அப்படின்னாலே அது அழகு செய்யத்தக்க ஒரு சிறப்புடையவை என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப தமிழ்ல கூட எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அஞ்சு ஐவகை இலக்கணத்தில் அது சொல்றாங்க. நமக்கு எழுத்து சொல் பொருள் தெரியும். யாப்புங்கிறது என்னன்னா அந்த யாத்தி செய்தல், யாப்புங்கிறது அதனுடைய இலக்கணத்தை சொல்றது. அணின்னா என்ன அப்படின்னா அணி இலக்கணங்கிறது அழகு செய்வது. ஓமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படிங்கிறது. அணின்னா அந்த பாட்டினுடைய அழகை மேலும் கூட்டுவது. பாட்டுக்கு அழகு செய்யவே அணி வென்றிருக்கு. திருவள்ளுவர் ஒரு அணி சொல்றாரு என்ன அப்படின்னா, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி. ஒருத்தனுக்கு எது அணிகலன்னா இந்த பிரேஸ்லெட், மோதிரம், கழுத்துல போட்டிருக்க செயின் இதெல்லாம் இல்லையா. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறங்கிறார். சரி, அப்ப நம்ம என்னதான் அணிகள்லாம் போட்டிருந்தோம், ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படின்னு, இல்ல மேல்நாட்டு பெண்கள் அணிகள் போடுவதில்லை. இப்ப தமிழ்நாட்டிலே கூட ஒரு குழுவினர் என்ன பண்றாங்க, பெண்கள் அணிகலன்கள்லாம் அணியக்கூடாது, அது அடிமை சின்னம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நாகரீகமாக வாழ்ந்த இனம் நம் இனம். நாகரீகம்னா என்ன அப்படின்னா, வெந்ததை தின்னு விதி வந்தா போறது வாழ்க்கை இல்லை. நம்ம ரசனை உள்ளவர்கள், அதாவது ஆடையில், அணிகளில், உணவில், உடைகளில் நாம் வந்து அழகு பார்ப்போம். அப்ப ஆதிகாலத்தில் மனிதர்கள் உலோகப் பொருள்களை எதுக்கு பயன்படுத்துறாங்க, அதாவது பழைய கற்காலம் புதிய கற்காலம் வேறுபாடு ஒண்ணு இல்லைங்க. அப்படியே எடுத்து அடிச்சான்னா பழைய கற்காலம், அந்த கல்லை தான் கைப்பிடி மாதிரி செஞ்சுக்கிட்டான்னா அது புதிய கற்காலம். அப்புறம் கற்காலம் போக வெண்கல காலம்ங்கிறான், இரும்பு காலம், பிறகு வெண்கல காலம், அதுக்கு பிறகுதான் மாறி மாறி வருது. இதெல்லாம் என்னன்னா கருவிகள் செய்வதற்காக அவர்கள் அந்த உலோகங்களை பயன்படுத்தினார்கள். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, எந்த உலோகமும் மண்ணில் அப்படியே கிடைக்காதுங்க, அது மண்ணோட மண்ணாத்தான் இருக்கும். எடுத்து உலையில வச்சு உருக்குறான், எப்படி ஊது உலை இருந்திருக்கு பாருங்க. தமிழன் எவ்வளவு பெரிய உருக்காளிகள் வச்சிருந்திருக்கான், அதுலதான் அவன் வந்து என்ன பண்ணணும், அதை காய்ச்சி இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் செய்திடுவீரே அப்படின்னா, அந்த இரும்பை உருக்கணும், பொண்ணை உருக்கணும், வெங்கலத்தை உருக்கணும், எல்லாத்தையும் உருக்கி வடிவமைக்கணும், அச்சுகள் உருவாக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அது தனியா அந்த கருவிகள் பற்றி ஒரு நாளைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அணிகலன்கள் பத்தி பேசுற போது ஆண்கள் தங்களுக்குரிய அந்த கிரீடம் அணிவார்கள் அரசர்களாக இருந்தால். அதே மாதிரி வாகு வளையம் அணிவாங்க, வீரக்களல் அணிவாங்க. பெண்கள்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய அந்த நகை எவ்வளவு அவங்க அணிவாங்க அப்படிங்கிறதுக்கு இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்துல நீங்க பாக்கணும். அவ காணல் வரிக்காக மாதவி கோவலன் கூப்பிடுறான் கடற்கரைக்கு போலான்னு. அப்ப அவர் புறப்படுறா, 32 வகையான அணிகலன்களை அழிஞ்சிட்டு போனான்னு இளங்கவடிகள் சொல்றாருங்க. உச்சந்தலையிலிருந்து அவ கால் விரல் வரைக்கும் நகை அணியிறா. இது இப்ப நீங்க நினைவு வச்சுக்கங்க, இந்த அணிகலன்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுங்கிறது முக்கியமான ஒண்ணு. அவ அணிஞ்சா ஆடம்பரம், ஏழைகள் வாழ்க்கை அப்படி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது பாருங்க, மூக்குல போடுறது ஒரு நகை மூக்குத்தி, காதுல போடுறது தோடு குண்டலம், கழுத்துல போடுறது அட்டிகை கொற்றாளி, கையில போடுறது பொன் வளையல், விரல்ல போடுறது மோதிரம், இடுப்புல இருக்கிறது ஒட்டியானம், அதே போல காலில் இருப்பது சிலம்பு, சித்திர சிலம்பும் பர், உள்ள அப்படி பிரிச்சோம்னா உள்ள மாணிக்க பல்கள் முத்துப்பல்கள் இருக்குமா, அப்புறம் காலில் போடுற மிஞ்சி, மற்ற அணிகலன்கள். இதுல 32 அணிகலன்களா அணிஞ்சிட்டு போறான்னு பாக்குறோம். அந்த தலையில அணிஞ்ச அந்த தலையணிங்கிற அணிகள்லாம் நீங்க பாக்கலாம். நீங்க சிலப்பதிகாரத்துல சொல்ற மாதிரியே ராமாயணத்துல மோதிரத்தை கொண்டு வந்து அனுமன் கொடுத்த போது சீதாதேவிட்ட அவ தன்னுடைய தலையில் அணிந்த சூடாமணி என்கின்ற ஒன்னு எடுத்து கொடுக்குறா. பாருங்களேன், அப்பவே நமக்கு

தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும்

0: அந்த இது ராமனுடையது, இது சீதையுடையது என்பது போல நமக்கு அந்த அணிகலன்கள் நமக்கு அடையாளம் தெரியுது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்சியின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், உம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: Students, listen carefully.
3: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல வாட்ஸ்அப் மூலமா அறிமுகமாகறாங்க தேன்மொழி ஜெயக்குமார். இவங்க சேலம் ஆத்தூர் புது கொத்தாம்பாடி பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. விஸ்வாசம் திரைப்படத்திற்காக அவங்க கேட்டுக்கூடிய அந்த பாடல்

0: ஸ்போர்ட்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக், டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
6: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை.

0: சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 268.

0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
1: சைபால்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
2: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்க எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன், மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பார்னம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைபிடிச்சாலும் சரி, அதுக்கு பார்ணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும்போது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் அதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்புல ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனுஷர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவு வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு

0: முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: ஒன்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

ஸ்ரீவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: தமிழின் புதுப்புணர் நிகழ்ச்சியில அடுத்ததாக அசுரன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. மதிக்கோன் பாளையம்ல இருந்து தேவி பிரியா அவங்க கேட்கக்கூடிய பாடல் அந்த திரைப்படத்துல இருந்து.
1: நிகழ்ச்சி எமது ஒளி களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

மணியின் புது புனல் நிகழ்ச்சியில அடுத்ததாக அசுரன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. மதிக்கோன் பாளையம்ல இருந்து தேவி பிரியா அவங்க கேட்கக்கூடிய பாடல் அந்த திரைப்படத்திலிருந்து.

நொடியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. ஓமலூர் பகுதியில இருந்து ரகுநாத் கேட்டிருக்காரு. ஒரு பராசக்தி திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டக்கூடிய அந்த

0: பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பாடலை கேட்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகள். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஒருவர் போய் கொண்டிருக்கிறார் சிற்றுண்டி சாலை, அல்வா கடை. அந்த அல்வா அருமையாக காட்சி தருகிறது. பார்த்த மாத்திரத்தில் உள்ளே போனார். அன்று அல்வா வாங்கி சாப்பிட்டார். அப்படியே நகர்ந்து போனார். அல்வாவின் தித்திப்பில் ஆனந்தத்தில் போனார். மறுநாளும் அதே வழியில் வந்தார். அல்வா அவரை பார்த்து கண் சிமிட்டியது. பையை தடவினார். பழக்க தோசும். மீண்டும் அல்வா கடைக்கு போனார். அல்வாவை சாப்பிட்டார். அப்படியே நாட்கள் நகர்ந்தன. முதலில் ஒரு நாள் அவர் அல்வாவை விரும்பி சாப்பிட்டார். அதற்கு பிறகு அல்வா அவரை சாப்பிட ஆரம்பித்தது. இப்படித்தான் நாம் நுகர்வுக்கு அடிமையாக போகிற போக்கு. நுகர்வுக்கு அடிமையாகிற போக்கிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நவராத்திரி விழா என்று பார்த்திருப்பீர்கள். எல்லா

0: வண்ணங்களிலும் வண்ண வண்ண குடுபொம்மைகள், அழகழகான பொம்மைகள், பல வண்ணங்களில், பல உருவங்களில், பல உயரங்களில் கடவுள் சிலைகள், மனித சிலைகள், இப்படி பல வண்ண பொம்மைகள் அதில் இருக்கும். அந்த பொம்மைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளால் செய்யப்பட்டிருக்கும். சில பொம்மைகள் களிமண்ணால் செய்யப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருக்கும். சில பொம்மைகள் பஞ்சால் செய்யப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருக்கும். சில பொம்மைகள் சர்க்கரையால் செய்யப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருக்கும். இந்த பொம்மைகளையெல்லாம் தண்ணீரில் கரைத்தால், களிமண் பொம்மை தண்ணீரில் கரைந்தால் சகதியாகி போகும். சில மனிதர்கள் தானும் கலங்கப்பட்டு பிறரையும் கலங்கப்படுத்துவதைப் போல பஞ்சு பொம்மைகள் எல்லா தண்ணீரையும் உறிஞ்சி வைத்துக் கொள்ளும், தனக்கு தனக்கு என்று உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். சிலருடைய உணர்வுகள் எல்லாம் தனக்கு தனக்கு என்று நினைப்பதைப் போல பஞ்சு பொம்மை உறிஞ்சி வைத்துக் கொள்வதைப் போல எல்லா செல்வத்தையும் தனக்காக வைத்துக் கொள்கிறது சுயநல மனிதர்கள். சர்க்கரை பொம்மையை கரைத்தால் அந்த தண்ணீர் தித்திப்பாய் இணைக்கும். அதை போலதான் சில மனிதர்கள் தாங்கள் அழிந்தாலும் பிறருக்கு பயன்படுகிறவர்கள், தாங்கள் வாழ்ந்து முடிந்தாலும் பிறருக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட அபூர்வ மனிதர்களாகத்தான் நாம் மாற வேண்டும். சர்க்கரை பொம்மை போன்ற மனிதர்கள் இன்றைக்கு அரிது. பூசலார் என்ற அடியவர் தன் இதயத்தில் இறைவனுக்கு கோவில் எழுப்புவார். நாடாளும் பல்லவ மன்னன் கற்கோவில் எழுப்புவான். நாடாளும் மன்னவன் கற்கோவில் எழுப்பிய போது அந்த கோவிலில் இறைவன் எழுந்து அருள்பாலிக்கவில்லை. மன்னவன் கனவில் தோன்றி பல்லவ மன்னனிடம் இறைவன் சொல்கிற செய்தி இதுதான், என் அடியவன் பூசலார் இதயத்தில் கோவில் எழுப்பியிருக்கிறான், அவன் கட்டியிருக்கிற கோவிலில்தான் நான் நீ நிச்சயித்த நேரத்தில் அங்கேதான் எழுந்து அருள்பாலிப்பேன் என்பாராம். மன்னவனே தேடி வந்து பூசலாரை விழுந்து வணங்குவான். கையில் பணமில்லாமல், எந்த பொருளும் இல்லாமல் பூசலாரின் இதய கோவிலில் இறைவன் எழுந்து அருள்பாலிக்கிறான். அன்புதான் இறைவனின் இருப்பிடம் என்பதற்கான அடையாளம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா வானமே எல்லை உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து சிறப்பு நேரலை தான். நம்ம கூட நேரலையில பங்கேற்க இருக்கிறார் முனைவர் எஸ் சரவணன் அவர்கள். கனவுகள் காண்பது எளிது, ஆனால் அந்த கனவுகளை நனவாக்கும் பாதையை தேர்ந்தெடுப்பது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி, கல்லூரியிலிருந்து

0: தொழில் வாழ்க்கை வரை ஒவ்வொரு மாணவரின் பயணத்திலும் உயர்கல்வி ஒரு முக்கியமான படிக்கல். இன்னைக்கு உயர்கல்வியின் பல்வேறு வாய்ப்புகள், புதிய படிப்புகள், எந்த மாதிரியான உதவித்தொகைகள் கல்விக்காக நமக்கு கிடைக்கும், எதிர்கால வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் வழங்க தான் நம்ம கூட நேரலையில இருக்காரு முனைவர் எஸ் சரவணன் அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்
0: சார். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றின ஒரு புரிதலே இல்லை. இப்போ நம்ம டென்த்து முடிச்சிட்டோம் அவ்வளோதான் போதும், இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம், இல்லை டுவெல்த் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் பிள்ளைங்க இப்போ வந்துட்டாங்க இல்லைங்களா. ஆனால் உயர்கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பாக நல்ல ஒரு குவஸ்டின்ஸு. உயர்கல்வி வந்து நம்ம வாழ்க்கையில் வாழ்வியலில் ஒரு இடமா இருக்கும். உயர்கல்வி வந்து படிக்கிறப்ப நம்மளோட மனநிலையும் சரி, நிதானம், கவனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பண்பு கொடுக்கும். உயர்கல்வியில் வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருந்ததுனாவே நம்ம வி கேன் டூ எனி திங் இன் அவர் லைஃப். வாழ்க்கையில் வந்து எல்லாமே நம்ம செய்யலாம். உயர்கல்வி வந்து உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு ஒரு இம்பேக்ட் ஃபேக்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு இன்புட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்ப, ஸோ அது நிறைய கொடுக்குறப்ப நாம் நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
0: கண்டிப்பாங்க சார். இப்போ இந்த உயர்கல்வி வந்து நம்ம எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் சார்? இப்போ 12ஆம் வகுப்பு, இப்போ 12ஆம் வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் வருது, சயின்ஸ் வருது, ஆர்ட்ஸ் வருது இல்லைங்களா, அதில் எந்த மாதிரியான பிரிவுகள் வந்து நம்ம எடுக்கணுங்க சார்?
1: கண்டிப்பாக பிளஸ் டூக்கு அப்புறம் நம்ம ஒரு உயர்கல்வி போகிறப்ப எல்லா வாய்ப்புகள் இருக்குது, எல்லா படிப்புக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து நம்மளோட ஆர்வமும் திறமையும். ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் ஒன்று திங்க் பண்ணுறோம், பிளஸ் டூ வந்தவொடனே இந்த கோர்ஸ் போகலாமா அந்த கோர்ஸ் போகலாமா திங்க் பண்ணுவோம். பட் எல்லாத்துக்குமே ஆர்வமும் திறமையும் இருக்கணும், ப்ளஸ் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் கொஞ்சம் அடிப்படை தெரிஞ்சுக்கணும். ஸோ கணக்கியல் கொஞ்சம் வேணும். ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கோர்ஸ் இருக்குது.
0: சரிங்க சார். சார் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், அதில் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நிறைய மாணவர்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி தவிர இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம எந்த மாதிரியான உயர்கல்விகளை தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குங்க சார்?
1: கண்டிப்பாக ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கேள்வி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறது ஸ்கூல் லைஃப்லேயும் சரி, ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேயும் சரி, ஒரு 12th அப்புறமும் சரி, ஒரு டிகிரி படிக்கிறப்பையும் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட புரிதல் வந்து இந்த சுற்றுவத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறத வச்சு சொல்லுவாங்க. அதை தாண்டி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் இருக்குது, யூபிஎஸ்சியில் இருக்குது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு, ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்குது, இப்போ கேட் எக்ஸாம்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்கும். பட் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம எப்படி எடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதாவது ஒரு படிக்க அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும். நம்ம இப்படிலாம் பண்ணணும் இப்படி பண்ணணும்னா அந்த எண்ணங்களும் செயல்பாடு ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டோம்னா கண்டிப்பாக முன்னேற முடியும். எல்லாருக்கும் அந்த ஒரு டவுட் இருக்கு, நம்மளால சொல்றது ஈஸி, பட் அதை செய்யும் போது ஒரு சில சூழ்நிலைகள் வரப்போ தடங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம முடிவு பண்ணணும்னா இதுக்கு வந்துட்டேன் இப்படி தான் முடிவு பண்ணி சொல்லிட்டோம்னா அந்த குறிக்கோளை சென்றோம்னா கண்டிப்பாக வந்து முடியும், நம்பிக்கையோடு நம்ம பண்ணுவோம்.
0: சரிங்க சார். சார் இப்போ வந்து எந்த மாதிரியான துறைகளில் வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க சார்?
1: எல்லாத்துலேயும் இருக்குது. ஜென்ரலாக வந்து இது எப்படி பிரிக்கலாம்னா ஒரு கோர்ஸ் எடுக்கிறப்பறம் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆராய்ச்சியாளராக போனேன், அதுக்கு ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது. இல்லை நான் என்னோடய வீட்டு சூழ்நிலையெல்லாம் இப்படி இருக்குது, ஆனால் இமீடியட்டாக நான் ஒரு வேலைக்கு போய் என்னோடய ஃபேமிலியை நான் ரன் பண்ணுறோம் அந்த மாதிரி சூழ்நிலையும் கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி நான் மேற்கொண்டு படிக்கணும், நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகணும், அதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு நாம் முடிவு பண்ணிருக்கோம். அது மாதிரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐடி கம்பெனி போகிறேன்னா அதுக்குள்ள கோர்சஸ்லாம் இருக்குது. அப்போ என்ன இருந்தாலும் நம்ம ஸ்கில்ஸ் வேணும். அதே மாதிரி ரிசர்ச் வரைந்தா போனால் அதுக்கு ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அந்த மாதிரி இடத்துல இருக்குது. இல்லை நான் கவர்மெண்ட் எக்ஸாம் போனேன், கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா இடத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, எல்லா கோர்ஸும் வாய்ப்பு இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பாலிடெக்னிக் கோர்சஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, லாலி இருக்குது, சைபர் லா, நிறைய விஷயங்கள் இருக்குது, மெடிக்கல்லையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நாம் செலக்ட் பண்ணுறது வந்து முடிவு பண்ணிட்டோம்னா அதை நோக்கி செல்லணும். இங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறது தான் என்னோட
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்

0: டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் அட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: வலி உங்க வாழ்க்கையை பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் ஜேபி நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
12: நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானமே எல்லை. உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து சிறப்பு நேரலை தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு முனைவர் எஸ் சரவணன் அவர்கள். நேயர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 99-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 99-86-65-20-25 இந்த எண்களில் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம இப்போ வந்து இதுவரைக்கும் பொதுவாக பேசிட்டு இருந்தோம் என்னென்ன மாதிரியான உயர்கல்வி வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி. இப்போ வந்து இப்போ சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க இல்லை ஆர்ட்ஸ் குரூப், இப்போ சயின்ஸே எடுத்துக்குவோம் பார்த்தீங்கன்னா, அறிவியல் குரூப் அந்த பிரிவுகள் எடுத்தோம்னா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி படிப்புகள் நம்ம படித்தோம்னா வேலை வாய்ப்புக்கு போகலாம், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார்.
13: கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் படித்தோம்னா இது அறிவியல் சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்குது, நம்மளோட உடல் சார்ந்த படிப்புகள்னு சொல்லலாம். இதில் மெயினாக வந்து MBBS ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதோட ரிலேட்டட் கோர்ஸ் மருத்துவ துணை படிப்புகள் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்புறம் BDS இந்த மாதிரி மருத்துவ துணைப்பு நிறைய இருக்கு. இதில் வந்து அலைடுகள் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெளியே சொல்றப்ப வந்து, அதில் வந்து கார்டியக் டெக்னாலஜிஸ், ரேடியாலஜிஸ், இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம உடம்புகள் இருக்கிற பகுதிகளை வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப வந்து ஒரு சின்ன சின்ன தொய்வுகளாக இருப்போம், அப்போ வந்து படிக்கிறது அதை பார்க்கறதுக்காக ஒரு சில படிப்புகள் இருக்குது. கார்டியக் டெக்னாலஜிஸு, எமர்சியன் டெக்னாலஜிஸு, அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிஸு, நம்மளோட டயாலிசிஸ், நம்ம உடம்புல கிட்னி அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கா இல்லை டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் மெயினாக வந்து நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி, வாஸ்குலர் டெக்னாலஜி, இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப்பை வந்து நீட் எக்ஸாம்ஸு மைஸ் பண்ணி இருக்கும். ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மருந்து

0: சில தவறுகள் நடக்கிறப்ப அதுக்கு உண்டான கோர்சஸ்லாம் பிசியோதெரபி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 கோர்ஸுக்கு மேலே இருக்குது. பட் நம்ம அதை செலக்ட் பண்ணுறப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் இருக்கோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் இருக்கோ, பட் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், நம்மளோட சூழ்நிலை என்ன, எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த சயின்ஸ் குரூப். அப்போ சயின்ஸ் குரூப்பில் நிறைய கோர்சஸ் இருக்குது, பட் நாம் எப்படி செலக்ட் பண்ணி அதில் போகிறதா இருக்குது.
1: ம், சரிங்க சார். சார், இப்போது கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உயர்கல்வி வாய்ப்புகள் வந்து இருக்குங்க சார்?
0: கண்டிப்பாக சார், கிராமப்பகுதி மாணவர்கள் மோஸ்ட்லி திங்க் பண்ணுறது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம படிக்க போகிறப்ப கொஞ்சம் செலவாகுது, இவ்வளோ கல்விக்கு வந்து என்றைக்குமே உதவித்தொகை வந்து இருக்குது, ஏன்னா கல்விக்கு வந்து வறுமை வந்து தடையாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட்டும் கொடுக்குறது இல்லை, ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஏன்னா மிகச்சிறந்த ஒரு நிறுவனங்களை வந்து ஒரு சில உதவித்தொகை கொடுப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சில கேட்டகரி வைப்பாங்க. ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்காலர்ஷிப் இருக்குது, ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ நாம் ஏன் சொல்கிறோன்னா, இந்த கிராமப்பகுதி மாணவர்கள் வந்து நம்மளுக்கு போகிற இடத்துல நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறப்ப அது எல்லா உதவித்தொகையும் இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கலாம். அதே மாதிரி படிக்கிறது வந்து கிராமப்பகுதி மக்கள் வந்து கொஞ்சம் நல்ல போகிற இடத்துல நல்ல ஒரு அடாப்ட் ஆகி படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் சொல்கிறேன்.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். வணக்கம்.
2: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க நவீன்.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: சார், அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு இந்த மாதிரி மூணு நாலு கேட்டகரியில வந்து ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த படிப்புல முடிச்சுட்டு வெளியே வரவங்க இதுல ரொம்ப பெஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த வாய்ப்புகள் வந்து எந்த லெவல வந்து இருக்கு? ஏன்னா இன்டர்நேஷனல்ல உள்ளவங்களோட கோச்சிங்கும் சிபிஎஸ்சி சென்ட்ரல் இதுல எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும், ஸ்கில்ஸ் ஹையா இருக்கும்.
0: கண்டிப்பா சார், நல்ல ஒரு குவஸ்டின். ஆக்சுவலா வந்து இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 55 போர்டு இருக்கு, இந்தியாவில வந்து எஜுகேஷன் வந்து 55 போர்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சிபிஎஸ்சி இந்த மாதிரி சிலபஸ் இருக்கப்போ கண்டிப்பா வந்து ஃபண்டமெண்டல் தான் மாற்ற முடியாது, யாராலையும் ஃபண்டமெண்டல் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஸ்கூல் லைஃப்ல படிக்கிற ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், புயிருப்பு தமிழ்ல சொல்ற இதெல்லாம் படிக்கிறோம். பட் அதை அப்ளை பண்றது வந்து ஒரு சில இடத்துல ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸும் புரிய வைப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து அந்த குவஷன்ஸ் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனநிலையை பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன, எல்லா கோர்ஸும் எல்லா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் எங்கே வேணாலும் நம்ம சர்வேல் பண்ணலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூஷன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற இன்ஸ்டியூஷன் எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம வந்து எழுதலாம். ஸோ அது எல்லாமே வந்து அந்த இதை பேஸ் பண்ணி, பட் ஃபண்டமெண்டல் யாரும் மாற்ற முடியாது, என்னோட கருத்து அது.
1: சரிங்க சார், இன்னொரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேம்மா.
1: ஆ, கேளுங்க சந்திரசேகர்.
3: கண்டிப்பாக ஐயா, இந்த ரேடியாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இதை எடுத்து படிக்கும் பொழுது அயல் நாடுகளில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குமா? அப்புறம் அந்த கார்டியாலஜி தொடர்பான படிப்புகள் அதுக்கு வந்து என்ன ஸ்கோப் அப்படிங்கிறது இருக்கு? நம்மளுடைய உள்ளூர்ல வெளி மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குமா போகிறதுக்கு? இதை பற்றியும் கொஞ்சம் சொல்றீங்களா ஐயா?
0: கண்டிப்பாக, இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்கங்களில் வந்து சூழ்நிலைகள் இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் இருக்குது. கார்டியக் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு சொல்லலாம். கார்டியக் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதய துடிப்பை வந்து பார்க்குறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஃபங்க்ஷன் எப்படி உக்காகுது, இல்லை அந்த ஃபங்க்ஷனை வந்து சூழ்நிலை வரப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ கார்டியக் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அதை பண்ணுறப்ப வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து கார்டியக் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அதாவது எந்த டைம்லாம் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி கவனமாக இருந்து பண்ணலாம். கார்டியக் டெக்னாலஜி வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அதை வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சில பெட் இருக்க, ஒரு 100 பெட்டு, 50 பெட் இருக்கிறது. கார்டியக் டெக்னாலஜி வந்து எல்லா இடத்துலையும் டாக்டருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பண்ணலாம். அதே மாதிரி அப்ராடு, அதாவது அப்ராட்லேயும் இருக்கு, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏற்று நம்மளோட இதயத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய நலனில் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக ஒரு பணியாளர் இருப்பாங்க. அந்த பணியாளர்னு சொல்றதோட ஒரு நர்ஸ். அப்போ அந்த நர்ஸ் என்ன படிச்சு பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த உள்ள எல்லாம் ஐசியூ வாங்க இல்லைங்களா, அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வரப்பயோ இல்லை சர்ஜரி பண்ணுறப்பையோ கூட இருந்து நம்மளுக்கு எல்லா தேவைகளும் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு. அதே மாதிரி ரேடியாலஜி கிட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் எல்லா இடத்துலையும் இந்த படிப்பு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே படித்தாங்க, நம்ம எடுக்கக்கூடிய இடம் தான், நம்ம படிச்சுட்டு அதை நிறைய கத்திரிப்போ வந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கு, பக்கத்தில் வரப்போ சம்பளம் கம்மியாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி, இல்லை நான் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போனால் நம்மளோட ஸ்கில்ஸை பண்ணி நல்ல சேலரியில் இருக்குது. அப்ராடில் நல்ல ஒரு அரபு நாடுகளாக நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது.
1: சரிங்க சார். சார், இப்போ வந்து +2 மாணவர்கள் அவங்களோட தேர்வுகளை முடிச்சுட்டு அடுத்த உயர்கல்விக்காக போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க சார். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து அவங்களோட உயர்கல்வி படிப்புகளை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்க சார்? ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து

0: அந்த ஒரு பதட்டம் அப்படின்றது இருக்கும், அந்த பதட்டத்திலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பெருசா யோசிக்காம இது சேர்ந்துக்கலாம் அது சேர்ந்துக்கலாம் டக்குன்னு போய் அந்த ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க?
1: கண்டிப்பா இந்த க்வெஸ்சன்ஸ் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்ல ஒரு க்வெஸ்சன்ஸ். இப்போ எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்போ சொல்லுதோ அப்போதான் இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறது. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன நீ காலேஜ் ஜாயின் பண்ணு, நீ காலேஜ் ஜாயின் பண்ணலையா, எப்போ ஜாயின் பண்ண போற, சீக்கிரம் ஜாயின் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எப்போ ஒவ்வொரு கோர்சஸ்க்கு ஒவ்வொரு நாம்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இப்போ அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி ரேங்க் போட்டு அதுக்கப்புறம் போவோம். மெடிக்கல் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன், இதெல்லாம் நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பதட்டம் தெளியும். அதே மாதிரி யார் சொன்னாலும் கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டு நாம தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி பதட்டப்படாத, நான் எனக்கு இந்த மார்க்கு என்ன கோர்ஸ் வரும், நான் இதை படிக்க போகிறேன், எனக்கு எந்த மாதிரி உதவிகள் வரும், நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம்னு நாம் நிலையாக ஒரு கவனமாக இருந்தால் ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா யார் சொன்னாலும் கேட்கணும். பட் யார் முடிவு பண்ணோம், நாம் தான் முடிவு பண்ணணும். அப்போ பதட்டப்படாத கவர்மெண்ட்டும் மற்ற விஷயங்கள் சொல்கிறதில் இது மாதிரி ஒரு ஒரு ஒரு கரிய கைடன்ஸ் கொடுக்குற ஒரு கல்வியாளர்கள் சார்ந்த மனிதர்கள் கேட்குறப்பையும் ஒரு சில டிவி மீடியாவில் இருக்கிற கவர்மெண்ட் எப்போ சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும்.
0: சரிங்க சார். சார் இப்போ வந்து படிப்பை தேர்ந்தெடுக்கிறது வந்து மாணவர்கள் அவங்களுக்கு எந்த படிப்பை நம்ம தேர்வு செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்றத எதெல்லாம் கவனம் வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க சார்?
1: கண்டிப்பாக வந்து ஏன்னா ஸ்கூல் லைஃப்லேருந்து மாறிட்டே இருக்கும். 5th ஒரு கோர்சஸ், 12th ஒரு கோர்சஸ் இருக்கும், அப்புறம் நண்பர்கள் சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, இங்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு, அதாவது எல்லா இடத்துலையும் உலகத்தில் மேக்ஸ் கம்பல்சரி கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கோர்ஸ் நம்மளால் முடியுமா, இந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறோம், இந்த 5 வருஷம் போனால் அந்த கல்லூரி வாழ்க்கையில் நம்ம எடுக்கிறோம், நம்மளோட பொருளாதார சூழ்நிலை இதுக்கு செட் ஆகுமா, மேட்ச் ஆகுமா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பட் எல்லாத்துக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கல்விக்கு வறுமை தடை இல்லை.
0: சரிங்க சார். சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் பொறியியல் வந்து அதிகமாக வந்து நிறைய மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம், அதாவது மாணவர்கள்னாலே இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியது. இன்னுமே வந்து அந்த பொறியியல் துறைக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்காங்க சார், எந்த அளவுக்கு இருக்கு?
1: கண்டிப்பாக இது பொறியியல் துறையில் வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம எல்லாமே என்ன கேட்குறேன்னா, நம்ம ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது சொல்லிட்டு அந்த 4 இயர்ஸ் வந்து அந்த புரிதல் இல்லாதே நம்ம படிக்கிறோம். அதாவது ஒரு 1st இயர்லேருந்து ஒரு கம்பெனியோட சூழ்நிலையில் தெரிஞ்சுக்கணும், அதாவது இன்டர்ன்ஷிப்பு, பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப்பு, இம்ப்ளான்ட் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து 1st இயர்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக எடுத்துக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் இன்ஜினியரிங்கில் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா

0: அந்த புரிதல் இல்லாதே நம்ம படிக்கிறோம். அதாவது ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு கம்பெனியோட சூழ்நிலையில் தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்டர்ன்ஷிப்பு, பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப்பு, இம்ப்ளான்ட் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக எடுத்துக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் இன்ஜினியரிங்கில் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சேலரி இருக்குது, எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு இந்த சேலரிக்கு இந்த கோர்சஸ் கிடைக்குது, இது கிடைக்குது, அது கிடைக்குது. இப்படி மெக்கானிக்கல், அதாவது கோர் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கெல்லாம் வந்து சம்பளம் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்புகளும். பட் என்னென்னா அந்த இன்ஜினியரிங் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆர்வம் திறமையாக இருக்கணும். ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ், நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன படிச்சிருக்கோமோ ஒரு பொறியியல் போகிறப்ப அதை அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஒரு சிவில்லாம் பிரிட்ஜு பாலம் எப்படிலாம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு இன்ஜினியரிங் போகிறப்ப ஒரு ஒரு ஒரு கார் எப்படி இருக்கும், எப்படி பண்ணுறோம், இதுக்கு அட்வான்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு.
1: சரிங்க சார், ஒரு நேர் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் சார். அவங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
6: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகி உள்ளது.
9: என்னமா பாட்டி, அம்மா, நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
10: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
9: கோல்டு பர்ச்சேஸா?
10: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து
9: 9.99%.
11: சா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
13: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: That's right.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவிந்த், ஜில்லனூர் ஏசி மேலா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: நிகழ்ச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியின் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஒன்பது மணி 36 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் வானமே எல்லை உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து சிறப்பு நேரலை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு முனைவர் எஸ் சரவணன் அவர்கள். நேயர்களும் பாத்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25, மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25. இந்த எண்களில் அழைக்கலாம். இப்போ தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நம்ம இப்போ வந்து உயர்கல்வி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பிளஸ் டூ மாணவர்கள் வந்து எந்த மாதிரி அவசரமா முடிவெடுக்காம நிதானமா எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கு மாணவர்கள் பொறியியல் சேர்க்கையில மாணவர்கள் அந்த கலந்தாய்வுல என்னென்ன விஷயங்களை வந்து கவனிச்சு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பா நல்ல ஒரு க்வெஸ்சன் சார். ஏன்னா இப்போ அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் அதாவது சான்றிதழ்கள்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேங்க் இருக்கும், அதாவது நம்மளோட மார்க் பேஸ் பண்ணி ரேங்க் இருக்கும், ரெண்டாவது ரேண்டம் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டேட் சொல்லுவாங்க கவுன்சிலிங். அப்புறம் நம்ம கவனமாக கவனிச்சிட்டே இருக்கணும். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நம்ம கட் ஆஃப் தகுந்த மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 200 வச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதாவது 200 ஒரு 180 வரைக்கும் இருக்கு கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்ஸில், அதாவது இன்ஜினியரிங் போகிறப்ப மேக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அப்போ ஃபிசிக்ஸில் பாதி மார்க், நம்ம எடுத்த மார்க்கில் ஒரு பாதி மார்க்காகவும், கெமிஸ்ட்ரியில் எடுத்த மார்க்கை பாதி மார்க்காகவும், மேக்ஸில் ஃபுல் மார்க்காகவும், அதை எடுத்து 50 50 + 100 போகிறப்ப 200 என்ன மார்க் வருதோ அதை பேஸ். அப்போ 200 இருந்து ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் கொடுப்பாங்க. அதான் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அப்போ 200 ஒரு 180 கட் ஆஃப் வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 150 - 142 கட் ஆஃப் வரைக்கும், அது அப்புறம் சொல்லுவாங்க லாஸ்ட் இயர் இந்த வருஷம் ஜியோ வரப்போ தான் தெரியும். சோ இந்த மாதிரி மூணு விதமா பிரிக்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட மார்க், நம்மளோட மார்க் பேஸ் பண்ணி நம்ம எந்த கோர்ஸ் எடுக்க போறோம். ஒரு நல்ல கல்லூரியில எந்த கோர்ஸ் வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு 65 கோர்சஸ் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து இருக்குது. அதில் சிவில் மெயினாக வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் சிஎஸ் ரிலேட்டடாக கோர்ஸ், ஏடிஎஸ் ஏமலியுமா நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணுன்னா நம்ம மார்க்குக்கு தகுந்த மாதிரி எந்த கல்லூரி கிடைக்கும், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த கல்லூரி எப்படி இருக்கும், அந்த கல்லூரியில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டுங்கிறதோட அந்த கல்லூரியை 4 வருடங்களில் வந்து அந்த மாணவனை எப்படி கொண்டு போகிறாங்க, அதை நாம் கொண்டு போனாலும் நாம் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு கல்லூரி நம்ம போய் பார்க்குறப்ப அந்த கல்லூரியில் இருக்கிற வாய்ப்புகளை நாம் எடுத்து பண்ணுற அளவுக்கு நம்ம உருவாக்கணும். ஸோ அப்போ ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஒரு சில எல்லாமே வந்துட்டு இருக்கும் நியூஸ், அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டிசைட் பண்ணி நம்ம முடிவு பண்ணும். ஸோ மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா கல்லூரி செலக்ட் பண்ணுறப்ப நம்மளோட கட் ஆஃப்க்கு தகுந்தவா அந்த கல்லூரி கிடைக்குமா, அந்த கல்லூரியோட அதாவது ரேங்கிங்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு கல்லூரி வந்து ரேங்கிங் வெளியே எப்போ வந்து அந்த கல்லூரி வெளியே வரும்னா அந்த கல்லூரிக்குன்னு ஒரு மதிப்பீடு பண்ணுவாங்க. அந்த மதிப்பீடு பண்ணுறப்ப தான் அந்த கல்லூரியோட தரம் தெரியுமாங்க. ஸோ அந்த மதிப்பீடு பண்ணுறப்ப நம்ம மார்க்கு தகுந்த மாதிரி கிடைக்குமா, கோர்சஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவு பண்ணலாம். அதே மாதிரி எல்லா கோர்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, பட் அந்த எடுக்கக்கூடிய முறை தான் வந்து இருக்கும்.
0: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க பேசிடலாம் சார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன்
0: மேம். உங்க பேர்?
2: என் பேர் லட்சுமி
0: மேம். சொல்லுங்க லட்சுமி மேம், உங்க கேள்வி கேளுங்க.
2: இப்ப வந்து என் பையனுக்காக தான் கேக்குறேன் மேம். 12th முடிச்சிருக்கா அப்படி, சிபிஎஸ்இ படிச்சிருக்கா அப்படி, பி செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்ப போங்காட்டி அந்த பசங்க அந்த லீவ்ல வந்து டைமிங்ல எப்படி ப்ரீ ப்ரிப்பேர்டா வந்து காலேஜுக்கு உள்ள போகணும், என்ன மாதிரி கோர்சஸ் வந்து படிச்சிருக்கணும், ஈஸினா இந்த மாதிரி கோர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி சிஎஸ்னா பைத்தான்,
0: அதாவது நம்ம வந்து இந்த கோர்ஸ் சேர்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்க இந்த லீவ் நாட்கள்ல.

0: இருக்கு இப்படி மைண்ட் செட் வச்சுக்கணும்
1: சரிங்க.
0: அப்படின்ட்டு
1: சார்
0: அது ஒரு
1: சொல்லுங்க.
0: கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்விங்க மேம், இப்ப வந்து சிபிசில மார்க் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த பசங்க எல்லாம் ரொம்ப அலோனா ஃபீல் பண்றாங்க மேம். ஏன்னா இந்த ஓஎஸ்எம் கரெக்ஷன்னால நல்லா படிச்சு பசங்க மார்க் குறைஞ்சிருச்சுங்க. அதனால அந்த பசங்க வந்து இப்ப 120 கட் ஆஃப் இருந்தா காலேஜ் கிடைக்குமா இல்லைங்களா? கொஞ்சம்
1: உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா?
0: இப்ப கேக்குதுங்க.
1: இப்ப சொல்லுங்க.
0: அந்த பசங்க வந்து ரொம்ப அலோனா ஃபீல் பண்றாங்க, நம்மளால சாதிக்க முடியாது.
1: மார்க் கம்மியானதுனால நம்ம வந்து நமக்கு வந்து
0: சிபிசி பசங்க தாங்க மேம்.
1: சரிங்கம்மா.
0: அந்த ஃபெயில் ஆகி திருப்பி பசங்க எழுதுற பசங்க நிறைய கனவுகளோட இருப்பாங்க. எல்லாமே வந்து இந்த தடவை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க.
2: மார்க் கம்மி ஆகுது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என்னோட பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு வந்து நான் எப்பயுமே நான் மனசில் ஒரு கோட் வச்சுக்கோ, மூச்சு விடுவன் மனிதன்ல முயற்சி செய்வனே மனிதன். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கல்விங்கிறது வாழ்க்கைக்கு தேவை. பட் அதை தாண்டி அதில் இருக்கிறப்ப வந்து மனம் தளராத போகலாம். எல்லா கோர்சஸும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நிறைய மாணவர்கள் பார்த்துருக்கேன். ஒரு சில மாணவர்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்து கண்டிப்பாக சர்வேல இருக்கேன். ஏன்னா வாய்ப்புகளும் முயற்சிகள் இல்லாத மனிதனே கிடையாது, இறப்புகளும் இல்லாத மனிதனே கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு வாழ்வியலுக்கு கல்விக்கு கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக வந்து எதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நான் மார்க் கம்மியாக இருந்தாலும் பட் நான் இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன், இதில் நான் சர்வேல் ஆகுவேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து எந்த கோர்ஸ்லும் நம்ம வந்து வி கேன் சர்வேல். அப்போ அதே மாதிரி இந்த ஃபெயிலியர் சாய்ச்சில் ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கணும். நான் நம்பிக்கை தான் வேணும், காலையில் எழுந்திரிச்சிடும் ஒரு நம்பிக்கை வேணும். கண்டிப்பாக முடியும் நம்பிக்கையோடு இருந்தால் இதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட வந்தோம்னா அத்தனை உலகத்தில் வாய்ப்புகள் இருக்குது. கீழே விழுந்தாலும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து ஒரு முயற்சியே.
1: கண்டிப்பாங்க சார், இதுவே முடிவுன்னு நினைக்காம இதுதான் நம்ம வளர்ச்சியோட நம்ம வெற்றியோட தொடக்கம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக வேணும்.
1: ஏன்னா
2: எல்லாருமே வந்து சக்சஸான பர்சன்ஸ்லாம் படிக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இவரை பற்றி தெரியும் அவரை பற்றி தெரியும். நான் எப்பயுமே இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறவன மனிதர்கள், அதாவது கல்வி சார்ந்த விளையாட்டுத்துறை சார்ந்தது யாராக இருந்தாலும் கொஞ்ச நேரம் நிதானம் அவங்களோட வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்துல் கலாம் ஐயாவே சொல்லலாம், எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கல பட் இன்னைக்கு அவர் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு ஆசானாக இருக்கிறார். இன்றைக்கும் மனிதர்கள் வந்து அவரை நினச்சிட்டே இருக்காங்க, அவர் பேரை கேட்டோன்னு ஐயாங்கிற ஒரு வார்த்தை இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு, ஆனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கேட்டாங்க. இந்த லீவில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இடத்துல நிறைய கல்லூரிகளில் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ், அதாவது ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் நடவாங்க, இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அப்போ என்ன கல்லூரி வாழ்க்கை, ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் படித்ததே கண்டிப்பாக வந்து நம்ம எழுதி பார்த்து படிச்சிருப்போம், நம்ம நிறைய விஷயம் கேட்டு நம்ம எழுதி பார்த்து மனப்பானம் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல கல்லூரி வாழ்க்கைக்கு போகிறப்ப ஒரு ரியாலிட்டியாக வரும், ரியாலிட்டி அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கலாக வரப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோவேன். அதுதான் வேணும்னு நான் எங்களுக்கு சொல்கிறேங்க மேடம். அதே மாதிரி சின்ன சின்ன கோர்ஸ் பண்ணலாம், பட் பேசிக் தெரிஞ்சு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இப்போ நான் இந்த கோர்ஸ் போனால் பேசிக் என்ன வேணும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிறது நல்லது.
1: சரிங்க சார்.
2: கண்டிப்பாக
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.
3: சேலம் பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங்

0: கல்லூரி பிஃபார்ம், டிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானவில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: LN College of Pharmacy D-Farm B-Farmிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
6: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்ட் பர்சேஸா?
6: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு
5: போது போதும். மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அதிப்டிங்க கரெக்டா சொல்றீங்க.
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
8: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு பண்ணி அனுப்பி வையுங்க. நீங்கள் கேட்டுக்கக்கூடிய பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். June 9:48 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானமே எல்லை நம்ம கூட உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து நிறைய தகவல்களை வழங்கிட்டு இருக்காரு முனைவர் எஸ் சரவணன் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி சார் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். இணைப்புல இருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க. நேயர்கள் பாத்தீங்கன்னா, அழைக்கிறதுக்கு முன்னாடி உங்க இணைப்பு சரியா இருக்கா, நீங்க சரியான இடத்துல இருந்து அழைக்கிறீங்களா அப்படின்றத பாத்துட்டு அழைக்கலாம். சார், இப்போ நம்ம வந்து வேலை வாய்ப்புகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ மேம். வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
9: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
2: உங்க பேர் சொல்லுங்க. வினிஷா சொல்லுங்க. வினிஷா, உங்க கேள்வியை கேளுங்க.
9: மேம், 12th முடிச்சிருக்கேன் மேம். மேம், எனக்கு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசை மேம்.
2: சரிங்க.
9: 330 மார்க் எடுத்துட்டேன்.
2: 330 மார்க் எடுத்திருக்கீங்க, நல்ல மதிப்பெண் தான்
9: மேம். கோர்ஸ் என்ன படிக்கிறதுன்னு தெரியல மேம்.
2: நர்சிங் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கான விருப்பம். மார்க் இவ்வளவு இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க, சார் சொல்லுவாரு, கேளுங்க.
10: கண்டிப்பா இது ஏன்னா இந்த மாதிரி மார்க் இருக்கிறப்ப தினமும் வருவோம். நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா, எப்போ கவுன்சிலிங் ஓப்பன் ஆகுதுக்கு. கண்டிப்பாப்பா, நல்லா இது. நான் உனக்கு படிக்கக்கூடிய கோர்சஸ் வந்து அலரிகல் சயின்ஸு, பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இதில் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவ துணை படிப்புகள் சொல்லிட்டு ஆகஸ்ட்டுக்கு மேலே தான், ஏன்னா மெடிக்கல் எப்போ ஓப்பன் ஆகுது, கவுன்சில் அப்போ தான் மருத்துவ துணை படிப்புகள் இருக்கும். இப்போ நர்சிங் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கவுன்சிலிங் மூலியமாக போனாலும் அந்த சீட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். பிரைவேட் செக்டர்லயே, பிரைவேட் காலேஜஸ்லயே எடுக்கலாம், கவர்மெண்ட் காலேஜஸ்லயே எடுக்கலாம். ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு சில கோர்சஸ்லாம் நம்ம வச்சுக்கிறது நல்லது. நம்ம பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் நம்ம எடுக்கிறப்ப நம்மளோட பொருளாதார வசதியை நம்ம பார்க்கணும். ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, அந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணும். ஸோ மருத்துவ துணை படிப்புகள் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் வருது, அதை நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இல்லை, எங்கள் அப்பாவோட பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆகுது என்ன பார்ப்போம்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொருளாதார சூழ்நிலையும் அதே மாதிரி இப்போ இந்த மார்க் எடுத்தீங்க இல்லையா, அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு

0: சில கல்லூரிகளில் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டே கொடுக்குது, அதாவது பிரைவேட் ஸ்காலர்ஷிப்பு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது, பட் பார்த்து தான் நம்ம எடுக்கணும், பொறுமையாக இருந்து எடுக்கணும். இல்லை எனக்கு இந்த மார்க் கிடைக்காத, நான் வீட்டு பக்கத்துலேயே ஜாயின் பண்ணணும்னா பெற்றோர்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன்.
1: கண்டிப்பாக சார். இப்போ எடுத்ததுமே எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்கல அப்படின்னதுமே டக்குன்னு மனம் தளராமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம மார்க்குக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறது நல்லது.
0: கண்டிப்பாக நல்லதுன்னு.
1: சரிங்க சார். சார், இப்போது நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம், பொருளாதாரத்தினால தான் நிறைய மாணவர்கள் அவங்களோட படிப்பை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஏதோ ஒன்று படிச்சுக்கலாம் அப்படின்றதும் இருக்குது. எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குது?
0: கண்டிப்பாக வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட்ஸே இருக்குது. சரிங்களா? அது அந்த நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸே இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், பட் அதுக்கே என்னால் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. ஒரு சில பேங்க் இருக்கு, அதாவது ஒரு நிறுவனம் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ, அதாவது வருமானம் வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில பர்சன்டேஜ், அதாவது ஒரு சில சதவீதம் வந்து சிஎஸ்ஆர், அதாவது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சில சதவீதத்தை வந்து கல்விக்குன்னு ஒரு உதவித்தொகையை கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அதை வந்து ஒரு சில பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் கர்வீச பேங்க், ப்ரைவேட்டில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு மார்க் நல்லா இருக்குது, அந்த மாதிரி இடத்துலையும் போகலாம். அதே மாதிரி இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு போர்ட்டல் இருக்குது, அதுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அப்பா வந்து நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்மியில் வந்து நல்ல ஒரு சோசியல் அதுக்கும் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. ஈவன் எந்த ஒரு நிறுவனமும் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதோட ஈவுத்தொகை, அதாவது 2% சதவீதம் வந்து லாபத்தொகை வந்து கல்விக்கு ஒதுக்கணும்ட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் எடுக்கிறப்ப நம்மளோட வருமானம் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, அது எப்படி அப்ளை பண்ணணும், கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த டைம் வந்து போயிட்டே இருக்கும், அதை தவணமாக பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். கண்டிப்பாக வந்து உதவித்தொகை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 மேற்பட்ட உதவித்தொகைகளில் மத்திய மாநில தயார் உதவித்தொகைகள் இருக்கு.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கங்கம்மா. வணக்கங்க ஐயா. அதாவது பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறாங்க, அந்த மாணவ மாணவியர் பாத்தீங்கன்னா குரூப் தேர்வு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா, அவங்க பாஸ் பண்ண முடியுமா?
0: நல்ல ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் குரூப் தேர்வுனாவே என்ன டிகிரி தான், நம்மளோட பிஏ தமிழ் எடுத்துட்டேன், பிஏ இங்கிலீஷ் எடுத்துட்டேன், இது மாதிரி சொல்கிறது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து, இதெல்லாம் வந்து அப்புறம். பட் நான் எனி டிகிரியில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருந்தாலும் எஸ்எஸ்சியில் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் விட எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம், ஏன்னா ஜென்ரலாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து எனி டிகிரிக்கு இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் தொழில் சார்ந்த படிப்புக்கு தனியாக அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதை நம்ம தனியாக பிரித்து பார்க்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த கோர்சஸ் இந்த வாய்ப்புகள். பட் அதே இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து யூனிக் கோர்சஸ் அப்ளை பண்ணலாம்.
1: சரிங்க சார்,
0: கண்டிப்பா இது மாதிரி இருக்கு.
1: சரிங்க சார். சார், இப்போ அந்த வீட்டில் அவங்க தான் முதல்ல பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரியில் சேர போகிறாங்க, முதல் தலைமுறை கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள், அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆலோசனைகள் நீங்கள் சொல்லலாம்னு இருக்கீங்க?
0: கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, வீட்டில் நம்ம வளர்ந்துட்டு பேரண்ட்டோட வளர்ந்துட்டு சூழ்நிலைகளில் இருக்கிறப்ப வீட்டில் என்ன இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஒரு இதெல்லாம் இருக்கு. அப்போ கல்லூரி வாழ்க்கைக்கு போகிறப்ப அந்த எல்லாரோடய பழகிறப்ப ஒரு 1 month வந்து வித்தியாசமான அனுபவங்களாக இருக்கும். அப்போ எதை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம்தான் கிடைக்கும். ஸோ இல்லைன்னா ஒரு பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். ஸோ அந்த முதல் தலைமுறை பட்டத்தில் எது கவனமாக எடுத்துக்கிறது, கல்வி நம்ம வழிக்கு நம்மளோட வழிகாட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாமும் முடிவு பண்ணணும். அதே மாதிரி எதை பற்றி கவலைப்படாது. நிறைய பேர் சொல்லுவாங்க லாங்குவேஜ் உனக்கு வராது, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் வந்து ஒரு இது இல்லை. நான் எப்பயுமே மாணவர்கள் என்ன சொன்னால், ஒரு தொழிற்சாலையில் போய் பாரு, அங்கே இருக்கிற ஒரு அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 மொழிகள் தெரியும், அது எப்படி வளர்கிறாங்க, பழக பழக தான் பழகும். அந்த சூழ்நிலைகளும் சுற்று வட்டாரமும் மாறக்கூடிய நிலைமைக்கு இருந்தாலும் நம்மளோட நோக்கம் ஒன்று கல்வி சார்ந்தே இருக்கணுங்கிறது என்னோட.
1: சரிங்க சார், ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
3: இப்ப வந்து முதல் வந்து 2 படிச்சாங்க மேடம், அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கல மேடம். ஆனா அது முதல் பட்டதாரி கட்டிட்டு யூஸ் பண்ணல மேடம். இப்ப 3வது ஆளுக்கு பயன் படிக்க வைக்கிறதுக்கு அது பண்ணலாமா மேடம்?
0: கண்டிப்பா நீங்க அந்த இப்ப படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அது எந்த கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க, அவர் வாங்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருக்கிற விஓ கிராம நிர்வாகத்துக்கு வந்து அவரோட கலந்து ஆலோசிங்க, இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க நான் வாங்கலை அதுக்குன்னு ஒரு அதை படிப்பு சான்றிதழ், நான் இந்த கல்லூரியில் படிக்கலாம் இந்த இதில்

0: அதாவது நிர்வாக ஒதுக்கீட்டுகள் செஞ்சேன், இல்லை நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கலாம் சொல்லி ஒரு படிப்பு சான்றிதழ், அந்த ஏன்னா முன்னாடி ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களோட சான்றிதழ் வாங்கி நம்மளோட கிராம நிர்வாக அலுவலரோட கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது நல்லது.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க மூர்த்தி ஐயா.
2: மேடம், இன்னுமே சில மாணவர்கள் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போனா ஜாலியா இருக்கிறதானே நம்புறேங்க. அந்த காலேஜுக்கும் நம்ம பிளஸ் டூ முடிச்சுட்டு போறதுக்கும் அதோட சம்பவம் என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க.
1: கல்லூரி வேலை வாய்ப்பு அப்படின்றதே வந்து நிறைய மாணவர்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் இல்லாம நம்ம வந்து ஜாலியா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி மனநிலையிலே கல்லூரிக்கு போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டேன்.
0: கண்டிப்பா இது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறப்ப நைன்த்துலேருந்தே சொல்லுவா, நீ டென்த் எக்ஸாம் எழுதுறப்ப நல்லா படி, எல்லாமே சரௌண்டிங் பீப்புள் எல்லாமே பேரண்ட்டு நம்ம எல்லாத்தையும் கேட்பாங்க. இப்போ ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் கேட்பாங்க. ப்ளஸ் ஒன் வந்தவுடனே இதே மாதிரி நீ அடுத்து என்ன படிக்க போகிறேன்னு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த ப்ளஸ் டூ வந்தவுடனே கல்லூரிக்கு எப்போ ஜாயின் பண்ணுற, என்ன பண்ணுற அப்படிங்கிறப்ப அந்த படிக்கக்கூடிய இங்கே அதாவது எல்லாமே போட்டு கடினமான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறப்ப அந்த மனசு வந்து சச்சா இது இந்த படி ப்ளஸ் டூவே நம்மளுக்கு போத மாட்டேன், கல்லூரி போனால் ஃப்ரீயாக இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாலு வருஷம் படித்தா 40 வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சிருக்கோமோ, ஆனால் டீச்சர்ஸ் வந்து ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கோர்னு வந்து எழுதி காட்டுவாங்க. அதே கல்லூரி வரப்போ என்ன ஆகுதுன்னா அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி ஒரு இடத்துல வரப்போ கண்டிப்பாக வந்து மாணவர்கள் வந்து என்னென்னா அந்த புரிதல் இல்லாதையே நம்ம வாழ்க்கைக்கு தேவை. நான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நாளைக்கு இல்லை அப்புறம் பண்ணிக்கலாங்கிறப்ப அந்த நேரங்காலம் நகர்ந்து போகிறப்ப ஒரு 4 வருஷம் திரும்பி பார்க்குறப்ப அந்த நேரங்காலம் போனது ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன எடுத்தனா இந்த ப்ளஸ் கல்லூரி வாழ்க்கைக்கு போனாலும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுட்டு, ஆனால் படிப்பு எவ்வளோ சூழ்நிலையினால படிப்பு கைவிடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்துக்கள்.
1: கண்டிப்பாங்க சார், நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் தான், கூடவே படிப்பையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே போயிடணும். கண்டிப்பாக. சரிங்க சார், இப்போ வந்து இந்த உயர்கல்வியில வந்து எந்த மாதிரி நாங்கள் சேரணும், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். உங்ககிட்ட கேட்டா நீங்க பதில்
0: சொல்லுங்க.
1: அதுக்கு வந்து உங்களோட தொலைபேசி எண்கள்
0: கண்டிப்பா 2 நம்பர் கொடுக்கலாம். ஏன்னா நான் கிராமப்பகுதி மாணவர்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கலாம், 2 நம்பர் கொடுக்குறேங்க.
1: சரிங்க சார்.
0: 638-158-50-79. ரெண்டாவது நம்பரு என்னோட இரண்டாவது மொபைல் நம்பரு 93-428-38-507.
1: கண்டிப்பாங்க சார், ஏன்னா இந்த 1 மணி நேரம் அப்படின்றது எல்லாரோட சந்தேகங்களுக்கும் சரியான பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்காது. மாணவர்கள் இல்லை பெற்றோர்கள், உங்களுக்கு யாருக்காவது என்ன உயர்கல்வி சேரணும் அப்படின்றதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, இல்லை இதை படித்தோம்னா நாங்கள் இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு அது கிடைக்குமா அப்படின்ற என்ன சந்தேகம் இருந்தாலும் சாருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய தகவல்கள் கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்திலே சொன்னார், நான் வந்து நிறைய பள்ளிகளுக்கு போயிட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன் எந்த மாதிரி படிக்கணும், என்ன பண்ணணும், படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஒரு வழிகாட்ட ஒரு ஆள் வேணும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரியான ஒரு நபர் தான் சார். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவார். சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பாக வந்து திருவள்ளுவர் இப்பயுமே ஒரு திருக்குறள் அருமையாக எழுதியிருப்பார். நான் திருக்குறள் சொல்கிறோட கருத்துக்கள் தான் அதில் சொல்லுவேன். ஏன்னா திருக்குறள் பார்க்குறப்ப நிறைய பேத்துக்கு அந்த வார்த்தைகள் 7 வார்த்தை இருக்கிற நம்மளுக்கு புரியுமா புரியாதுன்னு சொல்லிட்டு தடுமா வருவாங்க. ஸோ அதிகாரம் 398 அந்த விழா அந்த திருக்குறளை பார்த்தா ஊர், அதாவது நம்ம படிக்கக்கூடிய கல்வி 7 தலைமுறைகளையும் வாழ வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆயுதம். ஸோ அதை கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மார்க்குங்கிறது விட முயற்சி செய்யணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த கல்வி எப்பயுமே நம்ம கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு அழியா செல்லும் கல்வி மட்டுமே உலகத்தில் நம்மளோட உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் மிகச்சிறந்த அந்த பணிகளை சமநிலைப்படுத்துறது கல்வி மட்டுமே ஒரு ஆயுதங்கிற முறையில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த கோடை தருமபுரி எஃப்எம்க்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தருமபுரி எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சாருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு வாய்க்கிறது இன்னும் மிகச்சிறந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பார்ப்போம், கல்வி சார்ந்த பணிகளை.
1: சரிங்க சார். வானத்தை பார்த்து பறக்க நினைக்கும் பறவைக்கு எல்லை கிடையாது, அதே மாதிரி தான் அறிவை தேடி முன்னேறும் மாணவர்களுக்கும் எல்லை கிடையாது. உயர்கல்வி அப்படின்றது வெறும் பட்டம் மட்டும் வாங்கிறதுக்கான வழி மட்டும் கிடையாது, அது நம்ம வாழ்க்கையை

0: பலப்படுத்தும் ஒரு முதலீடுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கினார் முனைவர் எஸ் சரவணன் அவர்கள். வணக்கம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் வழங்கினதுக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
0: இன்னைக்கு வானலையில் வசந்தம், வானமே இல்லை, உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து சிறப்பு நேரலை தான் கேட்டோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கினார் முனைவர் எஸ் சரவணன் அவர்கள்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
9: நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
10: 21 நூற்றாண்டு நாகரிக நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டிற்குரிய நாகரிக மனிதனாக நான் மாறிவிட்டேன். ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், நவநாகரிக செல்போன், காலில் ஷூ என ஜகஜோதியான உடைகளுடன் வந்து நின்றார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, எங்கள் ஊர் வள்ளி திருமணம் நாடகத்தில் பஃபூன் தாசப்பன் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. நாகரிகம்னா உடுத்துற உடை, அணிகிற அணிகலன்கள்லையா இருக்குது? நான் கேட்டேன். இதுகளில் மட்டும் நாகரிகம் இல்லைன்னு எனக்கு தெரியும். என் வீட்டிற்கு இப்போ வந்து பாருங்கள், உலகத்தில் லேட்டஸ்ட்டாக என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வந்திருக்கோ அத்தனையும் வாங்கிட்டேன். லேட்டஸ்ட்டு சோபா செட்டு, கட்டில், கம்ப்யூட்டர், டிவி எல்லாம் இருக்குது. இப்போ நான் நவநாகரிக மனிதன் என்றார் புகழ்மதி. எனக்கு மகாத்மா காந்தியடிகளின் வார்த்தை தான் நினைவுக்கு வந்தது. தேவைகளை பெருக்குவதல்ல நாகரிகம், தேவைகளை சுருக்குவதே நாகரிகம். இன்றைக்கு நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாகரிகம் என்பது உடைகளை பெருக்குவதிலும், அணிமணிகளை நிறைப்பதிலும், வீடு நிறைய வீட்டு உபயோகப் பொருள்களை அடுக்குவதிலும், நவநாகரிக கார்களை வாங்கி அவற்றில் உலா வருவதிலும் இருக்கிறது என்று. ஆனால் நாகரிகம் என்பது தேவைகளை சுருக்குவதில் இருக்கிறது என்கிறார் காந்தியடிகள். இந்த உலகம் இயந்திர உலகம். மனித மனங்களின் இயக்கங்களும் இயந்திரமயமாகவே ஆகிவிட்டது. அடுத்தவரை பார்த்து, அடுத்தவர் வைத்திருக்கும் பொருள்களை பார்த்து, அடுத்தவர் செயல்படும் செயல்களை பார்த்து போலச் செய்யும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். இன்றைய நமது வாழ்க்கை நமக்காக வாழும் வாழ்க்கை இல்லை, அடுத்தவருக்காக வாழும் வாழ்க்கை. அதனால்தான் தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன, ஆசைகளும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன, அதனால் துன்பங்களும் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. தகவல் நாயகர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களை உங்கள் அனைவருக்கும் தெரியும். குரலால், கருத்துக்களால், இன்று ஒரு தகவலால் வானொலியை உயர்த்தியவர், கேட்கும் நேயர்களின் சிந்தனைகளை உயர்த்தியவர். அவருக்கு ஒரு மகள், மனைவி என அளவான வாழ்க்கை சென்னையில். அவர் ஒவ்வொரு ஆண்டும் December 31 வீட்டில் ஒரு வேலை செய்வார். அவரும் அவருடைய மனைவியும் வீட்டில் இருக்கும் பொருள்களை கணக்கெடுப்பர். அவர் பல இடங்களுக்கு சென்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் என்பதால் வீடு நிறைய பரிசுப் பொருள்கள் குவிந்து கிடக்கும். சமையல் கட்டிலிருந்து வரவேற்பறை வரை உள்ள எல்லா

0: பொருட்களையும் இருவரும் கணக்கெடுப்பர். இந்த ஆண்டு என்னென்ன புதிய பொருட்கள் சேர்ந்துள்ளன, எவை எவை தேவையற்றவை என பட்டியலிடுவர். உதாரணத்திற்கு, சமையல் கட்டில் 10 டம்ளர்கள் இருந்தால் வீட்டில் மூவருக்கு 3, விருந்தினருக்கு 2, ஆக 5 போக மீதமுள்ள 5 டம்ளர்களை தனியே எடுத்து வைத்து விடுவர். ஒன்றுக்கு மேல் குக்கர் இருந்தால் அவையும் தனியே. வரவேற்பறையில் 4 சேர்களுக்கு மேல் இருந்தால் அவையும் தனியே. பரிசு பொருட்கள் அனைத்தையும் பிரித்து தேவையற்றவை அனைத்தும் தனியே என்று தேவையற்றவைகளை பிரித்து தனியே சாக்குப்பைகளில் கட்டி ஒரு மினி வேன் பிடித்து தனது சொந்த ஊரான தென்கட்சிக்கு அனுப்பி வைத்து விடுவர். ஊருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, வண்டி வருகிறது, உறவினர் யார் யாருக்கு என்ன பொருள் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியும் விடுவார் தென்கட்சி. மீண்டும் ஜனவரி 1 தேவையான பொருட்களோடு வாழ்க்கை. பாருங்கள் தேவைகளை சுருக்கும் தென்கட்சியாரின் நாகரிகத்தை. நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: ரேடியோ கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரல்லையே கேட்கலாம். ஆமாங்க, 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊருடைய பெயரை உங்களுடைய குரல்லையே வாய்ஸ் மெசேஜா, அதாவது குரல் பதிவா எங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு 9:30 மேலே தான், அதுவும் 10:00 மேலே தான் வந்து நம்மளுடைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கவங்களாம் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளுடைய எஃப்எம் கேட்குற நேர்களும் நிறையா பேர் கேட்டுகிட்டே வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது எஃப்எம் கேட்டே செய்யும்போது அலுப்பே தெரியாமல் வேலை செய்கிறவங்க, எவ்வளோ வேலை செய்கிறோங்கிறதையே மறந்து வேலை செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அந்த ஒரு இனிமையான நேரம் இந்த நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுகிட்டே வேலை செய்யுங்க. மறக்காமல் உங்களுடைய பாடலை குரல் பதிவாக எங்களுக்கு அனுப்புங்க.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
5: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
6: என்னமா பாட்டி அம்மா

0: தர்மபுரி.
1: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டுக்கூடிய நேயர்
2: அனாதில் ரஞ்சித் பேசுறேன். உன்னால உன்னாலே படத்திலிருந்து முதன் முதலாக பாட்டு.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய விருப்பப்பாடலை உங்களுடைய குரலையோ வாய்ஸ் மெசேஜா அனுப்பி கேட்கலாம். 0343-42-24-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம் பட்டு திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா குரல் பதிவா எங்களுக்கு அனுப்புங்க. 0434224400 இந்த நம்பருக்கு உங்களுடைய மெசேஜா அனுப்புங்க. நீங்கள் கேட்ட வேலை அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
7: ஹெச்எம்பாடியில இருந்து விக்னேஷ் பேசுறேன். எனக்கு சம்திங் சம்திங் படத்துல இருந்து உன் பார்வையிலே சாங்

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: சா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப்

0: ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: நீங்க

0: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
1: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
0: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
2: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
1: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
2: கோவப்படாதுமா, இந்த மோர குடி.
1: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
2: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, முங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குழு குழுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத் தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவையில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க.
10: சங்கர் பேசுறேன். எனக்கு பிடிச்ச படம் ஜீன்ஸ், 1000 ரூபாய் பாட்டு போடுங்கள்.

0: மூக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: இரும்பில பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு

0: வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியிடம் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
4: பேர் செல்வம், மேல் நாய்க்கமிட்டி, பிரியமன் தொழிலிருந்து மான் குட்டிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க.
3: வணக்கம், மேச்சேரியிலிருந்து பாக்கியலட்சுமி பேசுறேன். படம் பூமகள் ஊர்வலம், பாடல் மலரே ஒரு வார்த்தை. அனைவருக்காகவும் வழங்க.

0: நிறைவுக்கு வருகிறது என்று நீங்கள் கேட்டவை. தொடர்ந்து கேட்கலாம்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமளாதேவி.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர். பிரேமலதா அவர்கள்தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது ஜூன் 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
3: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். இந்த யோகா தான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பத்தி இப்ப சிந்திக்கிறோம், பேசுறோம், செயல்படுத்துறோம். இந்த யோகாவை பத்தி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பா தான் இருக்கும்.
2: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்ல நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்ப கடைபிடிக்கிறாங்க. இத பத்தி சொல்லுங்களேன்.
3: பொதுவாவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆசனங்கள் செய்யறது, பிராணயாமா பண்றது, தியானம், கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்கு. ஆனா உண்மையாவே யோகா அப்படின்னா என்னன்னா, உடல், மனம், ஆன்மா, ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம செய்யற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையில இருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட உடல் வாய் அப்படின்ற உறுப்புகள் இந்த விடயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுது, என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்கள்கிட்ட நான் என்ன பேசணும்ன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆபரேட் பண்ற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யோகா அப்படின்றது பொதுவா நாம நினைக்கிறது எக்ஸசைஸ், பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
2: இப்ப மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதுல உகந்ததா இருக்கு?
3: உடல்ல ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமா இருக்கும். மன வலிமை, மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சமநிலையில, உள்ள சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மனம் சமநிலையில இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த பிராக்டிஸ நம்ம ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக, நிதானமானதாக, ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமையை நமக்கு.

0: கொடுக்குது. என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
1: பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம், பட் அதை மூச்சோட ஒன்றிணைந்து செய்யும் போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும். நீங்க செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு பிளஸ் அதோட இருப்புத்தன்மையோட சேர்ந்து இயைந்து செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ லோன் பண்ணி பார்த்தோம்னா, பிராணயாமா வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்மளோட பிரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்றது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாதனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்ப மனதை போய் நீங்க கோவப்படாத அப்படின்னு சொன்னா அது அப்பதான் கோவப்படும். எடுத்துக்காட்டு, இப்ப நீங்க கண்ணை மூடி வீட்டுல இருக்க உங்களோட கிச்சன் கேஸ நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, வீட்டு கிச்சனும் அந்த கேஸ் அடுப்பும் மட்டும்தான் நினைவுல முன்னாடி வரும். காரணம், மனது கிட்ட எதை செய்யாதன்னு சொல்றோமோ அது ஃபர்ஸ்ட் செய்யும். லைக் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மனதை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த பிரீத்திங் அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்க டச் பண்ண முடியும். இப்ப மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. ஸோ அந்த மூச்சுக்குன்னு தனியா எக்ஸசைஸ் பிரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு பிராணாயாமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியது தான் நாடி சுத்தி பிராணாயாமா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பா பொதுவாகவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா, அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணாயாமா என்னன்னா, தேனீக்கள் இருக்கிறாங்கல்ல, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதிலிருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணாயாமா. அந்த பிராணாயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும்.
0: இப்ப மன வலிமை உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது, இதை நம்ம வந்து முறையா எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏத்த மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துட்டு போறது எப்படி சாத்தியம்?
1: அந்த காலத்துல எல்லாம் யோகா ஒரு யோகி ஆகணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்கார்ந்து பல வருடங்களாக இருந்து, அது ஒரு 8 படிமுறை இருக்கும். ஒவ்வொரு படிமுறையா முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற பட்சத்தினால, இந்த காலத்துல அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த கத்துக்க முடியாதுன்ற காரணத்தினால, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கொஞ்சம் ஆசனாஸ், கொஞ்சம் பிராணாயாமா, தியானம் செய்து அந்த நாளை துவங்கணும்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கு.
0: இதை முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரங்கள் செஞ்சா போதுமா, இல்ல அதிக அளவுல செய்யறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கும்?
1: யோகாவை பொறுத்தவரை இவ்வளவு நேரம் செஞ்சா இவ்வளவு கூட எஃபெக்ட், இவ்வளவு குறைச்ச நேரம் செஞ்சா குறைச்ச எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்க எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதுல எவ்வளவு ஆத்மாத்மா செய்றீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். 1 மணி நேரம் செய்யணும் இல்ல 2 மணி நேரம் கட்டாயம் நீங்க யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 2

0: இயற்கையாவே செய்யற ஒரு யோகாவை நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ இயற்கையா நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்ப நம்ம பர்பஸா யோகாவை செய்யணும்னு நமக்குள்ள திணித்து வலுக்கட்டாயமாக செய்யற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கும் போது பாத்திருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ள இழுக்கும் போது அதோட வயிறு வெளியில வரும், மூச்சு வெளியில விடும்போது வயிறு உள்ள போகும். அதைத்தான் நாங்க யோகிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாவே எல்லா குழந்தைகளும் செய்யற ஒரு விஷயம். இதை நாம மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால நாங்க யோகா கிளாஸ்ல உட்காந்து யோகிக் பிரீத் பண்ணுங்க, மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சை வெளியில விடும்போது வயிறு உள்ள போகணும்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டா நமக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, ஒரு கோழி குருவி அதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்துல போனா பயங்கர கவனமா டபக்குன்னு பறந்து போயிடும். ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளவு அலர்ட்டா விழிப்புணர்வா இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. சோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மைய உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம். நாம இப்ப கிளாஸ் வச்சு இப்படி மைக்ல பேசி செய்ய வைக்கிறோம்.
1: இப்ப மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்ப நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போதும், ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, எனக்கு அதீத கோபம் இருக்கு, எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு, இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாம அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும்.
0: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும், சட்டன் முடியணும், 30 seconds அவங்களுக்கு அதனோட கான்சிக்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரஸிவான மனநிலையில இருக்கவங்கள நிதானமா கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேற எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்கு, ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா இப்படி நிறைய இருக்குது. அதுல ஆக்டிவா சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ள கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா செய்யக்கூடிய யோகாஸ். பிரீத்திங் பேட்டர்ன்லே வந்து கபாலபதி பிரீத்திங், டாக் பிரீத்திங், இப்படி பிரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் அது ஃபாஸ்டா இருக்கும். சோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதுல இந்த ஆசனா அந்த ஆசனா எல்லாம் கணக்கு கிடையாது. பிளஸ் அந்த இளைஞர்களை மனதை போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா பிராணாயாமால இருக்கக்கூடிய பிரம்மதி பிராணாயாமா, அது வந்து நாங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மதி பிராணாயாமம். அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்க, இல்லைன்னா ஆஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்க ரெகுலரா கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி போக்கஸ் பண்றது, அந்த மனசுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, அதாவது நினைச்சதை சட்டுன்னு செஞ்சு முடிக்கணும்ன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோட நின்று பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம், அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வு அமையுது.
1: இப்ப யோகா செய்யறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்க.
0: இந்த காலத்துல நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். சோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம் தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து, செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை, ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
1: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாக்கு இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: மிக்க நன்றி மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில், மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமலாதேவி.

0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும். கேட்டால் சுவைக்கும்.

வணக்கம் நேர்களே, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பிரியங்கா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சுவையான ஆரோக்கியமான கம்பு புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறதான் நேர்கள் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தேவையான பொருட்கள், கம்பு உங்களுடைய தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 10 to 15 இலைகளை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை இலைகளா இருந்தாலும் சரி, இல்ல காஞ்சி போன கருவேப்பிலை இலையா இருந்தாலும் சரி, கம்பு நல்லா கழுவி வெயில நல்லா காய வைக்கணும். காஞ்சி போன கம்பை எடுத்து லேசா மிதமான சூட்ல வறுக்கணும். எடுத்து ஆற வச்சு மிக்சியில போட்டு சீரகம் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை இலை, இது மூன்றுமே நல்லா போட்டு மிக்ஸில் அரைச்சிடலாம். மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, லேசாக ரவை பதத்துக்கு நாம் இதை அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸில இருந்து அரைச்சி எடுத்த அந்த மாவில் நல்லா தண்ணி உப்பு இது ரெண்டையுமே நல்லா கலந்து பசையணும். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. பசைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய உள்ளங்கையில் கம்பு மாவை எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் போதும் தண்ணி சேர்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா அதை கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்துல ஒரு துணி வச்சு அதுக்கு மேல இந்த கம்பை நம்ம உள்ளங்கையில உருண்டை பிடிச்சு அதுக்கு அப்படியே மேல அந்த இட்லி குழியில வைக்கலாம். வச்சு அதுக்கப்புறம் மூடி மூடி ஒரு 10 to 15 வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஆவி பறக்கும் போதே அந்த கம்பு வாசனை, சீரகம், கருவேப்பிலை வாசனையோடு நல்ல மனம் வரும். ஒரு 15 நமக்கு சுவையான ஆரோக்கியமான புட்டு இப்போ ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும் போது அந்த புட்டை நல்லா உதிரி உதிரியா விட்டுட்டு அதுல தேங்காய் ஒரு மூடி தேங்காய் துருவலை சேர்த்து வெல்லம் நல்ல தூளாக்கி நல்ல பசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இத குழந்தைகள் பெரும்பாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காலை நேரத்துல நம்ம உணவா கூட எடுத்துக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம உடலுக்கு பல சக்திகளை கொடுக்கக்கூடிய உணவு, பாரம்பரியமான உணவும் கூட. நேயர்கள் இதுவரை கேட்டது கேட்டால் சுவைக்கும். நன்றி நேயர்களே.

0: நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான, சுலபமான, சூப்பரான சிக்கன் சிந்தாமணி. ஆனந்தமா இருங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. நன்றி நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: 103.7 நிலையத்தில் நேரம் 11:06 நிமிடம். தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு போது போதும். மத்தத நானே சொல்றேன், வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அதிப்டிங்க கரெக்டா சொல்றீங்க.
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான்
5: சேலம் அரூர் மற்றும்

வாசம் காற்றில் கலந்தால் மனம் மகிழும், பெண்ணின் பாசம் உலகில் கலந்தால் வாழ்வு மலரும். சிரிப்பை விதைத்து சந்தோஷத்தை அறுவடை செய்யும் தோழிகளே, உங்களுக்கான நிகழ்ச்சி பூவே பெண் பூவே. பாசம் பேசும் பூக்களாய் நட்பு மலரும் தோழிகளாய் இணைந்திருக்கிறது இன்னைக்கு பூவே பெண் பூவே. விளையாடலாம் வாங்க. இன்னைக்கு பூவே பெண் பூவில் விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் நம்ம விளையாட போகிறோம். அதற்கு தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா, புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்கள்லையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைத்து என் கூட விளையாடலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: Students, listen carefully.
4: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
5: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: நண்பர்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க என் கூட விளையாடுறதுக்கு. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாட போகிறோம். நம்ம கூட முதலாவதாக இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம், அப்படியே என்ன விளையாடுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சளி பிடிச்சிருக்கு நல்லா தெரியுது. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க சளி பிடிச்ச இந்த வாய்ஸ்லயே உங்களை பாட்டு பாட வைக்க போறேனே.
1: பாட்டு எல்லாம் பாட முடியாது, வேற ஏதாவது
0: சரி பாட்டு வேண்டாம். நானா ஒரு பாட்டு

0: ஒரு ஒலிக்கீற்று கொடுக்கறேன், அதுல இருந்து உங்களுக்கான கேள்விகள் கேக்குறேன், சரிங்களா?
1: ஈஸியா
0: ரொம்ப ஈஸியா கொடுக்கறேன் பாருங்க. உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்
1: என்ன?
0: இந்த பாட்டு சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வருது சொல்லுங்க. இதுல நடிச்சது யாரு? இல்ல இந்த பாடல்
1: பாடுறது இல்லைங்க, பாடல் ரொம்ப பிடிக்கும், பாடலாம் பார்க்க மாட்டேன். பாடல் நிறைய செஞ்சு வச்சுக்கோ, பாடல் கேப்பா.
0: அப்படிங்களா? சரி, இந்த பாடல் பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டு திரைப்படத்துல இருந்து ஒழிக்கப்பட்ட பாடல். சரிங்களா? மாமாவும் பேர அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்.
1: நன்றிங்க,
0: ரொம்ப அழகா முயற்சி செஞ்சீங்க, நன்றிமா. அடுத்தது நம்ம கூட இணைப்புல இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். முத்தூர்ல இருந்து
2: செல்வி பேசுறேன்.
0: செல்வி, செல்வி நல்லா இருக்கீங்களா?
2: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
2: தக்காளி பழம்
0: இருக்கு. தக்காளி பழம் அறுத்துட்டு இருக்கீங்க. தக்காளி முடிஞ்சிருச்சா டெங்குதே சீசன்? இன்னும் உங்களது அறுப்பு இருக்கா?
2: இன்னைக்குதான்.
0: ஓ, இன்னைக்குதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி சரி, உங்களுக்கான விளையாட்டுக்கு போயிடலாமா? உங்களுக்காக ஒரு பாட்டு வருது, கேளுங்க. அதுல இருந்து நான் கேள்வி கேக்குறேன் உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

0: கேட்டீங்களா?
1: கேட்டோம்.
0: இந்த பாட்டு முதல் வரி என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். சரி, நீங்க உங்களுக்கு இன்னும் ஈஸியா நான் கேக்குறேன், இது என்ன திரைப்படம்னு சொல்லுங்க. தெரியலையா? பரவாயில்ல, இவ்வளவு நேரம் வந்து இணைப்புல இருந்து விடுபடாம முயற்சி செய்வேன், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு இணைப்புல இருந்ததுக்கே உங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தீபா பேசுறேங்க.
0: தீபா, நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கிறேன்.
0: கடைசியா
2: ஒழிக்கப்பட்டீங்களா?
0: நானும் சூப்பரா இருக்கேன். சரி, கடைசியா ஒழிக்கப்பட்ட ஒழுக்கீற்று கேட்டீங்களா? சரி, அந்த ஒழுக்கீற்றுல இருந்துதான் உங்களுக்கு கேள்விகள் கேட்க போறேன். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெயர் சொல்லுங்க.
2: ரட்சகன்.
0: ரட்சகன், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. அந்த படம் பாத்திருக்கீங்களா?
2: சரிங்க,
0: இப்ப தெரிஞ்சுக்கோங்க, அதுல நடிச்ச ஹீரோ பேர் வந்து நாகார்ஜுனா.
2: நாகார்ஜுனா. ஆமா.
0: ஹீரோயின் வந்து சுஷ்மிதா சென்.
2: மறுபடியும்
0: இன்னொரு பாட்டு வேற குடுக்கணுமா? சரி, உங்களுக்கான ஒழுக்கீற்று இதோ.

0: ஷாஜஹான் படம்.
1: ஷாஜஹானா?
0: ஆமா.
1: தப்பே. ஆனா நான் உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் கேட்கவே இல்ல, நீங்க எப்படி பதில் சொல்றீங்க? வாழ்த்துக்கள் சொல்லணும். நன்றிமா. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்,
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: சத்து நேரம் படியுடார வச்சு சந்திக்கிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுருக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: TRIPLS தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் TRIPLS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில் தர்மபுரி மற்றும் பர்கூர்.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:25. நேயர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்றைய நிகழ்ச்சியில விளையாடலாம் வாங்க என்ற தலைப்புல வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தோழிகள் அளிக்கப்பட வேண்டிய எண், புதிய தோழிகளாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற தோழிகள் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நேர்களை, நாம் இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. அடுத்ததாக எந்த தோழி விளையாட வராங்கன்னு பார்க்கலாம்.

0: இனிப்பில் இணையம் அடுத்த தோழி.
1: வணக்கங்க மேம்.
0: வணக்கம். வணக்கம் தோழி, உங்க பேரு?
1: கமலப்பட்டில இருந்து தங்கம்மா பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்க தங்கம்மாள், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நலமா இருக்கும்.
1: சொல்லுங்க மேம்.
0: இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாங்கோட பீஜம் கொடுப்பேன். அந்த சாங்கை நீங்க நல்லா கேட்டுட்டு, அந்த பீஜம் நல்லா கேட்டுட்டு, அந்த சாங்கோட முதல் வரி சொல்லணும்.
1: அப்படியா,
0: கேட்டுடலாமா?
1: ம்,
0: இது உங்களுக்காக.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆ
0: சொல்லலாமே.
1: பாடி காட்டுங்களா சொல்லணும்.
0: உங்களுக்கு பாடி காட்டணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பாடி காட்டலாம்.
1: யூத் படத்துல இருந்து சக்கரை நிலவிய படம் பாத்துங்க.
0: தவறாச்சேம்மா?
1: தவறா?
0: ஆமா. தொடர்ந்து கேளுங்க. இனிப்பிரேணி நமக்கு நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த தோழி வருக. வணக்கம். அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மகேஸ்வரி
0: சொல்லுங்க. மகேஸ்வரி அம்மா நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
2: போலாங்க.
0: இப்ப உங்களுக்கான பிஜிஎம் கொடுக்குறேன்.

0: கேட்டீங்களாமா? சொல்லுங்க.
1: பாது
0: கண்டுபிடிக்க முடியலையா உங்களால? அதாம்மா, இது வந்து பாட்டோடைய பிஜிஎம் ஓகேங்களா? மியூசிக் இதுதான். இத நீங்க கேட்டு பாட்டோட முத வரி சொல்லி இருக்கணும். தெரியலையா? சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். இனிப்பில் இணையும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேரு யார், இங்கிருந்து?
2: நான் கொல்லுப்பேட்டில இருந்து இந்திராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க இந்திராணி அம்மா, நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
2: ம்,
0: உங்களுக்கான

0: ஹலோ
1: மா, கேட்டீங்களா? பதில் சொல்லாமே
0: எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது என்று பாத்தீங்க.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: தேங்க்யூ மேம்.
1: நன்றி நன்றி
0: நன்றிங்க.

0: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: நிலைத்துல நேரம் பாத்தீங்கன்னா 11:38 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
9: மாதிமங்கலத்துல இருந்து மாதம்மாள்.
8: மாதிமங்கலத்துல இருந்து மாதம்மாள் பேசுறீங்க. மாதம்மாள் நலமா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கீங்க.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: இப்ப சாப்பிட்டு உக்காந்துக்கிறேன்.
8: சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
9: சோறு, பருப்பு குழம்பு.
8: இன்னைக்கு ஸ்பெஷல் பருப்பு குழம்பா உங்க வீட்ல? சரி, நம்ம விளையாடலாமா?
9: சொல்லுங்க.
8: உங்களுக்கு வந்து நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல 5 வார்த்தைகள் நீங்க சொல்லணும், சரியா? உங்களுக்கான எழுத்து பாத்தீங்கன்னா மே, மேகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மே.
9: மேகம்
8: நான் சொல்லிட்டேன். மேடம், ஆங்கிலத்தை தமிழ்ல மாத்தி சொல்லிட்டீங்க.
9: மெல்லிசை.
8: மெல்லிசை சின்னமே. நம்ம ஆடு மாடுகளை எல்லாம் கூட்டு போவோம், எங்க கூட்டு போவோம் சொல்லுங்க? ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டு போவோம்ல, எதுக்காக கூட்டு போவோம் காட்டுக்கெல்லாம்? மேய்ச்சல். அப்புறம் ஒரு மாதம் கூட இந்த பேர்ல வருது, இப்பதான் அந்த மாதம். மே மாதம். அப்புறம் சரி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம். உங்க இணைப்பு விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து உங்க பேரை மறுபடியும் சொல்லுங்க. ஈஸ்வரி. ஈஸ்வரியா மகேஸ்வரியா?
9: மகேஸ்வரி.
8: மகேஸ்வரி. மகேஸ்வரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் நீங்க மகேஸ்வரி எனக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சமைச்சிட்டீங்களா சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சமைச்சு எப்ப குடுக்கறது, எனக்கு பசிக்குது. நீங்க ஆல்ரெடி சமைச்சு வச்சிருக்கிறதே கொடுங்க போதும். ஆமா, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ப்ரோக்ராம் முடிச்சதுமே வண்டி எடுத்துட்டு டைன் வந்து அங்கதான் நிப்பேன். அப்படிங்களா? அந்த வழியா தான் வீட்டுக்கு போவேன், அப்படியே சாயந்தரம் வந்துட்டு போயிடுறேன்.
9: விடுங்க.
8: சரி, உங்களுக்கான விளையாட்டு, நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அதுல 5 வார்த்தைகள் சொல்லணும், சரிங்களா?
9: சொல்லுங்க.
8: உங்களுக்கான எழுத்து பாத்தீங்கன்னா நாகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நா, பெரிய நா.
9: பெரிய நாவா?
8: நாக்கு.
9: நாறு.
8: நாறு.

0: நாடு
1: மூணு சொல்லி இருக்கிறான். அப்புறம் நாடு முழுவதும்
0: நாடு சொல்லிட்டீங்க, மூணு சொல்லிருக்கீங்க, இன்னும் ரெண்டு சொல்லுங்க. உங்க இனிப்பு வேற விட்டு விட்டு கேக்குது நடுவுல.
1: நன்றி சொல்லலாமா?
0: நன்றி சின்னனா வருதே. நான்கு சொல்லலாமா?
1: நான்கு.
0: அப்புறம் சரி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். தோழிகளும் ரொம்ப ஆர்வமா பங்கேற்றுட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு தோழி இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நானும் நலமா இருக்கேன். உங்களுக்கான விளையாட்டுக்குள்ள நேரா போயிடலாமா? சரி, உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னா, நான் கேட்கிற முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது, இரண்டாவதா கேட்கிற கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில சொல்லணும். புரிஞ்சதா? புரிஞ்சதா? திரும்ப விதிமுறை சொல்லட்டுமா?
2: சரி, அவ்வளவுதாங்க, சொல்லுங்க. ஏதோ முடிஞ்சா சொல்றோம்.
0: முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம்.
2: ஆமா.
0: சரி, சாந்திமா எந்த ஊர் நீங்க? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
2: சாந்தியம்மா பெரியாம்பட்டி தான்.
0: உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு?
2: பெரியாம்பட்டி.
0: நீங்க ரெண்டாவது கேள்விக்கான பதில தானே மூணாவது கேள்விக்கு சொல்லணும். மறுபடியும் பெரியாம்பட்டிய சொல்றீங்க, அடுத்த கேள்விக்கும் பெரியாம்பட்டி சொல்லுவீங்களா? என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? முயற்சி பண்ணீங்க, நன்றிமா.
2: நன்றிங்க, சாப்பாடுல வாங்க,
0: கண்டிப்பா வரோம். நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 11:45 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து விளையாடலாம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நிலத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:53 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு தோழி இணைப்பில் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம், விளையாடலாம். வணக்கம்.
5: வணக்கம். பன்னந்தூர்லேருந்து கே ராஜஸ்வரிமா, நல்லா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் ராஜஸ்வரிமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
5: மதியத்துக்கு
4: சமைச்சிட்டீங்களா?
5: என்ன
4: ஸ்பெஷல் செஞ்சிருக்கீங்க?
5: ஒரு ஸ்பெஷலும் இல்லம்மா, சோறு பீட்ரூட் பொரியல் தாம்மா செஞ்சேன்.
4: என்ன ராஜேஸ்வரிமா இப்படி சொல்றீங்க? நம்ம செஞ்சா எல்லாமே ஸ்பெஷல்
5: தான். ஒரு ஆளுக்கு என்ன பண்ண போறோம், பழம் எல்லாம் இருக்குது, பழம் அதோட கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா
4: ஹெல்த்தியா வந்து லஞ்ச் முடிச்சிருவீங்க. சரி,
5: பிள்ளைங்க வந்தாங்க, வாங்கி வந்து கொடுத்தாங்க.
4: சரி ராஜேஸ்வரிமா, நம்ம விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு என்னன்னா, நான் ஒரு எழுத்து சொல்றேன், அதுல அந்த 5 வார்த்தைகள் சொல்லணும், சரியா?
5: சரிம்மா.
4: உங்களுக்கான எழுத்து பாத்தீங்கன்னா, மா, ரொம்ப ஈஸியா குடுக்கறேன். மா, குரில், நெடில் கிடையாது, குரில்.
5: குரில் மாவா? குரில் மாவா?
4: ஆமா. மஞ்சள், ரத சனை, ரொம்ப ஈஸியா குடுத்துருக்கேன் உங்களுக்கு.
5: மகள்,
4: மகள்.
5: மங்கை,
4: மங்கை.
5: மங்களம்,
4: மங்களம்.
5: மனம்,
4: மனம்.
5: மந்தி,
4: மந்தி.
5: மந்தி குரங்கு,
4: குரங்கு தெரியுது, சொல்லுங்க.
5: மந்திரம், மகம்.
4: அப்படி லைனா சொல்லிட்டே போல நம்ம இருக்கிற வார்த்தை எல்லாமே. மகரம்,
5: மகன். மதி,
4: ரொம்ப அழகா. அதாவது நீங்க வந்து ஸ்டாப் சொன்னா கூட நான் நிறுத்த மாட்டேமா, நான் சொல்லிக்கிட்டேதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
5: நன்றிமா.
4: அடுத்த தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேன் மேம்.
4: சுதா, நல்லா இருக்கீங்களா?
6: நீங்க நல்லா இருக்கீங்களா
4: மேம்? நானும் சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுதா?
6: நான் தக்காளி அறுத்துட்டு இருக்கேன் மேம்.
4: தக்காளி அறுத்துட்டு இருக்கீங்களா?
6: ஆமாங்க மேம்.
4: எவ்வளவு அறுப்பு வருது உங்களுக்கு?
6: எங்களுக்கு ஒரு நாளைக்கு 25 பாக்ஸ் வரும் மேம்.
4: அப்படிங்களா? இப்போ எத்தனை நாளா அறுத்துட்டு இருக்கீங்க? என்ன பாடல் சொல்லுங்க? அப்படியா, சரி. உங்களுக்கு பிடிச்ச நடிகர் பேர் சொல்லுங்க.
6: விஜய்
4: பிடிக்குமா? சரி, அவர் நடிச்ச ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு 5 பாடல்கள் சொல்லுங்க. அதான் உங்களுக்கான விளையாட்டே.
6: கில்லி
4: படத்துல இருந்து என்ன பாட்டு பிடிக்கும்? ஏத்துக்க மாட்டேன். நீங்க 3 தான் சொல்லிருக்கீங்க, இன்னும் 2 சொல்லுங்க.

0: ஒரு பாடல் ஒரு இரண்டு வரி எங்களுக்காக
1: பாடுங்களேன்.
0: ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்க அப்படின்னா கூட விடமாட்டோம். நீங்க ரெண்டு வரி பாடிதான் ஆகணும், பாடுங்க.
1: முயற்சி
0: பண்ணீங்க, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. பதினோரு மணி 58 நிமிடம் நிகழ்ச்சியோட நிறைவுல யார் நம்ம கூட பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க.
2: வணக்கம் மேடம், நாங்க தர்மபுரி மாவட்டம் ஈபி மோட்டோ இருந்து ரேவதி பேசுறேன்.
0: ரேவதி நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டேன் உங்களை நல்லா இருக்கீங்களான்ட்டு. சரி விளையாடலாமா? விளையாடலாமா? உங்களுக்கு டக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி குடுக்கறேன் பாருங்க. ஒரு எழுத்து சொல்றேன், அதுல 5 வார்த்தைகள் சொல்ல போறீங்க. சரி, உங்களுக்கான எழுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம்ல, கேள்வி. தேதி சொல்றீங்களே, கேதன கேட்டேன்
2: நான்.
0: நீங்க டக்குன்னு ஞாபகம் வரலன்னு சொல்றீங்க, ஆனாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
2: நன்றி.

6:59 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாண்டோம். இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு தோழிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரொம்ப உற்சாகமாக விளையாண்டாங்க. நம்ம கூட இன்னைக்கு விளையாண்ட தோழிகளும் விளையாட முயற்சி செய்த தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மலர்கள் மலர்ந்தால் வாசம் பரவும், நல்ல நட்பு மலர்ந்தால் மனம் மகிழும். இன்னைக்கு இந்த நேரத்துல உங்களோட சிரிப்புகளும் நினைவுகளும் அன்பான வார்த்தைகளும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக்கியது. மீண்டும் இன்னொரு நாள் ஒரு சந்தோஷமான சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை மலராக மலருங்கள், மனமாக பரவுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள் தோழிகளே. இன்னைக்கு பூவே பெண் பூவே, விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட விளையாண்டோம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:01. நேயர்கள், இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி குறித்த நிரல். இன்று பகல் 12:10 உங்கள் கலம். இன்று புதிய தடம் நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் அதியமான்கோட்டை அன்பரசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை, அதைத் தொடர்ந்து சூழல் காப்போம் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி விஜயர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை.

பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று ஆடுகள் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 திரை இசை, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க ஊர், உங்க பேர், இது எல்லாத்தையுமே டைப் பண்ணி அனுப்பி வைங்க. 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தன்றல், மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மண்டல செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் விழா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி, கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசை, 7:10 நீலகிரி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: 25ற்கு வயல்வெளி இன்று இயற்கை விவசாயம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் ரெட்டியூர் எம் சௌதாமணி அவர்கள். 28 மணிக்கு இளம் தென்றல், இன்று என் பாட்டு எசப்பாட்டு. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30க்கு இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்று சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒழிக்கப்படும். 11:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். 11:10க்கு மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டி பல்வேறு கருப்பொருட்களுடன் கூடிய தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்கள் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, டாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இதில் ஜவுளி வடிவமைப்பு, உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: Students, listen carefully.
5: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
6: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
7: Vidya Vikas Matric Melnilaipalli, Oothangarai. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: நேயர்கள் இணை கேட்கலாம் புதிய தடம். இன்றைய நிகழ்ச்சியில் அதியமான் கோட்டை இளம் தொழில் முனைவோர் அன்பரசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: இப்ப தையல் கலைஞராக இருக்கிறீங்க மற்றும் தையல் பயிற்றுநராகவும் இருக்கிறீங்க. இந்த தையல் தொழிலுக்கு முதல் முதல்ல வரணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? யார் உங்களை

0: இங்கே கூட்டிகிட்டு வந்து சேர்த்தது, இல்லை நீங்களாக வந்தீங்களா?
1: ஐயா, நான் வந்து தையல் தொழிலுக்கு வந்தது காரணம் அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்து தையலக்கல்ல சேர்த்து விட்டார். படிக்க விருப்பம் இல்லாதனால அண்ணா கூட்டிகிட்டு வந்து தையலக்கல்ல சேர்த்து விட்டார் தொழில் கற்றுக்கா அப்படின்ட்டு.
0: சரிங்க, முதல் முதல்ல யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க இந்த தொழிலை?
1: முதல் முதல்ல அதிமன்கட்டை ஊருக்குள்ளே எலிமெண்ட்ரி ஸ்கூல் முன்னாடி சிட்டிமேன் டைலர் ஓனர் பேர் வந்து சிவகுமார், அவர் தான் எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குரு.
0: சரிங்க, இப்போ இந்த தொழிலை கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும்?
1: தொழிலை கற்றுக்க அவங்கவுங்க திறமையை பொறுத்து, முழுமையாக கற்றுக்குன்னா ரொம்ப நாள் ஆகும். நான் எங்கள் ஓனர்கிட்ட ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சேன், 5 வருஷம் வேலை செஞ்சு தான் கற்றுட்டு நான் வெளியே வந்தேன்.
0: சரிங்க, நீங்கள் போகும்போது முதல் முதல்ல என்னென்ன மாதிரி ஸ்டெப்பு, அதாவது இதுலேருந்து இதுதான் செய்யணும் சொல்லிட்டு, அந்த மாதிரி தையல் தொழிலில் என்னென்ன மாதிரிலேருந்து ஆரம்பிப்பாங்க?
1: இப்போ எங்கள் ஓனர்கிட்ட கற்றுக்கும்போது அப்போ என்ன லேட்டஸ்ட்டாக அதை கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன மாடல் வருதோ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்.
0: இப்போ வந்து தையல் தொழிலில் நீங்கள் போனோடனே படிப்படியே என்னென்னலாம் கற்றுருவாங்க?
1: தொழிலுக்குன்னு போயிட்டா செய்கிற தொழிலை வந்து சுத்தமாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மிஷின் சுத்தமாக துடைக்க சொன்னாங்க. அப்படியே மிஷின் சுத்தமாக துடைக்க சொல்லிட்டு அடுத்து நூல் போட கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தைக்கிறது எப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க.
0: சரிங்க, இப்போ அந்த மார்க் பண்ணுறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா?
1: தொழில் முழுசாக கற்றுக்கிட்ட பின்னாடி லாஸ்ட்டாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க கட்டிங்லாம்.
0: சரி, நீங்கள் அந்த கட்டிங்லாம் பண்ணும்போது தப்பலாம் ஆகியிருக்கா, திட்டுலாம் வாங்கியிருக்கீங்களா?
1: கட்டிங் பண்ணும்போது தப்பு பண்ணியிருக்கிறேன், திட்டு வாங்கியிருக்கிறேன்.
0: எத்தனை பீஸ் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள்?
1: இல்லை, ஒரே ஒரு பீஸ் தான் வேஸ்ட் பண்ணால் அதை எங்கள் குருநார் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. அது தப்பு பண்ணாலேயும் அது எப்படி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் கரெக்டாக அவர் செஞ்சார், அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன்.
0: சரிங்க, இப்போ தையல் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டுமே கலந்துருக்கு, அதில் நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்?
1: லேடிஸு ஜென்ஸு ரெண்டுமே ஸ்பெஷலிஸ்ட் தான். லேடிஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரிய ஒர்க்கு, மாடல் ப்ளவுஸு, நார்மல் ப்ளவுஸு எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். ஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு, யூனிஃபார்ம் டைமில் யூனிஃபார்ம், காலேஜ் ட்ரெஸ் அந்த மாதிரி காலேஜ் ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக ஃபார்மல் ஷர்ட்டு, ஃபார்மலாக பேண்ட்டு. இப்போ பசங்களுக்கெல்லாம் லேட்டஸ்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்முக்கெல்லாம் வந்து பென்சில் பிடி தான் போயிட்டுருக்குது. இப்போ அதான் லேட்டஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
0: சரி, ஓகேங்க. இப்போ அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தைச்ச துணி தான், தைச்ச துணி இல்லாமல் எந்த நிகழ்ச்சியுமோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ கிடையாது. இப்போ வர வர ரெடிமேட்ன்ற ஒரு இது வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்கா, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க இந்த தொழிலை?
1: இப்போ இருக்கிற காலக்கட்டம், அப்போ அந்த காலத்தில் வந்து நான் தொழில் கற்றுக்கும் போதெல்லாம் வந்து தீபாவளி வருதுனாவே வந்து ஒரு 1.5 மாதம் நைட்டை பார்க்கலாம் வேலை செய்வோம். இப்போ ஒரு வாரம் வேலை செஞ்சாவே பெருசு, தீபாவளிக்கு ஒரு வாரம் வேலை செஞ்சாவே பெருசு, பொங்கலனா வந்து குறைஞ்சது 2 மாதமாவது வேலை செய்வோம். இப்போலாம் 10 நாள்ன்றது, இப்போ 4 நாள் பண்டிகையே 10 நாள் வேலை செய்கிறது பெருசாக தெரியுது. அந்த 4 நாள் மட்டும்தான் வேலையை எல்லாம் ரெடிமேட் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியது தான்.
0: இப்போ வந்து அந்த பீஸ் தைக்கிறதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சுன்றீங்களா?
1: அப்போ வந்து அதிகமாக இருந்தது, அப்போ எல்லாமே தைச்சு தான் போடுவாங்க. இப்போல்லாம் ரெடிமேடு, போனாங்க என்ன ஸ்டைல் பிடிக்குதா, மாடல் எது லேட்டஸ்ட்டாக இருக்குதா எடுத்து மாடிட்டு பண்ணி வந்துடுறாங்க. தைக்கிறதுக்கு கொடுத்தா 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும்னுவாங்க. இப்போ அப்படி இல்லைங்களே, போனால் காசு கொடுத்தா உடனே எடுத்து மாட்டிட்டு வந்துன்னு இருக்கிறாங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ ஒரு ஷர்ட் பேண்ட்டு தைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும்?
1: பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டுனா ஒரு 3 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுவோம்.
0: ரெண்டுமே
1: அவங்கவுங்க திறமையை பொறுத்து.
0: சரி, ஓகேங்க. இப்போ உங்கள் கடையில் ஆள் வச்சு செய்கிறீங்களா இல்லை நீங்கள் தனியாகவே செய்கிறீங்களா?
1: நான் தனியாக தான் செய்கிறேன்.
0: இப்போ பொங்கல் தீபாவளி சீசன் டைம்லாம் நிறைய பீஸ் துணிங்கள்லாம் வரும்ல, அதை எப்படி சமாளிக்கப்பீங்க அப்புறம் ஆள் இல்லாமல்?
1: ஆள் இல்லாமல் சமாளிக்கணும்னா இல்லை, நான் ஒருத்தனே போதும். இப்போ இருக்கிறதா வேலைங்களே டம்மி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் என் தேவை என்னுடைய கஸ்டமருக்கு நானே ரெடி பண்ணி கொடுத்துருவோம், ஆள் வச்சு செய்கிற அளவுக்குலாம் இல்லை.
0: சரிங்க, வீட்டிலலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா?
1: ஊக்ஸ் கட்டை ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போலாம் ஃபஸ்ட்டெலாம் வந்து நான் வேலை செய்யும் போது காஜா கையில் எடுப்புங்க, மிஷினில் வந்து போய் தருமபுரி போய் கட்டிடுவோம். இப்போ வடபட்டிலே இருக்குது, எல்லாம் போய் அங்கேயே கட்டிக்கிறேங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் தைச்சா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க?
1: பேண்ட் ஷர்ட் தைச்சிங்கன்னா 690 ரூபா சார்ஜ் பண்ணுறோம்.
0: இப்போ லேடிஸுக்கு அந்த சுடிதார் அந்த மாதிரிலாம் எவ்வளோ ரேட்டுங்க போயிட்டுருக்கு?
1: ப்ளவுஸ்க்கு எடுத்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் 100 ரூபா, லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 ரூபா, மாடல் ப்ளவுஸ்னால் டைமிங்கை பொறுத்து இதாகும், ஆரிய ஒர்க்னா டிசைனை பொறுத்து சார்ஜ் பண்ணுவோம்.
0: சரி, இப்போ ஆரி ஒர்க்குக்கெல்லாம் நிறைய பொருட்கள்லாம் தேவை, அந்த பொருட்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லை வேறு எங்கன்னா போய் பண்ணிக்குவீங்களா?
1: இல்லை, வேறு கடையில் தான் வாங்குவோம். அந்த ப்ளவுஸு நூலுக்கு தேவையான மெட்டீரியல் வச்சுருக்கிற கடையில் தான் வாங்கிட்டு வருவோம்.
0: இப்போ வந்து தையலுக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருக்கும், எப்படி சொல்கிறது, காஜா பட்டன் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொருட்கள்லாம் தருமபுரியில் இருக்கா இல்லை வெளியூர்லேருந்து எங்கன்னா வாங்குவீங்களா?
1: இல்லை, தருமபுரியில் இருக்குது, ஒட்டப்பட்டில் இருக்குது.
0: மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வாங்குவீங்களா?
1: மாதத்துக்கு ஒரு டைம் வாங்குவோம், இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் போய் வாங்கிக்குவோம். எங்கிட்ட இப்போ ஸ்டாக்கு, நான் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சுக்குவோம், காலியாகும் போது போய் வாங்கிக்குவோம்.
0: சரிங்க, எத்தனை மிஷின் வச்சுருக்கீங்க நீங்கள்?
1: நான் 2 மிஷின் வச்சுருக்கேன்.
0: 2 மிஷின் வச்சுருக்கீங்க, என்னென்ன மாதிரி டைப்பில் வச்சுருக்கீங்க?
1: தைக்கிறதுக்கு ஒரு மிஷின், வார்லாக் போகிறதுக்கு ஒரு மிஷின், 2 மிஷின் இருக்குது.
0: சரிங்க, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ ரெடிமேட் துணிகளுக்குன்னு ஊசி தனியாக இருக்கா இல்லை எல்லாம் ஒரே ஊசி தானா?
1: இல்லை, எல்லாம் ஒரே ஊசி தான், எல்லாம் நம்பர் மட்டும் தான் வரும், 14, 16, 18. நான் 18 யூஸ் பண்ணுவேன்.
0: சரிங்க, இப்போ அந்த 14 லேருந்து 18 இருக்குல்ல, அது எதனால் அப்படி யூஸ் பண்ணுறாங்க?
1: 18ன்றது கொஞ்சம் ஆட்டாக்குற துணியும் தைக்கலாம், 16 வந்து கொஞ்சம் உடஞ்சிரும் மொக்காவும், அந்த அதனால் நான் 18 யூஸ் பண்ணுவேன்.
0: சரிங்க இப்போ.

0: சிமெண்ட்னு எடுத்துகிட்டு தான் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் தைப்பீங்களா?
1: இல்லை, டிஷர்ட் தைக்கிறதுக்கு அது பேட்லாக் மிஷின், அதனால் நம்மகிட்ட டிஷர்ட் தைக்கிறது, ஜீன்ஸ் பேண்ட்டை நான் தைக்கிறதில்ல.
0: இப்போ பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ்லாம் நிறைய டைலரை வச்சு தைச்சிட்ருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாங்கி பண்ணுறீங்களா?
1: இல்லை, நான் ஆல்ரெடி கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கார்மெண்ட்ஸ்லேயே ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சு தான் வந்தேன்.
0: 10 வருஷம் எந்த ஊரில் செஞ்சீங்க?
1: பெங்களூரில் செஞ்சேன், கரூரில் வேலை செஞ்சேன், இங்கே தருமபுரியில் செஞ்சேன், லோக்கல் எல்லா கார்மெண்ட்ஸுமே வேலை செஞ்சுருக்கிறேன்.
0: சரிங்க, இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் அமைக்கணும்னா என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் நம்ம பண்ணணும்?
1: கார்மெண்ட்ஸ் அமைக்கணும்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு வேணும்.
0: எவ்வளோ இருந்தால் அமைக்கலாம்?
1: அது நம்ம மிஷினை பொறுத்து, இடத்த பொறுத்து, அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா.
0: சரிங்க, இப்போ ஒரு கார்மெண்ட்ஸுக்கு நார்மலாக இத்தனை மிஷின் போதுன்னா எத்தனை மிஷின் வாங்கலாம்?
1: நான் சொன்னல, 10 மிஷின்லேயே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, 4 மிஷின் போட்டு வந்து வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, 50 மிஷின் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு 500 மிஷின் போட்டு வேலை செய்கிறாங்க. அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி போட்டு வேலை செய்வாங்க.
0: சரி ஓகேங்க, இப்போ தைச்சிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக, பொழுதுபோக்குன்னு உங்களுக்கு ரேடியோவோ இல்லை டிவியோ இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க?
1: நான் நம்ம தருமபுரி பண்பலையை தான் வந்து அதிகமாக செல்லில் தான் கேட்பேன்.
0: சரிங்க, நம்ம தருமபுரி பண்பலையை எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கீங்க?
1: நான் ஒரு 5-6 வருஷமாக கேட்டுருக்கேன்.
0: சிக்கலாம் எப்படி ரொம்ப பிடிக்குமா?
1: நிகழ்ச்சிங்களாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதிகமாக வந்து விடை தேடும் வினாக்கள் அது கேட்பேன்.
0: ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சின்றீங்களா? நீங்கள் பேசுகிறீங்களா நிகழ்ச்சியெல்லாம்?
1: ஒரு 2 டைம் பேசியிருக்கிறேன்.
0: எந்த நிகழ்ச்சியில் பேசுறீங்க?
1: காலையில் பாட்டு கேட்குறதுக்காக பேசியிருப்பேன்.
0: நிகழ்ச்சியில் எஃப்எம்ல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாட்டு கேட்டேன்னு சொன்னீங்களே, என்ன பாட்டு கேட்டீங்க?
1: நான் முதல்ல பாட்டு எஃப்எம்ல பாட்டு கேட்டது ஜீன்ஸ் படத்துல இருந்தால் பாட்டு கேட்டேன்.

0: சரி, உங்கள் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க?
1: பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. பெரிய பையன் கோகுலப்பிரியன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சின்ன பையன் யுவராஜ் எல்கேஜி படிக்கிறான்.
0: சரி ஓகேங்க. இப்போ தீபாவளி பொங்கல் வரும்போது எப்படிங்க, நைட்டு பகலாக தைச்சிருவீங்களா நீங்களே?
1: ஆ, தீபாவளி பொங்கல் வரும்போது நைட்டு பகலாக செய்வோம். அதே மாதிரி என் பசங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, ரெண்டு பேரும் மூணு பேருமே தைச்சி போடுவோம். எங்கள் பெரிய பையன் கேட்டானா, அப்பா மூணு பேத்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்பா அப்படின்னு கேட்கும். மூணு பேத்துக்கு ஒரே மாதிரி என் தொழிலில் மறக்கக்கூடாதுனால நாங்கள் மூணு பேர் என் பசங்களுக்கும் எனக்கும் தைச்சி தான் போடுவோம்.
0: சரி சரி ஓகேங்க. வீட்டிலலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா?
1: ஆ, வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: அம்மாலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா?
1: ஆ, அம்மா மாடு பார்த்துட்டுனா அம்மா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஒய்ஃப் மட்டும் ஹூக்ஸ் கட்டி கொடுக்குவாங்க, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: இப்போ நிறைய துணிகள் இருக்கும்போது உங்களை மாதிரி டைலர்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்களே, ஃப்ரெண்ட்ஷிப் டைலர்ஸ் எல்லாம், அவங்க கிட்டலாம் துணி கொடுத்து ஷேர் பண்ணி தைச்சிக்கலாம் மாட்டிங்களா?
1: இல்லை, அப்படிலாம் செய்ய மாட்டோம்.
0: இப்போ ரெகுலர் கஸ்டமர்ஸ்னு கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பாங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க?
1: கஸ்டமர்லாம் நம்ம அதை கணக்கு வைக்க முடியாது, எல்லோரும் நம்ம கஸ்டமர் தான். யார் யார் எங்கிட்ட பிடிக்குதோ அவங்க வந்து வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் ரெகுலராக எங்கிட்ட வந்திருக்கோம், நியூ கஸ்டமரும் வருவாங்க, பழைய கஸ்டமரும் இருக்காங்க. கணக்கெல்லாம் வைக்க முடியாது, இவங்க அவ்வளோலாம் கணக்கு வைக்க முடியாது.
0: சரி ஓகேங்க. இப்போ ஒருத்தர் நீங்கள் துணி தைச்சி கொடுத்துறீங்க, அவங்க போட்டு வரும்போது அவங்க சொல்லுவாங்களே ஒரு சந்தோஷமா, இந்த இவங்க தான் தைச்சாங்கன்னு சொல்லி.

0: அந்த மாதிரிலாம் வந்து சொல்லும் போது உங்களுக்கு எந்த அளவு சந்தோஷமா இருக்கும்?
1: சந்தோஷம் போது அவங்களுக்கு ஃபிட் ஆயிடுச்சுன்னா ஃபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, சில சில குறைகள்லாம் சொல்லுவாங்க, அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போங்க. எல்லாமே வந்து கரெக்டாக தான் நடக்காதுல்ல, நூற்றில் ஒரு 10 பேருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்.
0: சரி ஓகேங்க, நிறைய தகவல்களை சொன்னீங்க. சரிங்க, இப்போ தையல் பயிற்சி நீங்கள் ஒரு பயிற்றுனர்னு சொல்லியிருக்கீங்க, எத்தனை பேர் கற்று தரீங்க நீங்கள்?
1: இப்போ ட்ரைனிங்னு வேணும்னு சொல்ல விருப்பப்பட்டாங்கன்னா ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ வந்து ஒரு 2-3 பேர் வந்து ட்ரைனிங் கேட்டுட்டு இருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: சரிங்க, அதுக்கு என்ன சார்ஜஸ் எதனா பண்ணுவீங்களா இல்லை சும்மா தொழிலுக்காக சொல்லி கொடுக்குறீங்களா?
1: இல்லை அவங்க ஃப்ரெண்டுன்றதுனால.

0: பட்டாங்கன்னா ட்ரைனிங் கொடுப்போம். இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ட்ரைனிங் கேட்டுட்டு இருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
1: சரிங்க, அதுக்கு என்ன சார்ஜஸ் எதனா பண்ணுவீங்களா இல்லை சும்மா தொழிலுக்காக சொல்லி கொடுக்குறீங்களா?
0: இல்லை, அவங்க ஃப்ரெண்டுன்றதுனால சும்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், சார்ஜ் எல்லாம் பண்ணல.
1: இப்போ இப்போ வரவங்க எத்தனை நாளில் கற்றுக்கலாம், அந்த மாதிரி எதனா இருக்கா இல்லை?
0: அவங்க திறமையை பொறுத்து தான்.
1: இப்போ அதுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எதனா இருக்கா?
0: ஷார்ட்கட்னு இருக்குன்னா இருக்குது.
1: சரி ஓகேங்க. இப்போ ஸ்கூல் சீசன்லாம் நிறைய துணிகள்லாம் வந்து ஸ்கூல்லே இப்போ அளவு கொடுத்து தைக்கிற மாதிரிலாம் இருக்குது, நிறைய டைலர்ஸ்லாம் போய் தைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் தைப்பீங்களா?
0: ஸ்கூலில் இருக்குது, ஆனால் வந்து கஸ்டமர் ஃபுல்லாக நம்மக்கிட்டே வருவாங்க, அங்கேயும் தைப்பாங்க, வந்து கேட்பாங்க அவங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாடல்ஸ் அனுப்பிட்டாங்கன்னா அதே மாடல் தைச்சி கொடுத்துருவோம்.
1: அது இல்லைங்க, இப்போ ஸ்கூல்லே போய் தைக்கிற மாதிரி இத்தனை பீஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களும் தைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் போவீங்களா?
0: இல்லை, பெரிய பெரிய ஆர்டருக்குலாம் நான் போகிறதில்ல, மற்றபடி கார்மெண்ட்ஸ் போவேன்.
1: கார்மெண்ட்ஸ் போவீங்க? இப்போ எப்படிங்க, உங்கள் கடையில் வேலை இல்லாத டைம்ல கார்மெண்ட்ஸ் போயிடுவீங்களா?
0: இல்லை, நம்ம கடையில் வேலை இல்லாதான் எப்பயும் இருக்க மாட்டேன், அர்ஜென்ட்டு ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நிறைய கார்மெண்ட்ஸ் பழக்கம் இருக்கிறதுனால போய் ஹெல்ப் பண்ணிட்டு வருவேன், செஞ்சு கொடுத்துட்டு வருவேன்.
1: சரி ஓகேங்க. இப்போ தருமபுரியில் எத்தனை கார்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய இதில் வேலை செஞ்சுருக்குன்னு சொன்னீங்க, எத்தனை கார்மெண்ட்ஸ்
0: இருக்குது? இப்போ நான் வேலை கற்றுக்கும் போது நிறையா கம்பெனி இருந்துச்சு, இப்போலாம் நூற்றுக்கான கார்மெண்ட்ஸ் இருக்குது, மூளைக்கு மூளை கார்மெண்ட்ஸ் இருக்குது, போடுறாங்க கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க, நிறைய கார்மெண்ட்ஸ் இருக்குது.
1: சரிங்க, இப்போ அந்த கார்மெண்ட்ஸ் போகிறேன்னு சொன்னீங்களா, அங்கே வந்து உங்களோட பணி என்னவெல்லாம் இருக்கும்?
0: எல்லா வேலையும் செய்வேன், மேக்ஸிமம் சட்டை தான் போயிட்டுருக்கோம், அர்ஜென்ட்டு அப்படின்னா செஞ்சு கொடுத்துட்டு வருவோம்.
1: சரிங்க, இப்போ அந்த கார்மெண்ட்ஸ்னு அங்கே போகும்போது ஒரு நாளைக்கு எத்தனை சட்டை பேண்ட்டு தைக்கணும்னு ரூல்ஸ் இருக்கா இல்லை?
0: அங்கே வந்து பார்ட்ஸ் பார்ட்ஸாக தான் தைக்குவாங்க, பாக்கெட் வரணும் பாக்கெட்டு, காலர் வரணும் காலரு, பாட்டம் வரணும் பாட்டரும், சோல் ஜாயின், அது தனித்தனியாக பார்ட்ஸ் பார்ட்ஸாக தான் போவோம், ஒட்டுக்காக ஃபுல் ஃபினிஷிங் யாரும் செய்ய மாட்டாங்க, கார்மெண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்ட்ஸ் பார்ட்ஸாக தான் போவோம்.
1: சரிங்க, இப்போ அங்கே சம்பளம்லாம் எந்த மாதிரி கொடுப்பாங்க?
0: சம்பளம்னா எல்லாத்துக்கும் பீஸ் ரேட் மாதிரி தான் போடுவாங்க, ஒரு பார்ட்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி. சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க இருக்காங்க, பார்ட்ஸ்க்கு பீஸ் ஒர்க் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் போனால் எத்தனை பீஸ் தைப்பீங்க?
0: நாம் போனால் பீஸ் ஒர்க் தான், பார்ட்ஸை பொறுத்து.
1: இப்போ துணி தைக்கிறதுலே ஒரு கடினமான தைக்கிற துணினா லேடிஸ் துணியா இல்லை ஜென்ஸ் துணியா இல்லை எந்த மாதிரி துணிகள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்?
0: மாடலை பொறுத்து எடுத்துக்கின்னா லேடிஸ் துணி தான், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புது மாடல் வந்துச்சுன்னா அதை போகிறதுக்கு லேட் ஆகும். ஜென்ஸுக்கு வந்து நார்மலாக பேண்ட் ஷர்ட்டு, ஜென்ஸுக்கு வந்து அவ்வளோ மாடல் இல்லை, லேடிஸ் தான் அதிக மாடலு.
1: இப்போ வந்து புது புது மாடல்கள்லாம் வருது அந்த பெங்களூர் சைடு அந்த மாதிரிலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்குவீங்க?
0: இல்லை, மாடலை பார்த்தாவே நான் அதே மாதிரி தைக்க ஆரம்பிச்சிருவோம்.
1: சரி ஓகே, இப்போ நம்ம போடுற துணிங்கள்லாம் இப்போ வெளியூர்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படிங்க, அங்கெல்லாம் கம்மியாக இருந்து ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவீங்களா இல்லை எப்படிங்க, பீஸ் கணக்காக வாங்கிக்குவீங்களா?
0: நம்ம கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்குறது தான் நம்ம பீஸு, அவங்க என்ன ரேட் போட்டு எடுத்துனு வராங்களோ அந்த மாதிரி தான், சிலவு தருமபுரியில் எடுப்பாங்க, சிலவு சென்னையில் எடுப்பாங்க, கடைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு.
1: சரி ஓகேங்க, இப்போ நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பொழுதுபோக்கு வந்து எஃப்எம்னு சொன்னீங்க, எஃப்எம்மை தாண்டி உங்களுக்கு பொழுதுபோக்குனா என்னென்னலாம் சொல்லுவீங்க?
0: எஃப்எம்மை தாண்டி பொழுதுபோக்குன்னா நிறையா ஒர்க் இருக்குது.
1: என்ன பண்ணுவீங்க?
0: வீட்டில் மாடு வச்சுருக்கிறேன்.
1: எத்தனை மாடு வச்சுருக்கீங்க?
0: நாலு மாடு இருக்குது.
1: நாலு மாடு வச்சுருக்கீங்க, எப்படிங்க இது இதையும் பார்த்துட்டு சாயந்த டைமில் அதை பார்த்துக்குவீங்களா?
0: ஆ, இப்போ அம்மா வந்து மேய்ச்சலுக்கு ஏறி பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நான் காலையில் கடைக்கு வந்துடுவேன், திரும்ப பால் கறந்துட்டு காலையில் கடைக்கு வந்துட்டுன்னா திரும்ப சாயந்தரம் வரும்போது போய் பால் கறந்துட்டு மாட்டெல்லாம் பார்த்துட்டு வருவேன்.
1: பரவாயில்லைங்களே, இது இல்லைன்னா கூட அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறீங்க போல், அதெல்லாம் வேறு எதனா பண்ணிகிட்ருக்கீங்களா?
0: போதி இருக்கிறது இது மட்டும்தான், அடுத்தது வேறு சைடு பிஸ்னஸ் பார்க்கலாம்னு பார்த்துட்டுருக்குறேன்.
1: இப்போ கடை எங்கே இருக்குங்க உங்கள் கடை?
0: கடை வந்து அதியமன்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, கடை பேர் வந்து அர்ச்சனா டைலர்ஸ்.
1: சரி ஓகேங்க, இப்போ வந்து நிறைய தகவல்களை வந்து நம்மக்கிட்ட சொன்னீங்க, இதை கேட்குற நிறைய டைலருங்கள் வந்து சந்தேகங்கள்லாம் இருக்கும், இவர்கிட்ட எதனா பேசலாம் கேட்கலாம் தகவல்களை கேட்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்கள் தொலைபேசி என்ன நீங்கள் கொடுக்கலாமே?
0: இதை தாராளமாக தரலாம், 720-777-41. எந்த தகவல்னாலும் எந்த டைம்னாலும் கேட்கலாம், எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: சரி ஓகேங்க, இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்ங்க, நன்றி.
0: நன்றிங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய தடம். இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தொழில் முனைவோர் அதியமான்கோட்டை அன்பரசு அவர்களுடன் நேர்முகம்.

முகாமில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் செயல்படுத்தி வரும் பல்வேறு கடன் வசதி திட்டங்கள், தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் மானியங்கள், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் கலைஞர் பசுமை ஆற்றல் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கங்கள் தரப்படுகின்றன. தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசின் 25% முதலீட்டு மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு விரிவாக்கம் செய்ய நவீன இயந்திரங்கள் நிறுவும் பட்சத்தில் கூடுதலாக 5% வட்டி மானியமும் வழங்கப்படும். இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு 94 44 39 68 89 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேயர்கள் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தருமபுரி கிளை அலுவலகம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் வருகின்ற 30ஆம் தேதி வரை தருமபுரி கிளை அலுவலகம் அமைந்துள்ள சாலை விநாயகர் கோவில் ரோட் BTO அலுவலகம் எதிரில் விருப்பாட்சிபுரம் தருமபுரியில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த சிறப்பு தொழில் கடன்

ஆழ்த்தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்கள் களம் என்று புதிய தடம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலு

0: வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12 ரூபாய் 5 காசாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க

0: வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100,000+ உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள், இனி கேட்கலாம் திரை இசை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: காப்போம்.
1: சரண்யா, சரண்யா, என்ன நீயும் உன் பொண்ணு இப்படி வேர்த்து விறுவிறுக்க வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு?
2: வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு ரம்யா.
1: என்ன சரண்யா சொல்ற, உண்மையாவா? யாருக்கும் எதுவும் ஆகலையே.
2: நல்ல வேளை, யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா
1: என்ன ஆனான்னு இழுக்கிற?
2: எங்க வீட்டுக்கு இதோட பாம்பு வர்றது மூணாவது முறை.
1: இதோட உங்க வீட்டுக்கு மூணாவது முறையா இந்த பாம்பு வந்திருக்கு? இது வரைக்கும் எதுவும் ஆகல, இனிமேலாவது ஏதாவது ஆச்சுன்னா, ஏதாவது விபரீதம் நடந்தா என்ன பண்ணுவ சரண்யா?
2: என்ன புள்ள பயமுறுத்துற?
1: பயம்லாம் படுத்தல சரண்யா, வருமுன் காப்பதே மேல்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, அதுபடி நடந்துக்கோங்கன்னு சொல்றேன்.
2: பாம்ப பார்த்தா படையே நடுங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும் ரம்யா?
1: நான் முதல்ல பாம்பு பிடிக்கிற அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். பாம்பு பிடிச்சதுக்கு அப்புறம் நீயே அவர்கிட்ட இதுக்கு என்ன வழின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ.
3: மா, பாம்பு பிடிச்சாச்சுமா? உங்களுக்கும் எதுவும் ஆகாம இந்த பாம்புக்கும் எதுவும் ஆகாம பாதுகாப்பா இத கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுறேன்.
2: பாம்பு பிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ண. அப்படியே இனிமேல வீட்டுக்குள்ள பாம்பு வராம இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
3: சொல்றமா, முன்னாடி எல்லாம் வீட்டுக்குள்ள பாம்புகள் வராம இருக்கிறதுக்கு வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் கெமிக்கல் பொருளுங்க, இப்படி ஒரு சில பொருள்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். நம்ம வீட்டில் குழந்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இந்த மாதிரி பாம்புக்கு வச்சிருக்கிற பொருட்களை தொட்டாலோ அதை எடுத்து சாப்பிட்டாலோ பெரிய விபரீதம் ஏற்பட்டுருமா. நம்ம வீட்டு செல்ல பிராணிகள் சாப்பிட்டாலும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுருமா.
2: வேற என்னதான் அண்ணன் இதுக்கு வழி?
3: இந்த மாதிரி எந்த கெமிக்கல் பொருட்களும் பயன்படுத்தாமலே பாம்புகள் வராம பாதுகாக்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள பாம்புங்களோட முக்கியமான உணவான எலிகள் வராம பாதுகாக்கணும். எலிகள் வரக்கூடிய வழித்தடங்களை அடைக்கணும். நம்ம வீட்டு ஜிங்க், அப்புறம் கழிவு பொருட்கள் போற பைப்பை அப்படியே திறந்து விடாம அதோட இறுதி

0: பகுதியில ஒரு சல்லடை மாதிரி போடணும். அப்படி சல்லடை போட்டுட்டோம்னா கழிவு பொருட்கள் மட்டும்தான் வெளியே போகும், பாம்பு வரத்துக்கு வழியே இல்லாம போயிடும். நம்ம வீட்டு ஜன்னல் பகுதியை ஒட்டி முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு செடிகளும் வைக்காம இருக்கணும். ஏன்னா அந்த செடிகள் வழியா சாறை பாம்புகள் போன்ற பாம்புகள் ஏறி ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஜன்னல் ஓரம் செடிகள் வச்சாலும் ஜன்னலை மூடியே வைங்க. நம்ம வீட்டில் கோழிகள், லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவைகள் எல்லாம் வளர்ப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரு உயரமான இடத்துல வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வலை அடிச்சு வளர்க்கலாம். ஏன்னா கோழிகள், கோழி முட்டைகள்லாம் பாம்புகளோட உணவு பட்டியலில் இருக்குதுமா. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் பாம்புகள் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் தூரமாக போடாமல் வீட்டு பக்கத்துலேயே சேகரித்து வச்சுருப்போம். அந்த வேஸ்ட் பொருட்களில் வந்து பாம்புகள் தஞ்சம் கொண்டிருக்கும். ஏன்னா பாம்புகள் ஒரு மறைந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதனால் வேஸ்ட் பொருட்களை வீட்டுக்கு பக்கமே போடாமல் தூரமா போட்டு வீட்டை தூய்மையா வைங்க. இந்த மாதிரி விஷயங்களை நாம சரியா செஞ்சாலே பாம்புகள் வரதை தடுத்துடலாமா.
1: நல்ல வேளை, என்ன பண்ணலாம்னு பயந்துட்டே இருந்தேன், ஒரு வழிய காட்டிட்டீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.

0: மதிய வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:10. இனிதே தொடங்குகிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொடங்கும் முன்னதாக
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: நேயர்களே, கடித வழி விருப்ப பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு யார் யாரு எங்கெங்கெல்லாம் இருந்து கடிதம் போட்டிருக்காங்க, இந்த நேயர் விருப்பம் பகுதியில் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்கறதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமாக இருக்கா? இல்லை இதே மாதிரி அவங்களுடைய பாடல் மட்டுமே ஒளிபரப்புதே, நம்மளுடைய விருப்ப பாடலும் ஒளிபரப்பணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை எழுதி, உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் ஆகியவற்றையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம்

பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை, அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 636-807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை காற்றொலியில் கேட்டு மகிழுங்க. தொடர்ந்து 35 நிமிஷங்களுக்கு பாடல்களால் அலங்கரிக்க ஒழிக்கவிருப்பது தான் நேயர்களோட கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளிவரைக்கப்படும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடித வழியில பெரியாம்பட்டி சாந்தி அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் துலாபாரம் என்ற திரைப்படத்திலிருந்து. இது அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டில் புதிய

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதயத்தை தொட்டு இதமாக்கியது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த நேயரின் விருப்ப பாடலை தெரிஞ்சுப்போம். யார் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொட்டியள்ளி பகுதியிலிருந்து பாஷாப்பா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.

0: தொடர்புக்கு 9500 8488 20.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: நேரம் 1:23. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் அதை கேளு. நேர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆடுகள் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி. பந்தீஸ்வரன் அவர்கள் தவறும் தகவல்களை கேட்கலாம்.

இசையோடு பயணிக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தர வச்சிருக்காரு ஆர் மாதவராமன். இவங்க வந்து கிருஷ்ணகிரி ஊரை சேர்ந்தவங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காத்தவராயன் என்ற திரைப்படத்திலிருந்து. இது வந்து நேயர் கேட்ட இனிய பாடல்.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

பலவிதமான பழங்களின் கனிசாறு போன்று இசை நிரம்பி வழிய கூடி குஞ்சி சுவைக்குது நேயர் கூட்டம். இத்தகைய அழகான காட்சி அரங்கேறுவது நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில்

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், குடல்வால் வீக்கம், இறக்கம், பித்தப்பை அகற்றுதல், கர்ப்பப்பை கட்டி, குடும்பநல அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபி, குளோனோஸ்கோபி மூலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டறியப்படும் சிறப்பு சிகிச்சைகள் கொண்ட மருத்துவமனை பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ராமலிங்க செட்டி தெரு, எல்ஐசி அருகில், தருமபுரி. தொடர்புக்கு 9042380177.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
3: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், செய்கிறோம், பண்ணுறோம். நிறைய வந்து இந்த நரம்பு சொல்றது இந்த வேரிகோஸ் வெயினுக்கு வந்து இப்போல்லாம் வந்து காலையில் வந்தாக்க வந்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜராகவே வந்து ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பேக்கு இது சம்மந்தமாக ஒரு ட்ரைனிங் ஒன்று போனேன். அங்கே வந்து அந்த கூர்கான் ஒரு இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன், அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாகவே வந்து இந்த லேசர் சர்ஜரி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட இது மட்டும்தான் வந்த பாதை இது பண்ணாக்கா அந்த லேசரில் வந்து இந்த வேரிகோஸ் வெயின் பண்ணுறது மட்டும்தான். அப்போ வந்து கேள்விப்பட்டு ஒரு வேற ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன், செஞ்சேன், பண்ணேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னென்னா பேஷண்ட்டை எல்லாம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வர சொல்கிறாரு. வந்தால் ஒரு நாளைக்கு வந்து 5 கேஸ் 6 கேஸ் இருக்குது. வர்றாங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாங்க, செய்கிறாங்க, மேலே தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாரு. மயக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த வெயின்னு அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெயினை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை சுற்றி வந்து மறுக்குரூசி போடுறாரு. போட்டுட்டு லேசரில் வந்து அழகாக பண்ணுறாரு. 40 மினிட்ஸ் தான் ப்ரொசீஜரு. லேசரில் போட்டு அழகாக பண்ணி செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அவங்க நல்லா வந்து ஒரு காதில் வந்து இது போட்டு விட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு, உனக்கு என்னப்பா மியூசிக் பிடிக்கும், இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரகுமான் பிடிக்குமா, அந்த மாதிரி அவங்க ஹிந்தியில், நான் இங்கே தமிழுக்கு சொல்கிறேன். உடனே அங்கங்கே சார் இளையராஜா வந்தார் செஞ்சாருன்னு எனக்கு கேட்காதிக்க, அவங்க இதில் உனக்கு என்ன மியூசிக் பிடிக்குன்றதை கேட்டு காதில் போட்டு விட்டுறாரு. கண்ணுக்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டு அது பண்ணுறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டு தட்டுறாங்க. இதில் என்னன்னாக்கா நல்லா சுகமாக இருக்குது, செய்து பண்ணுதுன்னு தூங்கிடுறாங்க நிறைய பேர். அப்புறமா ஒரு தட்டு தட்டுறாரு. அது பார்த்தாக்கா எந்திரிச்சு உக்காந்துட்டு செஞ்சுட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே உட்கார தம்பின்றாரு. உக்காந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டு செஞ்சு பண்ணிட்டு அன்றைக்கி 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கே அமைச்சிடுறாரு. எனக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய டெக்னிக்ஸ் அவர்கிட்ட உண்மையிலேயே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இவ்வளோ ஒரு சிம்பிளாக இதை வந்து பண்ணுறாங்களா. அதாவது பழைய மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா 2 நாளாவது மினிமம் தங்க வேண்டியிருக்கும்.

0: அது நமக்கு சர்ஜரியுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இந்த இதெல்லாம் தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உள்ளே விட்டு அந்த நரம்பை வந்து அப்படியே உரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டமான டெக்னிக்ஸ் இருந்தது. அதை வந்து அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு, செஞ்சிட்டாரு. இதில் என்னென்னா அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இப்போ இங்கேயே வந்து நம்ம தருமபுரிலேயே நாமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து உண்மையிலே மிக ஒரு நல்ல விஷயங்கள் அது வந்து அந்த லேசரில் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து ஒரு தைரியம் வரல, அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு அனுபவம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு நாளில் வந்து அந்த லேசரில் இப்போ வந்து பண்ணி அனுப்புகிற அளவுக்கு வந்து இங்கே நமக்குமே வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த நரம்பு சுருண்டுருக்குன்றது வந்து ஒரு வேறு விஷயம்ன்றது ஒரு பெரிய வியாதியை கருத வேண்டாம். பல நாள் புண்ணோட வந்து நீங்கள் வந்து வேதனையோடும் அந்த கால் வலி குறைக்கால் பிடிக்கிறதோடையும் இருக்க வேண்டாம். நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய நவீன மருத்துவம் வந்துருச்சு. இதை பற்றி இன்னும் விஷயம் இருக்குது, நாளைக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளாபரியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: மீண்டும் தொடர்கிறதோ நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை எழுதி, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குநர், நேயர் விருப்பம் பகுதி, அகில இந்திய தருமபுரி பண்பலை, அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 6368 07 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை காற்றொலியில் கேட்டு மகிழுங்க. நேயர்களின் கடித வழி விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு தேங்காய் மரத்துப்பட்டிய பகுதியை சேர்ந்த டி என் ராமு. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதி அம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து சிதை

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
4: அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5/6/2026 செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85-80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
5: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு

0: விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள் மகளிர் இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷி முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு 1 முதல் இந்த ஆண்டு 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு

0: கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140வது பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களில் இருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. நேயர்கள் இனி கேட்கலாம்
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. மழை பதிவான அளவுகள் கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர் அளவும், கடலூர், வேப்பூர், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் அளவும், கடலூர், காட்டுமயிலூர், குப்பநத்தம், கள்ளக்குறிச்சி, DSCL, கீழ்பாடி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவும், கடலூர், திருதாச்சலம், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார், கடலூர், மீமாத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், கடலூர், நெய்வேலி, AWS பகுதியிலும், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், மயிலாடுதுறை, கொள்ளிடம், கள்ளக்குறிச்சி, கயலநல்லூர், மயிலாடுதுறை, மணல்மேடு, கள்ளக்குறிச்சி, அரியலூர், கடலூர், சிதம்பரம், திருநெல்வேலி, நாளுமுக்கு, கள்ளக்குறிச்சி, அரியலூர் முகாம் பகுதி, கோயம்புத்தூர், வால்பாறை பகுதி, திருநெல்வேலி, ஊத்து பகுதியிலும், கிருஷ்ணகிரி, பாரூர் பகுதியிலும், புதுச்சேரி, பாகூர் பகுதியிலும் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தர்மபுரி, தர்மபுரி PTO பகுதியிலும், நாமக்கல், குமாரபாளையம் பகுதியிலும், கள்ளக்குறிச்சி, மணலூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மடப்பூண்டி, தஞ்சாவூர், ஐயம்பேட்டை பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தர்மபுரியிலும், சேலம் ஏற்காடு பகுதியிலும், சேலம் டேனிஷ்பேட்டை பகுதியிலும், ஈரோடு நம்பியூர் பகுதியிலும், தர்மபுரி

பாலக்கோடு பகுதியிலும், ஈரோடு குண்டேரி பள்ளம், கோடிவேரி, விழுப்புரம் கஞ்சனூர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் அவினாசி, புதுச்சேரி திருக்கனூர், சேலம் தம்மம்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை நாகப்பட்டினத்தில் 39.9 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான தர்மபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை நிலவரம் கடலூர், தர்மபுரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி மாவட்டத்தில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்களே, நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.

0: நேரம் 2 மணி 1 நிமிடம். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
7: ஆத்தா, என்ன பேச்சு, என்ன பேச்சு! எம்புட்டு பாசமா இருந்தாலும் கல்யாணம் கட்டி புகுந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான் போல. அது உன் வீடு, இது என் வீடுன்னு பிறந்த வீட்டுல அம்புட்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. என் தம்பி கூட இப்படி மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல.
8: முத்தழகு, எம்புள முத்தழகு, என்ன நீ பாட்டுக்கும் பேசிக்கிட்டே போற?
7: என் பொழப்பு அப்படி ஆகி போச்சுக்கா, என்னத்த சொல்றது?
8: முத்தழகு, கொஞ்சம் நில்லு புள்ள. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கலங்குற? உன் அம்மா ஊருக்கு தானே போயிட்டு வர?
7: ஆமாக்கா, நான் அங்கிட்டு போனது தான் என் தப்பு. மனசு எம்புட்டு வலிக்குது தெரியுமா?
8: இங்க பாரு முத்தழகு, அப்படியெல்லாம் பேசாத புள்ள. என்ன நடந்ததுன்னு சொல்லு. இந்தோ இரு, என் வீடு வந்துடுச்சு பாரு, வா உள்ளார போய் உக்காந்து பேசுவோம்.

0: கிழகு, இந்தா நீர் மோறு, முதல்ல குடி. சூட்டையும் குறைக்கும், மனசையும் தெம்பாக்கும்.
1: அப்பாடா, மோறு நல்லா இருந்துச்சுக்கா.
0: சரி சரி, விஷயத்த சொல்லு இப்ப.
1: அதுவாக்கா, ஒரு நாலு நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு போனேனா, போன ரெண்டு நாள்லேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா.
0: என்ன பிரச்சனை?
1: என் தம்பி ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு காசு கேட்டாங்க்கா. நானும் கொடுத்தேன். அதில் பாதியை தான் திருப்பி கொடுத்தான், மீதியை கொடுக்கல. காசு கேட்டதுக்கு ஆடுகளை விற்று தரேன்னு சொன்னாங்க்கா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கல.
0: சரி புள்ள, அதுக்கு மேலே என்ன நடந்தது, விஷயத்தை சொல்லு.
1: நான் ஊருக்கு போன ரெண்டாவது நாள் என் தம்பிக்கிட்ட, எனக்கும் ஒரு நாலு ஆடுகளை வாங்கி கொடு, நீ கொடுக்க வேண்டிய காசுக்குன்னு நான் சொன்னது தாங்க போச்சு. அம்புட்டு தான் அம்மாவும் புள்ளையும் கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: கொடுத்ததை கேட்டா பகன்னு சும்மாவா சொன்னாங்க? அது உண்மைதான் முத்தழகு.
1: ஆடு வளர்ப்புனா சும்மா கிடையாது, அதுக்கு தீவனத்தை பார்த்து பார்த்து போடணும். தீவன மேலாண்மை ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆசைப்பட்டா மட்டும் எல்லாம் கை கூடி வந்துடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க்கா என் தம்பி. அப்புறம் எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம், பட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன்.
0: சரி சரி, நீ கோவப்பட்டு கிளம்பி வந்ததெல்லாம் சரிதான், ஆனா அடுத்ததா என்ன பண்ண போற?
1: தெரியலக்கா, எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா ஒன்று மட்டும் உறுதியா இருக்கேன், நிச்சயமா ஏதாச்சும் செஞ்சு சாதிக்கணும்னு.
0: கவலைப்படாத முத்தழகு, கண்டிப்பா உன்னால முடியும். என்கிட்ட இருக்கிற ஆடுகள்ல நாலு ஆடுகளை தாரேன், தைரியமா நீ ஆடுகளை வளர்க்க ஆரம்பி.
1: நல்ல யோசனை தான்க்கா, ஆனா காசு.
0: அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஆடுகளை நல்லா வளர்த்து அது குட்டி போட்டதும் அதை விற்று காசு கொடு. அப்புறம் அந்த தீவனத்தை பத்தி சொன்ன, அதுக்கும் வழி இருக்கு.
1: அப்படியா, என்ன வழிக்காது?
0: நம்ம சமுதாய கூடத்துல கருத்தரங்கு கூட்டம் நடக்குது. அதுல ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்களை பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கிளம்பு புள்ள, முதல்ல போய் அவங்க சொல்றத கேட்டுட்டு வருவோம்.
2: அன்பார்ந்த பண்ணையாளர்களே,
3: ஆடுகள் பொதுவாக கிராமப்புறங்களில் உள்ள மேய்ச்சல் நிலங்கள், விளைநிலங்கள், பொது இடங்களில் உள்ள இயற்கையான மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் காடுகளில் உள்ள புற்கள் புதர்கள் ஆகியவற்றை தீவன ஆதாரமாக கொண்டு வளர்க்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்பொழுது இவ்வகையான இடங்கள் குறைய தொடங்கியதாலும், மேய்ச்சலுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாலும் ஆடு வளர்ப்பு குறைந்து கொட்டில் முறையில் வளர்ப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தொழில் ரீதியாக ஆடுகள் வளர்க்க விரும்பும் விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் ஆடுகளின் தீவன தேவையை பற்றியும் தீவன பழக்கங்கள் மற்றும் தீவன மேலாண்மை முறைகள் பற்றிய அடிப்படை நுட்பங்களை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆடுகளில் செம்மறியாடு, வெள்ளாடு என இருவகை உள்ளது என்பதை அறிவோம். வெள்ளாட்டின் உண்ணும் முறை மற்ற அசை போடும் கால்நடைகளான மாடுகள் மற்றும் செம்மறியாடுகளிடமிருந்து சற்று மாறுபட்டுள்ளது. வெள்ளாடுகள் தலையை தூக்கி மரங்கள், செடி கொடிகள் மற்றும் புதர்களின் இலைகளையும் தண்டுகளையும் கடித்து உண்ணும் பழக்கம் கொண்டவை. மாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் அதிகம் உண்ணாத கசுப்புத்தன்மை அதிகம் கொண்ட மர இலைகளையும் முள் செடிகள் ஆகியவற்றை வெள்ளாடுகள் உட்கொண்டு அவற்றை நன்கு செரிக்கும் தன்மையுடையவை. ஆகவே வெள்ளாடுகள் காடுகள் அதாவது மலைசார்ந்த பகுதிகளில் வளர்க்க ஏதுவானவை. தீவனம் சுத்தமாகவும் புதியதாகவும் இருப்பதை விரும்பும் மற்றும் விதவிதமான தீவனங்களை விரும்பி உண்ணும். பொதுவாக ஈரமான மற்றும் மண்ணில் விழுந்த தீவனத்தை ஆடுகள் உண்பதில்லை. ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை பற்றி பார்ப்போம். முதலில் குட்டிகளுக்கான தீவன பராமரிப்பு. ஆட்டுக்குட்டிகள் பெரும்பாலும் பிறந்து சிறிது நேரத்தில் தானாகவே எழுந்து சீம்பால் குடிக்க தொடங்கிவிடும். வலிமை குன்றி பிறக்கும் குட்டிகளுக்கு நாம் உதவி செய்து அவற்றை சீம்பால் குடிக்க செய்ய வைப்பது இன்றியமையாதது. சீம்பாலில் அனைத்து சத்துக்களும் சாதாரண பாலை விட பன்மடங்கு அதிகமாக இருப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இம்யூனோகுளோபுலின்ஸ் அதாவது அனைத்தும் தாயிடமிருந்து குட்டிகளுக்கு இந்த சீம்பால் மூலமே கிடைக்கின்றது. பிறந்த முதல் மூன்று நாட்கள் சீம்பால் கொடுத்து வளர்க்க வேண்டும். மூன்று நாட்களுக்கு பின்பு தாயிடமிருந்து குட்டிகளை பிரித்து இரண்டு அல்லது மூன்று வேளைகள் மட்டும் பால் குடிக்க அனுமதிக்க வேண்டும். 10 முதல் 15 நாட்களில் குட்டிகளுக்கென்று தயாரிக்கப்பட்ட அடர்த்தியவன கலவினை குட்டிகளுக்கு கொடுக்க வேண்டும். குட்டிகள் முதலில் சிறியதளவும் பழகிய பிறகு நன்கு தீவனத்தை உண்ண ஆரம்பிக்கும்.

குட்டிகளின் வளர்ச்சிக்கேற்ப 50 முதல் 150 கிராம் வரை அடர்த்தியான கலவினை 2 அல்லது 3 வேளைகளாக பிரித்து கொடுக்க வேண்டும். இத்தருணத்தில் எரிசக்தி மற்றும் புரதச்சத்து மிகுந்த மிருதுவான புல் மற்றும் பயறு வகை தீவன பயிர்களை நன்கு சூரிய ஒளி வந்த பின்பு புற்களில் உள்ள நீர் நீங்கிய பின்பு அறுவடை செய்து கொடுத்து குட்டிகளை உண்ண பழக்க வேண்டும். இது குட்டிகளின் வயிறு வளர்ச்சி பெற்று செயல்பட ஏதுவாக அமையும். குட்டிகளின் பட்டியில் தாதுப்பு கட்டிகளை குட்டிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 1 முதல் 1.5 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட வேண்டும். 3 மாதத்திற்கு பின்பு தாயிடமிருந்து குட்டிகளை பிரித்தல் நன்று. பின்பு அவற்றில் கிடா குட்டிகளுக்கும் பெட்டை குட்டிகளுக்கும் தனித்தனியே அடர் மற்றும் பசுந்தீவனத்தை அளித்தல் வேண்டும். 6 மாதத்தில் ஆடுகளை இனவிருத்திக்கான ஆடுகளாகவும் இறைச்சிக்கான ஆடுகளாகவும் பிரித்து அதற்கேற்றாற்போல் தீவனம் அளித்தல் வேண்டும். முதலில் பெட்டை ஆடுகளுக்கான தீவன பராமரிப்பை பற்றி பார்ப்போம். இளம் பெட்டை ஆடுகள் இனப்பெருக்கத்திற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பெட்டை ஆடுகள் 1 வயதினை கடந்த பொழுது அல்லது இனவிருத்தி செய்ய போதுமான உடல் எடையை அடைந்த பின் அவற்றினை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த ஆடுகளுக்கு உடல் எடை பராமரிப்புக்கும் வளர்ச்சிக்கும் சீரான சத்துள்ள தீவனங்களை அளித்தல் அவசியம். ஆனால் உடலில் அதிக அளவு கொழுப்பு சேரும் அளவிற்கு தீவனம் அளித்தல் கூடாது. இது அவற்றின் இனப்பெருக்க திறனை குறைக்க வழிவகுக்கும். அதாவது 20 முதல் 25 கிலோ எடையுள்ள ஆட்டிற்கு சுமார் 2 முதல் 3 கிலோ புல் வகைகளும் 1 முதல் 2 கிலோ பயிறு வகை தீவனங்களும் லெகியூம்ஸ் என்று சொல்வார்கள் அதையும் அளிக்கலாம். அவற்றின் இதர தீவன தேவையினை ஈடு செய்ய 100 முதல் 150 கிராம் வரை தேவைக்கேற்ப அடர் தீவன கலவையை அளிக்க வேண்டும். தாதுப்புக்கள் மற்றும் அயோடின் கலந்த சாதாரண சமையல் உப்பினை ஆடுகளுக்கு அடர் தீவனம் மூலம் அளித்தல் வேண்டும். சினைக்கு தயாராகும் பெட்டையாடுகள் இவ்வகையில் பெட்டையாடுகளின் உடல் ஆரோக்கிய நிலையை சீர் செய்ய ஏற்கனவே குட்டி இன்று குட்டிகளை பிரித்த ஆடுகளும் புதிதாக இளம் பெட்டை ஆடுகளும் சினைக்கு தயாராகும் பெட்டை ஆடுகளுக்கு செழுமை செய்தல் அதாவது ஃப்ளஷிங் என்று சொல்வார்கள் என்ற முறையில் சத்துக்கள் நிறைந்த அடர்த்தியவனமிடல் வேண்டும். இவ்வகை செழுமை செய்தலில் ஆடுகளின் வழக்கமான பராமரிப்பு மற்றும் வளர்ச்சிக்காக அழைக்கப்படும் அடர்த்தியவன கலவையின் அளவினை 200 முதல் 250 கிராம் வரை அளித்து அவற்றின் எரிசத்து மற்றும் புரதச்சத்து தேவையினை பூர்த்தி செய்தல் வேண்டும். இவ்வாறு அளிக்கும் பொழுது சினை முட்டைகள் நன்கு வளர்ச்சி அடைவதுடன் ஆடுகளின் உடல்நிலை மேம்பட்டு சினை பிடிக்கும் வாய்ப்பும் அதிகமாவதுடன் பல குட்டிகள் ஈனும் திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே ஆடுகளை செழுமை செய்து இனப்பெருக்கம் செய்து அதிக பயன்களை பெறலாம். இப்பொழுது சினை ஆடுகள் பற்றி அவற்றுக்கு அளிக்கப்படும் தீவன முறைகளை பற்றி பார்ப்போம். கிடாக்களுடன் கலப்பு செய்த பின்பு பெட்டையாடுகளை செழுமை செய்தலின் போது பின்பற்றிய தீவன முறைகளை 1 முதல் 1.5 மாத கால அளவிற்கு பின்பற்ற வேண்டும். ஆடுகளின் சினை காலம் 5 மாதமாகும். எனவே இனவிருத்தி செய்த 3 மாதம் வரை சீரான தீவனமிடல் வேண்டும். இவ்வேளையில் செழுமை செய்தலின் போது அதிகப்படியான அளிக்கப்பட்ட அடர்த்தியவன அளவினை குறைத்து கொள்ள வேண்டும். போதுமான அளவு மர இலைகள் புல் மற்றும் பயிர் வகை தீவனங்களை அளிக்க வேண்டும். சினை காலத்தின் 4-5வது மாதத்தில் அதாவது சினையின் இறுதி மாதத்தில் தான் குட்டிகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எனவே எரிசக்தி மற்றும் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களின் தேவை பன்மடங்கு அதிகரிக்கும். இத்தருணத்தில் அதிகப்படியான புரதச்சத்தினை அளித்தல் கூடாது. எனவே எரிசக்தி அளிப்பதற்கு 1:2 நொறுக்கப்பட்ட மக்காச்சோளத்தினை ஆடு 1:100 முதல் 150 கிராம் வரை அளிக்கலாம். அடர்த்தியவனத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்தினை அதிகரித்து கொடுக்கலாம். மேலும் அயோடின் கலந்த சமையல் உப்பு கொடுப்பது மிகவும் அவசியம். இவ்வாறு செய்தால் சத்து குறைவில்லாமல் குறைமாத குட்டி ஈனுதல் குட்டி பிறந்தவுடன் இறந்து போதல் வலிமை குன்றிய குட்டிகள் பிறத்தல் போன்ற குறைபாடுகள் தவிர்க்கப்பட்டு பண்ணையில் லாபம் ஈட்ட வாய்ப்புள்ளது. இப்பொழுது குட்டி ஈன்று பால் கொடுக்கும் பெட்டையாடுகளுக்கான தீவன மேலாண்மை பற்றி அறிவோம். குட்டி ஈனுவதற்கு 1 வாரம் முன்னதாகவே நாம் அளித்து வரும் அடர்த்தியவனத்தின் அளவினை பாதியாக குறைத்திடல் வேண்டும். குட்டி ஈன்று 1 வாரம் கழித்து தாயாட்டின் பால் அளவிற்கு ஏற்ப மீண்டும் அடர்த்தியவனத்தின் அளவினை அதிகரிக்க வேண்டும். இந்நிலையில் நார்ச்சத்து மிக்க தீவனங்களை அளித்தல் அவசியம். அதாவது தவிடு மற்றும் நல்ல சிறந்த ஜீர்ணிக்கக்கூடிய புல் வகைகள். இத்தருணத்தில் பெட்டையாடுகளுக்கு குட்டி ஈனுவதால் அதன் உடலில் ஏற்பட்ட எடை இழப்பினை நிவர்த்தி செய்தல் பராமரிப்பு வளர்ச்சி பால் சுரத்தல் போன்ற காரணிகளை மையமாக கொண்டு தீவனமிடுதல் அவசியம். இவ்வேளையில் வளர்சிதை மாற்ற நோய் அறிகுறிகள் வராமல் பார்த்து கொண்டு சீரான எரிசக்தி புரதச்சத்து தாது உப்புகள் அடங்கிய தீவனங்களை அளித்தல் வேண்டும். பொலி கிடாக்களுக்கு

0: தீவன பராமரிப்பை பற்றி காண்போம். பொதுவாக கொலிக்கடாக்கள் அதிக கொழுப்புடனோ அல்லது மெலிந்தோ இல்லாமல் சமச்சீரான உடல் வாகினை பெற்றிருக்க வேண்டும். கிடாக்களுக்கு பசுந்தீவனம் மூலம் கிடைக்கும் சத்துக்களே அவற்றின் உடல் பராமரிப்புக்கு போதுமானதாக இருக்கும். இருப்பினும் தினமும் 200 முதல் 250 கிராம் வரை தாது உப்புக்கள் கலந்த அடர்த்தீவன கலவனை கொடுக்க வேண்டும். இனச்சேர்க்கை பருவத்தில் கிடாக்களுக்கு சத்துக்கள் நிறைந்த கலப்பு தீவனத்தை சுமார் 300 முதல் 400 கிராம் வரை நாளொன்றுக்கு கொடுத்து கிடாக்களின் உடல் நலன் பாதிக்கா வண்ணம் இருக்க முளை கட்டிய பயிறு வகை தீவனங்களை 75 முதல் 100 கிராம் அளவிற்கு கொடுப்பதன் மூலம் கிடாக்களின் இடப்பெருக்க திறன் மேன்மையடைய வாய்ப்பு அதிகரிக்கும். திட்டமிட்டு ஆடுகளுக்கு தீவனம் அளித்தால் ஆடுகள் ஆரோக்கியமாக வளர்ந்து அவற்றின் முழு உற்பத்தி திறன் வெளிப்பட்டு நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆடுகளில் வளர்ப்பு முறை அதற்குண்டான தீவன பராமரிப்பு பற்றி பார்ப்போம். அதாவது 4 வகையான வளர்ப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒன்று வந்து கயிறு கட்டி மேய்த்தல், அதாவது மேய்ச்சல் நிலம் குறைவாக இருப்பின் 1 முதல் 3 ஆடுகளை 3 முதல் 5 மீட்டர் நீளமுள்ள கயிற்றில் கட்டி மேய்ச்சல் செய்யலாம். மேய்ச்சல் அளவிற்கேற்ப இடத்தை மாற்றி கட்டி விடுதல் ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை பெற இயலும். ஆடுகள் வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாக்க தற்காலிக பாதுகாப்பு கொட்டகை பந்தல் அருகில் இருப்பது சிறந்ததாகும். இரண்டாவதாக வெளிப்புற மேய்ச்சல் முறை. இத்தகைய மேய்ச்சல் முறை தான் இந்தியாவில் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆடுகளை நாளொன்றுக்கு 8 முதல் 10 மணி நேரம் வெளியிடங்களில் மேய்ச்சல் நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள், நீரோடை மற்றும் காடுகளில் மேய்ச்சல் அழைத்து செல்வதன் மூலம் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளும். இத்தகைய முறையில் தீவன செலவு ஏதுமில்லை என்றாலும் உடல் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி குறைவாக இருக்கும். ஆடுகள் அதிக தூரம் நடப்பதால் கொழுப்பில்லா இறைச்சி உற்பத்திக்கு ஏற்ற முறையாகும். அதிக நிலம் வைத்திருப்போர் சுழற்சி முறையில் 45 நாட்களுக்கு 1 முறை இடம் விட்டு இடம் மாற்றி மேய்ச்சல் அளிப்பது சிறந்ததாகும். அதிக அளவு வளர்ச்சியடைந்த புற்கள் இருப்பின் 1/4 நிலத்தில் இருக்கும் புற்களை அறுவடை செய்து உலர வைத்து சேமித்து வைத்தால் அவற்றை மேய்ச்சல் குறைவாக இருக்கும் கோடை காலங்களில் தீவனமாக அளிக்கலாம். இத்தகைய மேய்ச்சல் முறை மூலம் மண் வளம் அதிகரிப்பதோடு களைகளையும் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவதாக மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை. குறைவான நிலப்பரப்பு உள்ளவர்கள் இத்தகைய முறையில் ஆடுகளை வளர்க்கலாம். ஆடுகளை 4 முதல் 6 மணி நேரம் நாளொன்றுக்கு மேய்ச்சல் செய்த பிறகு கொட்டகையில் தேவையான அளவிற்கு மர இலைகள், பயிறு வகை காய்ந்த தீவனங்கள், உலர்ந்த விவசாய கழிவு பொருட்கள், காய்கறி சந்தை கழிவு பொருட்கள் மற்றும் அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும். ஆடுகளின் உற்பத்தி, அதற்கு கொடுக்கப்படும் தீவனங்களின் அளவு மற்றும் அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களின் அளவை பொறுத்ததாகும். சூரியன் உதயமாகி 2 மணி நேரம் கழித்து மேய்ச்சல் அனுப்ப வேண்டும். 4வதாக தீவர முறை, அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு. ஆடுகள் நாள் முழுவதும் கொட்டகையில் வைத்து அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அறுவடை செய்யப்பட்ட புற்கள், மர இலைகள், பயிர் வகை தீவனப்பயிர்கள், உலர்ந்த தீவனப்பொருட்கள் மற்றும் வேளாண் கழிவு பொருட்களோடு அடர்த்தீவனம் அளித்து வளர்ப்பதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் அதிக உடல் எடை பெறலாம். அல்லது 1 ஹெக்டேர் நிலத்தில் 15 முதல் 50 ஆடுகளை மேய்ச்சல் செய்தும் வளர்க்கலாம். இத்தகைய முறையில் பராமரிப்பு செலவு அதிகமாகும். சிறந்த தொழில்நுட்பத்தை கையாள வேண்டும். பலவிதமான முறையில் நம்மிடம் இருக்கும் வசதிகளை பொறுத்து ஆடுகளில் தீவன மேலாண்மை மேற்கொள்ளலாம். இதுவரை கூறிய தீவன பராமரிப்பு முறைகளை பண்ணையாளர்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன முத்தழகு, ஆடுகளில் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்களை பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியர் டாக்டர் சி பந்தேஸ்வரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? எப்படி சொன்னாங்க?
2: நல்லாவே கேட்டுக்கிட்டேன்க்கா, அருமையா எடுத்து சொன்னாரு. ஆடுகளை வளர்க்குற விதத்தை வச்சே தீவன மேலாண்மை செய்யலாம்னு சொன்னாரு பாருங்க, அது ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுக்கா.
1: கண்டிப்பா பிள்ளை, இனிமே ஆடு வளர்ப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆரம்பிச்சு வெற்றிகரமா செய்வல்ல?
2: நிச்சயமாக்கா. ரோட்ல கடந்த கல்லையும் முள்ளையும் தான் நீங்க எடுத்து போட்டுட்டு தெளிவான வழியை தான் காட்டிட்டீங்களே. இனிமே எந்த தங்கு தடையும் இல்லாம பயணப்பட வேண்டியதுதான்.
1: முத்தழகு, பயணம் பட்டா மட்டும் பத்தாது, உன் பயணத்தோட சாதனை உன் அம்மா ஊருக்கும் எட்டணும். அதோட உன் தம்பியே உன்கிட்ட வந்து விவரங்களை கத்துக்கிட்டு போகணும். அப்படி ஒரு நிலைமைய நீ உருவாக்கணும். என்ன புரியுதா?
2: உழைக்க துடிக்கிற கைகள் ஒரு நாளும் ஓஞ்சி போகாது. அதே மாதிரிதான் சாதிக்க நினைக்கிற மனசு ஒரு நாளும் சாஞ்சி போகாதுக்கா.
1: அடடா,

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. சென்னையில் இளங்கன்றுகளிலிருந்து முதிர்ந்த மரங்கள் வரைக்கும் பல வகையான பூச்சிகள் தாக்கும். இவற்றில் காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன்வண்டு, எரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை புழு, ஒத்தை புழு, செதில் பூச்சி ஆகியவை அதிக சேதாரத்தை ஏற்படுத்துகின்றது. இவைகளுடன் நத்தை புழு மற்றும் ஓலை புழுக்கள், கரையான், சார உறிஞ்சும் பூச்சிகள், எலி மற்றும் அணில் ஆகியவையும் அவ்வப்போது தோன்றி சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. தட்ப வெப்பநிலை மாறி மாறி ஏற்படுவதால் தென்னையில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். எனவே தற்போது பருவநிலை மாற்றங்கள் நிலவுவதால் தென்னை சாகுபடி விவசாயிகள் தடுப்பு பணிகளில் அதிக கவனமுடன் இருப்பது அவசியம். தென்னையில் காண்டாமிருக வண்டுகள் இளம் கன்றுகளையும் வளரும் கன்றுகளையும் அதிக அளவில் தாக்கும். விரியாத மட்டைகள், குருத்து பகுதி, அடிமட்டைகள், விரியாத பாலைகள் ஆகியவற்றில் சேதத்தை ஏற்படுத்தும். இதன் அறிகுறிகளாவன தாக்கப்பட்ட இலை இணுக்குகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும். பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துகள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும். பொதுவாக காண்டாமிருக வண்டுகள் தாக்கிய குருத்துகளில் கூன் வண்டுகள் முட்டையிட்டு குருத்து பகுதி வழியாக உள் செல்கின்றன. காண்டாமிருக வண்டுகளில் சராசரியாக 10-15% வரை சேதம் மதிப்பிடப்பட்டுள்ளது. பெண் காண்டாமிருக வண்டுகள் சராசரியாக தன் வாழ்நாளில் 40-60 முட்டைகள் வரை எருக்குழிகள் மற்றும் மக்கிய மரத்துண்டுகளில் இடுகின்றன. 10 நாட்களில் வெளிவரும் புழுக்கள் 4-5 மாதங்கள் வரை எருக்குழிகளிலேயே வளர்ந்து கூட்டுப்புழு பருவத்தை அடைகின்றன. 25-30 நாட்கள் வரை கூட்டுப்புழு பருவத்தில் இருந்து பின்னர் வெளிவரும் வண்டுகள் இளம் தென்னைகளின் குருத்து பகுதியை சென்றடைகின்றன. 5 மாதங்கள்

0: இவ்வண்டுகள் இளங்குருத்துகளை உண்டு வாழ்கின்றன. இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். எருக்குழியில் காணப்படும் கூட்டுப்புழு மற்றும் வண்டுகளை பொறுக்கி அழிக்க வேண்டும். எருக்குழியில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க மஸ்கார்டன் என்ற பூஞ்சாணத்தை ஊற்றி அழிக்க வேண்டும். மூன்று அந்துருண்டைகளை நடுக்குருத்தை சுற்றியுள்ள மூன்று மட்டை இடுக்குகளில் ஒன்று வீதம் வைக்கவும், அல்லது 12 கிராம் அந்துருண்டைகளை தூள் செய்து 100 கிராம் மணலுடன் கலந்து நடுக்குருத்தை சுற்றி வைக்க வேண்டும். வேப்பம் புண்ணாக்கு 150 கிராம் சம அளவு மணலுடன் கலந்து நடுக்குருத்து பகுதியில் இட வேண்டும். கவர்ச்சி பொறிகளை ஹெக்டேருக்கு 1 வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். ஆமணுக்கு பின்னாக்கு 1 கிலோ மற்றும் 1 லிட்டர் தண்ணீருடன் உள்ள பானைகளை ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். அடுத்ததாக சிவப்பு கூன்வண்டு. தென்னையில் சிவப்பு கூன்வண்டுகளின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். வண்டுகள் குருத்து பகுதிகளில் முட்டையிட்டு நேரடியாக குருத்தினில் சென்று திசுக்களை உண்பதால் நடுக்குருத்து வாடி பின்னர் அனைத்து இலை மட்டைகளும் சரிந்து விடுகின்றன. சில நேரங்களில் தண்டு பகுதியில் ஏற்படும் காயங்களின் மூலம் உட்சென்று திசுக்களை உண்டு பின்னர் ஒரு சிறிய துவாரம் வழியாக கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளுகின்றன. செம்பழுப்பு நிறத்தில் வெளிவரும் கழிவுகள் மிகுந்த துர்நாற்றத்தை வெளிப்படுத்தும். பெண் கூன்வண்டுகள் தன் வாழ்நாளில் சராசரியாக 300 முட்டைகள் வரை மரத்தண்டுகளில் காணப்படும் காயங்களின் மீதோ காண்டாமிருக வண்டு தாக்கப்பட்ட நடுக்குருத்துகளிலோ இடுகின்றன. இவற்றிலிருந்து 3 நாட்களில் வெளிவரும் புழுக்கள் 55 முதல் 60 நாட்கள் வரை குருத்து பகுதியிலோ தண்டுக்கு உள்ளிருந்தோ மிருதுவான திசுக்களை உண்டு வாழ்கின்றன. பின்னர் தென்னை நார்களை கொண்டு ஒரு கூடு பின்னி அதனுள் கூட்டுப்புழு பருவத்தை 25 நாள் வரை கழிக்கின்றன. பின்னர் வெளிவரும் வண்டுகள் சராசரியாக 2 முதல் 3 மாதங்கள் வரை உயிர் வாழ்கின்றன. இதற்கான மேலாண்மை முறைகளாவன, கூன் வண்டுகள் மரக்காயங்களில் முட்டையிடுவதால் மரங்களில் காயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து 3 அடி தள்ளி வெட்ட வேண்டும். இடி தாக்கிய மரங்கள் மற்றும் கூன்வண்டு தாக்கிய மரங்கள் இவ்வண்டுகளின் வாழிடமாகும். அதனால் அம்மரங்களை வெட்டி தீயிட்டு எரிக்க வேண்டும். கரும்பு கோழை 2 லிட்டர், ஈஸ்ட் மாத்திரை 5 கிராம், 5 மில்லி அசிட்டிக் அமிலம் மற்றும் நீலவாக்கில் வெட்டப்பட்ட இலை மட்டை துண்டுகள் போடப்பட்ட பானைகளை ஏக்கருக்கு 30 வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். கவர்ச்சி பொறிகளை ஹெக்டேருக்கு 1 என்ற விகிதத்தில் வைத்து சிவப்பு கூன்வண்டுகளை கவர் செய்தும் அழிக்கலாம். அடுத்ததாக கரையான். கரையான் நாற்றங்காலிலும் வயல்களிலும் நடப்பட்ட இளம் கன்றுகளில் உள்ள விதை தேங்காயில் உள்ள நார்பகுதியை தாக்கி அரித்து விடுவதால் வேர்கள் பாதிக்கப்பட்டு கன்று வளர்ச்சி குன்றுகிறது. பெரிய மரங்களின் தண்டு பகுதிகளிலும் இவற்றின் தாக்குதல் காணப்படுகின்றது. இதற்கான மேலாண்மை முறையானது, தென்னந்தோப்பிற்கு அருகிலுள்ள கரையான் புற்றை உடைத்து அதில் உள்ள ராணி கரையானை தேடி பிடித்து அழிக்க வேண்டும். அடுத்ததாக எலி மற்றும் அணில்கள். நாற்றாங்காலில் தென்னை நாற்றுகளையும் வளர்ந்த மரங்களில் இளநீர் மற்றும் முற்றிய காய்களையும் தாக்குகின்றன. அணில்கள் இளம் தேங்காய்களில் துளையிட்டு நீரை குடித்து நாசம் செய்கின்றன. இதனால் காய்கள் வாடி காம்பிலிருந்து விழுந்து விடுகின்றன. மாதந்தோறும் இவ்வாறு 100 கணக்கான காய்கள் விழுவதை காணலாம். இவ்வாறு விழும் தேங்காய்கள் மொத்த விளைச்சலில் 15 முதல் 17% ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கான மேலாண்மை முறைகளாவன, எலிகளினால் ஆகும் சேதத்தை தடுக்க ப்ரோமோடைலான் தயார்நிலை கேக் துண்டுகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். ஜிங்க் பாஸ்பைட் நச்சுப்பொறியை வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நச்சுப்பொறி கலந்த கலவையை வைக்க வேண்டும். எலிகள் நச்சுப்பொறியை நுகர்ந்து கண்டுபிடித்து விடுவதால் நச்சு பொருளை தின்னாது. அதனால் முதல் 3 நாட்களுக்கு நச்சு கலக்காத உணவு பொறியினை வைக்க வேண்டும். 3 நாட்களுக்கு பிறகு நச்சு பொறியினை வைத்து எலிகளை கவர்ந்து அழிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-27 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வு வருகின்ற 18ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. இதில் கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல், தமிழ், ஆங்கிலம், காட்சிவழி தொடர்பியல், ஆடை வடிவமைப்பியல், சமூகப்பணி, உளவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு முதல் சுழற்சி கலந்தாய்வும், கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல், தமிழ் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு 2ஆம் சுழற்சி கலந்தாய்வும் நடைபெற உள்ளது. கலந்தாய்வின் போது கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களது அசல் ஆவணங்களான விண்ணப்ப படிவம், மாற்றுச் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் 4, வருமான சான்றிதழ், ரத்த வகை சான்று ஆகிய ஒவ்வொரு ஆவணத்திற்கும் 3 நகல்கள் உடன் கொண்டு வர வேண்டும். கலந்தாய்வில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் மாணவர் சேர்க்கைக்கான கல்வி கட்டணத்தையும் உடன் கொண்டு வர வேண்டும். கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு ₹3,090, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ₹3,110, பிகாம் சிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு ₹2,210 கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது. சேர்க்கைக்காக வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோருடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு www.gac.dpi.ace.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். இவ்வாறு தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
5: நிறைவுக்கு வருகிறது இன்றைய விவசாய அரங்கம்.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. ஆமாங்க, மதியம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு செவிக்கினிய பாடல்களை தருது தாங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது அன்பே அன்பே என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வாலி, பாடலுக்கு இசை பரத்வாஜ். பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஹரன் சாதனா சர்க்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கவிபாடும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:39. திரையிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு என்ற திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளால் அலங்கரிக்கப்பட்ட மதுகிருஷ்ண

இசையோடு இணைந்திருங்கள். இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:44. திரு இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜெயம் கொண்டான் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ பாடிய பாடல்.

0: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:50. நெல்லை இன்று இரவு 7:25 வயல்வெளி இயற்கை விவசாயம் ரெட்டியூர் பகுதியைச் சார்ந்த எம் சௌதாமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது தென்காசி பட்டணம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் வாழி பாடலுக்கு இசை சுரேஷ் பீட்டர்ஸ் பாடலை பாடியிருக்கிறார். ஹரிஹரன், சாதனா சர்க்கம், ஸ்ரீனிவாஸ், கே எஸ் சித்ரா.
1: அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நேர்லேனம் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வைரமுத்து பாடலுக்கு இசை வித்யாசாகர் பாடலை பாடியிருக்கிறார்கள். பி. உன்னிகிருஷ்ணன், ஹரிணி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:01. நாம் இணையும் நிகழ்ச்சி கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விதிமுறை தாங்க, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவரா இருந்தால் மட்டும் போதும். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சின்ன மாட்லம்பட்டி பகுதியிலிருந்து அருள்மணி சக்திவேல் கேட்டிருக்காங்க. தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக்கில் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் கேஆர் தோப்பூர் பகுதியிலிருந்து சுப்பிரமணி கேட்டிருக்காங்க. மஜ்னு திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: 3:16 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியிலிருந்து உலகநாதன், கண்ணம்மாள், அமுதா, ரமேஷ் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. பம்பாய் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கேட்கலாம். அதே போல் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூன் 14 முதல் 25 வரை மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: நேர்கள் கவனத்திற்கு. பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேளாண் அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். இந்த வகுப்புகளுக்கான கட்டணமாக ரூபாய் 25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு இந்த படிப்பின் மூலம் உரக்கடை சுயதொழில் ஆரம்பிக்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது 96 77 56 52 20 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 3:25 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அளிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலகோடு பகுதியிலிருந்து ரகு கேட்டிருக்காங்க. யாரடி நீ மோகினி திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.
2: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: 3:31 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
3: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா அவளுக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாளையம்புதூர் பகுதியிலிருந்து மோகன பிரியா கேட்டிருக்காங்க. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:38 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து செந்தமிழ் கேட்டிருக்காங்க. கிரீடம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்ட் போர்ஷீஸ்க்கு போக போறோம்.

0: பர்ச்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா
5: தான்
6: இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
11: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
10: கோல்ட் பர்ச்சேஸா?
11: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
12: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
10: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
11: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
10: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
11: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
13: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும். 3:55 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நரசிங்கபுரம் பகுதியிலிருந்து நந்தகோபால் கேட்டிருக்காங்க. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

ஒளிச்சந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கட்சேவையில் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சேவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இந்த உற்சாகமான மாலை பொழுதில் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 4:01. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு
5: 7.51 3722.
6: மட்டுமே
7: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
9: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
8: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
13: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. MEMTech, டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இன்றைய மாலையின் புதுப்பயணம் தொடங்கும் நேரம். குறிப்புகளை வைத்து விடை தேடும் நேரம் இது. அறிவுக்கு தீனி போடும் வினாக்கள், உங்கள் சிந்தனையை தூண்டும் குறிப்புகள், விடையை சொல்லி பரிசாக பாடல் பெறும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய விடை தேடும் வினாக்களுக்கு வந்து நிறைய குறிப்புகளை வந்து கொண்டு வந்திருக்கோம். நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
0: நான் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன்.
2: சசிகலா, இன்னைக்கு வந்து நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு, நிறைய வித்தியாசமான குறிப்புகள் நம்ம எடுத்து வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் கலந்துகிட்டு சரியான குறிப்புகளை கண்டுபிடிச்சு அதுக்கான விடையை சொல்லி பரிசா பாடல் பெறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விதிமுறைகள் மட்டும் இருக்கு. ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க பரிசா பாடல் வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப 7 நாட்களுக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கேற்கணும் அப்படின்றது ஒரு விதிமுறை. அதை நிச்சயமா நேயர்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்கீங்க.
0: அப்பதான் நிறைய புதிய அறிமுக நேயர்கள் பங்கு பெற ஏதுவாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்.
2: நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு பரிசா பாடல் பெற ஆசைப்பட்டீங்கன்னா செய்ய வேண்டியது,
0: புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணியினை போல 44 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு 94 86

0: 81 10 25 என்ற இரு எண்களில் அழைத்து பங்கு பெறலாம். மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கு பெறலாம். சரிங்க, குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. நாம நேயர்களை இணைக்கிறதுக்கு முன்னாடி 3 குறிப்புகளை கொடுப்போம் இல்லைங்களா, எப்பவும் அதை கொடுத்துடலாங்களா?
1: நிச்சயமா கொடுத்துடலாம். ஒரு நேர்டியே பேசி அவர்கிட்டயே குறிப்பு கொடுத்துடலாம்.
0: ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். வணக்கம். வணக்கம்,
2: நான் வேலூர் மாவட்டம் கற்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கான 3 குறிப்புகளை கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க மேம், இன்ட்ரெஸ்டா இருக்கு, கொடுங்களேன்.
0: ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, கொடுத்துடலாம். இது ஒரு காப்பகம்.
2: காப்பகம்,
0: இந்தியாவில காணப்படக்கூடிய ஒரு காப்பகம்.
2: சரி,
0: ஆற்றங்கரையோரமா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காப்பகம் மேம்.
2: ஆற்றங்கரையோரமா அமைந்திருக்கிற காப்பகம்.
0: ஆமாங்க,
2: வேடந்தாங்கல் அந்த காப்பகம்.
1: இல்ல இல்ல இல்ல சந்திரசேகர், வேடந்தாங்கல் இல்ல. ஆமா,
2: நன்றி
1: நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. எங்கள் ஸ்ரேனிக்குடைய அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: ஹலோ,
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நேர்களே, இதில் சுவாரஸ்யமான நிறைய குறிப்புகள் இருக்கு. ஸோ குறிப்புகளை வந்து ஒவ்வொரு நேருக்கும் ஒரு குறிப்பு சொல்லுவோம். ஆரம்பத்தில் 3 குறிப்புகள் கொடுத்துருக்கோம். இது ஒரு காப்பகம், இந்தியாவில் தான் இருக்கு. குறிப்பாக இந்த காப்பகத்துக்குடைய முக்கிய சிறப்பு அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரை ஓரமாக இந்த காப்பகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நேர் இருக்காங்க, பேசலாம். அன்பு வணக்கங்கள்.
0: வணக்கம்.
1: ஏதோ
0: இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாரு. சரிங்க ஸ்டீஃபன், வேற என்னெல்லாம் குறிப்பு வச்சிருக்கீங்க?
1: நிறைய குறிப்புகள் இருக்கானா, ஒரு நேயர் வேகமாக வந்திருக்கிறாரு, அவரை இணைப்பில் இணைச்சிடலாம்.
0: வருக வணக்கம்,
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பேச மாட்டீங்களா? மௌனமே மொழியோ உங்களது. பரவாயில்ல, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நேர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்களும் வந்து குறிப்புகளை கேட்டு சரியான பதிலை சொல்லி பாடல் பெறாசப்பட்டீங்கன்னா, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்கள் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி இணையம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? துரைசாமி பேசுறீங்க. துரைசாமி, குறிப்பு கேட்டீங்களா? உங்களுக்கான இன்னொரு குறிப்பு. இந்த குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த காப்பகம் வந்து 2 மாநிலங்களுக்கு நடுவே வந்து அமைஞ்சிருக்குங்க.
4: தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா?
0: உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுத்துட்டோம்.
1: ஆமா,
0: நீங்க பதில் சொல்ல முயற்சிக்கலாம்.
4: நன்றி.
0: இனிப்பில் இனி அடுத்த நேயர் வருக வணக்கம். இனிப்பில இருந்து விடுபட்டுட்டாரு. சரிங்க ஸ்டீபன், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: ஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
10: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான

0: உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் விறுவிறுப்பான விழை தேடும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில குறிப்புகள் கொடுத்து வந்தோம் இருந்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நேயர்களும் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து குறிப்புகளை கொடுப்போம். அடுத்த நேயர் யாருன்னு சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம், இனி பேசுங்கய்யா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரில இருந்து யார் பேசுறீங்கய்யா?
2: ஐயா, உங்க இணைப்பு வந்து சரியா இல்ல கொஞ்சம்.
3: நேரலை, நீங்க இணைப்புக்கு வரும்போது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு வானொலி பெற்றுடைய சத்தத்தை வந்து குறைச்சிட்டு உங்களுடைய தொலைபேசியில வந்து நல்ல சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பேசுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் தெளிவா வந்து நீங்க பேசுறது கேட்கும். நிகழ்ச்சி நீக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
4: என்எம்துறை
3: நாகரசம்பட்டிருந்து பேசுறீங்க ஐயா? குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
3: உங்களுக்கான குறிப்பு
2: ஐயா, இந்த காப்பகம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியில அமைஞ்சிருக்குங்க ஐயா.
4: முதுமலை காடு?
3: முதுமலை காடு இல்லைங்கய்யா.
2: இல்லைங்கய்யா.
3: ஆனா நம்ம கேட்கக்கூடிய காப்பகத்துக்கும் நீங்க சொல்லக்கூடியதுக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குன்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம்.
2: ஆமா.
3: நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம்,
5: மாலை. வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: சண்முகம்.
3: சண்முகம், குறிப்பு கேட்டீங்களா?
5: மேற்கு வங்காளத்துல இருக்கலையா?
2: மேற்கு வங்காளத்துல இல்லைங்கய்யா.
5: இந்த பூங்கா சுந்தரவனம்
3: பூங்கான்னு ஒரு பூங்கா இல்ல, நாம கேட்டது வந்து பாத்தீங்கன்னா காப்பகம்.
2: காப்பகம், ஆமா.
3: பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி இந்த மக்கிரண்டு. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்
6: இருவருக்கும். மாலை வணக்கம் ஐயா.
3: மாலை வணக்கம், சொல்பவர் யார் எங்கிருந்து?
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் வருவூர் தாலுகா வெளத்தகிரி அண்ணா நகர்ல இருந்து கட்டிட பொறியாளர் சுரேஷ் பாபு.
3: சுரேஷ் பாபு, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
6: ஆ, கேட்டேன் ஐயா.
3: விடை தெரியுங்களா உங்களுக்கு? கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
6: பதில் சொல்றேன் பாருங்க.
3: ம்,
6: நாகர் ஜூனோ சாகர் சைலம் புலிகள் காப்பகம்.
3: இல்ல, ஒரு ஒற்றுமை மட்டும்தான் இருக்கு, ஆனால் இது சரியான பதில் இல்லைங்க சுரேஷ் பாபு. நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நினைந்த மிக்க மிக்க நன்றி.
2: இணைப்பில் இணையம் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்,
7: வணக்கம்.
2: உங்க பேர் ஊர் சொல்லுங்க ஐயா. வெடித்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க.
7: தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி. தர்மலிங்கம்.
2: சரிங்க, தர்மலிங்கம் ஐயா, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? குறிப்புகள்லாம் லைனா கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருக்குங்களா?
3: சொல்லுங்க.
7: அரவிந்தராசன்.
3: இல்லங்கய்யா,
2: தவறான பதில்.
3: தவறான பதில் சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
8: மாலை இனிய வணக்கம் யா.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
3: சாம்பல்பட்டி கோபால். கோபால், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரிஞ்சானே உங்களுக்கு? உங்களுக்கு நான் குறிப்புங்களா
2: ஐயா? பாண்டிய பேரரசுகளின் வீழ்ச்சியையும் எழுச்சியையும் கண்ட ஒரு காப்பகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வரலாற்று பதிவுகள் அடங்கி இருக்கிற ஒரு காப்பகம்.
8: எந்த ஸ்டேட்மா?
2: உங்களுக்கான குறிப்பு கொடுத்துட்டோமே.
3: ஒருவருக்கு ஒரு குறிப்பு தானே ஐயா?
2: ஆமாங்க ஐயா.
8: சரிம்மா, வாய்ப்புக்கு நன்றிமா.
2: நன்றி, நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயர் வருங்க. வணக்கம், வணக்கம்,
9: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க ஐயா?
9: கிருஷ்ணகிரி
3: ராமமூர்த்தி.
9: கிருஷ்ணகிரி
3: ஒரு காப்பகம் இந்தியாவில தான் இருக்கு. ஆற்றங்கரை ஓரம் அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த காப்பகம். இதோட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியில தான் இந்த காப்பகம் அமைஞ்சிருக்கு. ரெண்டு மாநிலத்துக்கு நடுவே வந்து

0: காப்பகம் அமைஞ்சிருக்கீங்கயா?
1: தாஜ்மஹால்
0: என்பது தவறான பதில், நம்ம கேட்டது காப்பகம். ஆனா நல்ல முயற்சி பண்ணீங்க, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
2: தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: Students, listen carefully.
4: Salem's best arts and science college na namma Vaishya College da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri Ayodhya Pattinam Salem.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: மாலை மயங்கும் வேளையில் இதமான பாடல்களை கேட்டு நினைஞ்சிருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நிறைய குறிப்புகள் வந்து வச்சிருக்கோம். குறிப்பாக வந்து இந்த காப்பகம் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த குழந்தைகள் பெரியவங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வனவிலங்கு காப்பகம் அப்படின்றத வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். இந்த வனவிலங்கு காப்பகம் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்கு, அதுவும் குறிப்பாக அந்த வனவிலங்கு காப்பகத்துக்கு வந்து நம்ம அறிவிப்பாளர் சசிகலா அடிக்கடி போயிட்டு வந்திருக்கதாக சொன்னாங்க.
2: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: இல்லை, நீங்கள் அந்த குறிப்பெல்லாம் சொல்லும் போது உங்கள் முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் தெரிஞ்சது, அதனால.
2: ஓ, பூரிப்பு தெரிஞ்சதுங்களா?
0: ஆமாம்
2: ஆமாம், உண்மைதான், நான் ஒரு டைம் அங்கே போயிருக்கேன்.
0: சரி, இப்போ வந்து நிகழ்ச்சி நீங்கள் தலைப்பாளர்கிட்ட பேசலாம். அன்பு வணக்கங்கள். மாலை வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து? சண்முக சுந்தரம். குறிப்பெல்லாம் கேட்டிங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு? என்ன ஸ்டேட் அப்படின்னு கேக்குறா நீங்க சொல்லுங்க.
2: ஓகே, உங்களுக்காக அந்த ஸ்டேட் பேரை சொல்லிடலாம். ஆந்திர மாநிலத்துல இந்த காப்பகம் அமைஞ்சிருக்கு. இல்ல இல்ல, தவறான பதில். முயற்சிக்கு நன்றிங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நீங்க தலைப்பாளரை சந்திப்பதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கான விதிமுறைகள்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நீங்க பேச நினைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
2: புதிய நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பங்கு பெறலாம்.
0: நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த அழைப்பாளரை வரவேற்கலாம். வேகமாக வந்துட்டு போயிட்டாரு. நிகழ்ச்சி நினைந்தமைக்கு நன்றி. நேரில் இன்றைக்கி வந்து நம்ம முதல் குறிப்பாக வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பகம். இது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஆத்தங்கரையோரம் இந்த காப்பகம் இருக்கிறது. இந்த காப்பகத்துடைய ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சி நினைவு அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
8: செம்மாண்டப்பட்டி காசி விஸ்வநாதன்.
0: செம்மாண்டப்பட்டியிலேருந்து காசி விஸ்வநாதன். குறிப்பு கேட்டிங்களா?
2: ஆந்திராவில இருக்கக்கூடிய ஒரு காப்பகத்தை பத்தி கேட்டு. சரிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க. இனிப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
0: நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார், யாரு எங்க பேசுறீங்க?
9: மாலை
0: வணக்கம். உங்க பேரை பதிவு பண்ணிக்கோங்க.
9: அருள் பேசுறேன்.
0: அருள் பேசுறீங்க. அருள், குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
9: கேட்டேன், சொல்ற பாருங்க. சரியா இருக்கா பாருங்க.
0: சொல்லுங்க.
9: நாகார்ஜுன சாகர் ஸ்ரீ சைலம் புலிகள் காப்பகம்.
2: இல்லைங்க ஐயா, தவறான பதில்.
9: ஆந்திர பிரதேசங்க.
2: ஆந்திர பிரதேசத்துல தான் அதுவும் இருக்கு. நல்ல முயற்சி பண்ணீங்கயா, ஆனா அது தவறான பதிலா அமைந்துருச்சு. எங்களுடைய குறிப்புகளுக்கான பதில் இதுவல்ல. நன்றி.
0: நியூஸ் அனிமன் தலைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம். வணக்கம் சொன்னால் வேகமாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து ஒரு பாடலை முடித்து கொண்டு நம்ம நேரில் சந்திப்போம் சசிகலா.
2: சரி, ஓகே. முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9

0: மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: 4:27 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு வனவிலங்கு காப்பகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
1: ஸோ
0: இதை பத்தின விடையும் நாங்கள் சொல்ல தயாரா இருக்கிறோம். இருந்தாலும் வந்து நேர்கள் ஆர்வமா இருக்கிறதுனால வந்து நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வணக்கம்.
2: வணக்கம். டி என் ராம், தேங்காமரத்தை பத்தி.
0: டி என் ராம் குறிப்பிடலாம். கேட்டீங்களா,
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சொல்லுங்க.
1: இல்லைங்கய்யா, தவறான பதில். எங்களுடைய குறிப்புகளுக்கான பதில் அதுவல்ல. நன்றி.
0: நன்றி நிகழ்ச்சி நிதமைக்கு. நன்றி நிகழ்ச்சி நிதமைக்கு. தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
3: ஹலோ.
0: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா. மேட்டூர் டேம்ல இருந்து பண்டலி விஸ்வநாதன்.
0: விஸ்வநாதன் ஐயா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டுங்க. பிளாக் பத்.
1: பிளாக் பத் அப்படின்னு விடை சொல்றீங்களா?
3: விடை விடையுடைய பெயர் அது.
1: இல்லைங்க.
0: இல்லைங்கய்யா, தவறான பதில். நிகழ்ச்சி நிதமைக்கு. நன்றி நிகழ்ச்சி நிதமைக்கு. தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? லட்சுமணன் ஐயா குறிப்பெல்லாம்
3: கேட்டீங்களா?
0: உங்களுக்கான ஒரு குறிப்புங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, இந்த வனவிலங்கு காப்பகத்துல 700 மேற்பட்ட விலங்கினங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இல்லைங்கய்யா, இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை.
3: வணக்கம்.
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், நான் சென்னையில இருந்து சம்பத்.
1: சரிங்க சம்பத்தையா, குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா?
4: ஆமா, கோதாவரி நதி கரையா?
1: இல்லங்க. சரி, உங்களுக்கு அதுக்கான உங்களுக்கு குறிப்பே கொடுத்துறலாம். அது வந்து கிருஷ்ணா நதி கரையில இருக்கு.
4: பாப்பி கொண்டா?
0: இல்லங்க.
1: இல்லங்கயா, தவறான பதில்.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க சம்பத். நியூஸ்ஷனி மட தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம். இருவருக்கும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்பவர் யார் எங்க இருந்து?
5: தரும்பூர் மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி ஐயா.
0: சிவகாமி அம்மா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டீங்க ஐயா, ஒரு குறிப்பு கொடுங்க
1: ஐயா. சரிங்க அம்மா, உங்களுக்கான ஒரு குறிப்பு. இது மிகப்பெரிய புலிகள் காப்பகம். டைரக்டர்
5: காப்பகம் ஐயா.
0: நங்க
5: கவுண்டூனியா காப்பகம்.
0: இல்லங்கம்மா.
1: இல்லங்க.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி. நல்ல முயற்சி பண்ணுறீங்க. கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்குது. ஆனால் புலிகள் காப்பகம் அப்படின்றத சொல்லியிருக்கிறதுனால வந்து இனிமேல் தான் தேடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

0: என்னங்க இல்லைங்கம்மா, நல்ல முயற்சி பண்ணீங்க, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி. நல்ல முயற்சி பண்ணுறீங்க, கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்குது, ஆனால் புலிகள் காப்பகம் அப்படின்றத சொல்லியிருக்கனால வந்து இனிமேல் தான் தேடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மாலை 4:30 பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த மாலை நேரம் ஸ்கூல் காலேஜெலாம் விட்டுருப்பாங்க, எல்லா குழந்தைங்களும் வந்து இந்த லீவெலாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போன பின்னாடி இந்த ஒரு வாரம் அந்த கிரேவிங் இருக்கும், இன்றைக்கி லீவ் விட மாட்டாங்களா, நாளைக்கு லீவ் விட மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்போடையே போயிட்டு வீட்டுக்கு சோகமாக வருவாங்க. அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக நல்ல சத்தான ஸ்நாக்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்து அவங்களை கவனித்து வானொலியை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான குறிப்புகள் இருக்குது, அதாவது ஒரு வனவிலங்கு அதாவது புலிகள் காப்பகம் அப்படின்னு டைரெக்டான ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க சசிகலா. ஸோ இது சம்மந்தமாக நிறைய நேர்கள் வேகமாக இன்னிப்பில் வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட பேசலாம். அன்பு வணக்கங்கள்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: போச்சம்பள்ளல குமார் பேசுறேன்.
0: குமார் பேசுறீங்க ஐயா, குறிப்புலாம் கேட்டிங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
2: கேட்டங்க ஐயா. ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் அருகே இருக்குது சார்.
0: விசாகப்பட்டினம்
2: அருகே இருக்குங்களா?
0: விசாகப்பட்டினம்
3: இல்லங்க, விசாகப்பட்டினம் அருகே எல்லாம் இல்ல. உங்களுக்கான குறிப்பா கூட இதை நீங்க வச்சுக்கலாம். ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் குறிப்பு கொடுத்துருந்தோம். எந்தெந்த மாநிலங்களுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் ஒரு 6 மாவட்டங்களை இணைக்கிற அளவுக்கு இந்த காப்பகம் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய புலிகள் காப்பகம். இல்லைங்கய்யா, தவறான பதில், முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் அம்மா, நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கனம்மா.
3: சரிங்க ரங்கனையா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்கம்மா. புலிகள் காப்பகம் தானே கேக்குறீங்க?
3: ஆமாங்க ஐயா, புலிகள் காப்பகம் தான். இதுக்கு முன்னாடி நேயருக்கும் சொல்லியிருந்தோம், இது வந்து இரண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இரண்டு மாநிலங்களுக்குள்ளேயே இருக்கு. உங்களுக்கான குறிப்பா வந்து சொல்றேன், இந்த மலைத்தொடர் வந்து சமீபத்தில் 25 பழமையான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த காப்பகத்தோட மலைத்தொடர்ல.
4: எனக்கு தெரிஞ்சதை சொல்றேங்கம்மா. சொல்லுங்க.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
12: மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
13: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வனவிலங்கு அதாவது புலிகள் காப்பகம் குறித்து பேசிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் வந்து நல்லா முயற்சி பண்ணாங்க, ஸோ அவங்களால விடை சொல்ல முடியல. ஸோ அதுக்கான சரியான பதிலை வந்து நாங்களே சொல்லலான்ருக்கோம். சொல்லுங்கள் சசிகலா.
3: அந்த புலிகள் காப்பகம் வந்து நல்லமலை புலிகள் காப்பகம் அப்படின்றதான் அதுக்கான விடை.
0: நல்லம்பள்ளி சொல்றீங்களா?
3: இல்ல இல்ல, நல்லமலை.
0: அதாவது
3: ஆமா, நல்லமலை அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா, கருப்பு அப்படின்னு மீன் பண்ணி குறிக்குது. அங்க வந்து கருப்பு பாறைகள் நிறைய இருக்குமா, அந்த காப்பகத்துக்குள்ள இருக்கிற மலை தொடர்ல கருப்பு பாறைகள் நிறைய இருக்குமா. அவங்க வந்து தெலுங்கு தெலுங்கு மொழியில் கருப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலைத்தொடரோட

0: கோயிலோட பேர் தான் அந்த காப்பகத்திற்கு அமைஞ்சிருக்கு.
1: அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆந்திரா தெலுங்கானா இரண்டு மாநிலங்களுக்கு நடுவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா.
0: கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களில் கவர் பண்ணுது. அந்த மாநிலத்தில் ஒரு, அதாவது தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு 3 மாவட்டங்கள், ஆந்திராவில் இருக்கிற ஒரு 3 மாவட்டங்கள், மொத்தம் 6 மாவட்டங்களில் கவர் பண்ணுது இந்த நல்லமல்லி புலிகள் காப்பகம்.
1: குறிப்பாக இது வந்து வெப்பமண்டல காடுகளுக்கு வந்து பெயர் பெற்றது இல்லையா.
0: ஆமாம்,
1: 700 மேற்பட்ட விலங்கினங்கள் வாழுது. ஆண்ட்ரோகிராஃபிஸ் அப்படின்ற உள்ளூர் தாவரத்துக்கு இந்த காப்பகம் தான் தாயகமாக இருந்துட்டு இருக்கு இல்லையா.
0: ஆமாம்,
1: நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சமீபத்தில் இந்த காப்பகத்திலிருந்து 25 பழமையான கல்வெட்டுகள் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வகத்தால் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: அதுவும் அந்த கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா 1400 வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டுகள்.
1: அதான் 16 நூற்றாண்டு வரையிலான காலத்தை சேர்ந்தவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம்,
1: கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள இந்த அலட்டம் அருகே சுமார் 1500 ஆண்டம் சேர்ந்த அந்த பழங்கால பெருங்கால, அதாவது இந்த கற்காலம் சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகள் தான் இல்லையா.
0: அது மட்டும் இல்லாம
1: பாறை
0: ஓவியங்களும் அங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
1: ஸோ நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு போக நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இருக்காங்க, அவர்கிட்ட இன்னொரு குறிப்பை கொடுத்து அதுக்கு சரியா கண்டுபிடிச்சார்னா அவருக்கு பாடல் வழங்கலாம். நிகழ்ச்சி நினைக்கூடிய தலைப்பாளர் அன்பு, வணக்கங்கள்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க ஐயா?
2: தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு.
1: முல்லைக்காடு பாபு, பாபு குறிப்பு கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: சரிங்க, அதுக்கு பதில் நாங்களே சொல்லிட்டோம். இல்லைங்க, அது இல்ல, நல்லமலை புலிகள் காப்பகம் என்பது வந்து சரியான பதில். நாங்க வந்து அதுக்கு விடை சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு புதிய குறிப்புகளோட கேள்வி சொல்றோம். இதுக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்க வந்து பாடல் வாங்கிக்கலாம், சரிங்களா? இது வந்து ஒரு புகழ்மிக்க நகரம்.
2: புகழ்மிக்க நகரம்,
1: மலைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரம் வந்து இந்தியாவில் இல்ல,
0: வெளிநாட்டில் இருக்கு.
1: ஆமா, வெளிநாட்டை சேர்ந்தது.
2: மலைகளுக்கு
1: நடுவே. ஆமா, மலைகளுக்கு
2: நடுவே
1: இல்லைங்க, சீனா இல்ல.
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி, நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி.
0: ஒரு 3 குறிப்புகள் கொடுத்தீங்க, மலைகளுக்கு நடுவே ஒரு நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்ற இயற்கை காட்சி எல்லாம் கற்பனையில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா,
0: அப்படிப்பட்ட நகரங்களா?
1: ஆமா, அது பண்டைய கால நகரம்.
0: பண்டைய கால நகரம்.
1: ஆமா, இந்த நாகரிகங்கள்லாம் வளர்ந்ததுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சி
0: நிறைய தகவல்கள் ரொம்ப ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது.
1: நிச்சயமா பார்க்கலாம். அன்பு வணக்கங்கள்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
1: தேன்மொழி, தேன்மொழி குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டங்கய்யா. நல்ல மலை வரண விலங்கு சரணாலயம்.
1: அது நாங்கள் சொல்லிட்டுமே.
0: அவங்க வந்து
1: நீங்க வந்து
0: ஒரு இல்ல கேட்பாங்க போல.
1: ஆமா, ஒரு 7 நிமிஷம் நீங்க தாமதமா வந்திருக்கீங்க, பரவாயில்ல. தேன்மொழி இப்போ வந்து அப்படியா? சரி சரி சரி. இப்போ வந்து நாங்க ஒரு நகரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் தேன்மொழி. இது வந்து ஒரு புகழ்மிக்க நகரம், மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கு. இது வந்து இந்தியாவில் இல்ல, வெளிநாட்டுலதான் இருக்கு.
3: நன்றிங்கய்யா.
1: முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஊர் பேர் ஏதாவது சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். இது ஒரு பழங்கால நகரமும் கூட. மொகஞ்சதாரோ எங்க இருக்கு? நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம நாட்டுல. நான் சொல்றது வந்து வெளிநாட்டை சேர்ந்தது. பரவாயில்ல, நல்ல முயற்சி தென்மொழி. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நேர்களை இது இந்த குறிப்புகளை கேட்டுட்டு நீங்களும் பதில் சொல்ல விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 மற்றும் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கங்கள்.
4: ஹலோ,
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கவிதா, குறிப்பு கேட்டீங்களா? கவிதா விடை சொல்லுங்க. எனக்கு நீங்க பேசுறது ஒன்னும் கேக்கலையே கவிதா. கொஞ்சம்
0: எனக்குமே கேக்கல,
1: கொஞ்சம் தெளிவா பேசுங்க பாக்கலாம். உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து உலக அளவுல மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஆமா, பரவாயில்ல, நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கங்கள். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க நிஷா, விடை தெரியுமா உங்களுக்கு? நகரம் கேக்குறோம், நீங்க நாடை பத்தி சொல்றீங்க.
0: ஆமா,
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி அணி தலைப்பாளர் அன்பு, வணக்கங்கள்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
5: ஹலோ, நாங்க எலம்பிலிருந்து வித்யா பேசுறேங்க.
0: சரிங்கம்மா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
5: குறிப்பு கொடுங்க.

0: சரிங்களா? உங்களுக்கான குறிப்பு, இந்த நகரில் வந்து கட்டிடக்கலைகளுக்கு பேர் பெற்ற ஒரு நகரமாக இருக்குது. அவ்வளோ கட்டிடக்கலைகள் நிறைஞ்ச வரலாற்று.
1: விஜயமா, உங்கள் வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன். நார்வேயில், நார்வேவும் நாடுதான். நாம கேட்டது ஒரு நகரம் நிகழ்ச்சி. இந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி வேகமாக போயிட்டாரு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஐயா, உங்க பேர் இன்னொரு டைம் சொல்லுங்க.
2: வெள்ளார் ரங்கசாமி.
1: ரங்கசாமி ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு?
2: பெருநாட்டில் இருக்குதுங்களா?
1: இல்லைங்க ஐயா, பெருநாட்டில் இல்லை. குறிப்புக்கு சரியான விடை அது கிடையாதுங்க ஐயா. பரவாயில்ல, நிகழ்ச்சி அணிந்த மிக்க நன்றி. அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் கோலவாடி என்ற கிராமத்தில் இருந்து முதல் முறையாக காமாட்சி சுந்தரம்.
0: சூப்பர், ஒரு புதிய நேயர்.
1: ஆமா,
0: சரிங்க ஐயா. குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா?
3: குறிப்பு கேட்டேன்.
0: உங்களுக்கான குறிப்பு தரட்டுங்களா இல்ல நீங்க விடைய சொல்றீங்களா? எப்படியோ நீங்க விடையோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
3: ரோம் நகரம்.
0: ரோம் நகரம் இல்லைங்க ஐயா, தவறான பதில். முதல் முறை வந்து இனிப்புல இணைஞ்சி முயற்சி பண்ணிருக்கீங்க. உங்க முயற்சிக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி, நன்றி. அன்பு வணக்கங்கள்
4: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்செட்டிப்படி பீமராஜன்.
1: பீமராஜன் ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டு தான் கருங்க ஐயா.
1: பதில் சொல்லுங்க.
4: ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
1: உங்களுக்கான குறிப்புங்களா?
0: ஐயா, இந்த நகர்ல வந்து மூன்று நீரூற்றுகள் இருக்கு.
4: மாமியான் நகரம்
1: இல்லைங்க ஐயா.
4: ஆப்கானிஸ்தான்
1: இல்ல இல்ல.
4: மச்சி பிச்சி நகரம்
1: இல்ல இல்ல. ஒருதான், ஒண்ணுதான் வாய்ப்பு உங்களுக்கு. நீங்க சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்குதுன்னு, அது தவறு.
5: வெளிநாட்டில்
0: இருக்கிற ஒரு நகரத்தை பத்தி கேட்டு.
1: ஆமா, நீங்க அதான் சொல்லும் நிகழ்ச்சி இணையம் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள். போக்குவரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் தான் அந்த நகரம் வந்து உலக அளவில் வந்து பிரபலம் அடைய செய்யுது, பிரபலம் அடைய காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இல்லமா,
0: டோக்கியோ
1: தவறானதில் நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
7: கோல்டு பர்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்டு பர்சேஸா?
7: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
8: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான்
9: மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
10: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். PKG 2 + 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
12: தொடர்புக்கு 7558137222.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 952-493-6156.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500-84-8820.
9: 4:46 நின்றிருக்கிறோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு புகழ்மிக்க ஒரு பழங்கால நகரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய மற்ற தலைப்பாளர் அவர் இருப்போம். அன்பு வணக்கங்கள். இணைப்பு நேயர்,
10: ஹலோ
9: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
10: தருமபுரியில இருந்து மகேந்திரன்.
9: மகேந்திரன் பேசுறீங்க. மகேந்திரன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
10: கேட்டேன் சார்.
9: விடை தெரியுங்களா
10: சார்?
9: சொல்லுங்க.
10: ப்ரோங் நகரம் சார்.
9: ப்ரோங்ஸ் நகரமா?
10: ப்ரோங்
9: இல்லைங்கய்யா.
11: தவறான பதில். முயற்சிக்கிறேன்றீங்கய்யா.
9: நன்றி. நிகழ்ச்சியுடைய மற்ற தலைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
12: வணக்கம்.
9: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
12: நான் காரியமான பூக்கடையில குமார்.
9: குமார், ஐயா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
12: மஜ்ஜு பிஜ்ஜு.
9: நீங்க
12: மஜ்ஜு பிஜ்ஜு
9: இல்லங்கயா?
11: மஜ்ஜு பிஜ்ஜு.
9: நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. நன்றி. நிகழ்ச்சி மட தலைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
12: ஐயா வணக்கம். ஐயா
9: வணக்கம். சொல்லுங்க, விடை தெரியுங்களா?
12: பாலக்கோடுல இருந்து அன்பு பேசுறேன்.
9: அன்பு,
12: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க. இது ஒரு விவசாய நகரங்களா?
9: இல்லங்கய்யா, இது வந்து ஒரு விவசாய நகரம் கிடையாது.
11: இது ஒரு சுற்றுலா தலம், கட்டிட கலைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு நகரம்.
12: ஆஸ்திரேலியால இருக்கிற பெர்த்துக்கு பெர்த்துங்க?
9: இல்ல இல்லங்க.
11: தவறான பதில். முயற்சிக்கு நன்றி.
9: நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
13: இனிய மாலை வணக்கம்.
9: மாலை வணக்கம். சொல்பவர்
11: ரொம்ப உற்சாகமா
13: இருக்கு. ஜெயராமன்.
9: ஜெயராமன், குறிப்பு கேட்டீங்களா? ஜெயராமன்.
13: ஆமாங்க ஐயா, கேட்டேங்க ஐயா.
9: பதில் சொல்லுங்க.
13: எவியான் நகரம்.
9: எவியான் நகரம், எதை வச்சு சொல்றீங்க எவியான் நகரம்னு?
13: என்ன
9: திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்
13: ஜெயராமன்?
9: அந்த படத்துல என்ன பாடல் வழங்கலாம்?
13: குண்டூர் கோங்கர் பாட்டு கொடுங்க.
9: வித்தியாசமா இருக்குங்க பாட்டுலாம். குண்டூர் கோங்கர். சரி, ஓகே. நன்றி ஜெயராமன், நிகழ்ச்சி எழுந்தமைக்க நன்றி.
11: ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். சர்ச் பண்ணி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் சமீபத்திய நிகழ்ச்சிகளை பார்த்தீங்க, அதாவது நியூஸை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நாங்கள் எடுக்கிற அந்த விடைத்திடும் வினாக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக விடையை கண்டுபிடிச்சிடலாம். அந்த வகையில் அவரும் கண்டுபிடிச்சிருக்காரு. மேலும் அதை பற்றின குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். இது ஒரு புகழ்மிக்க நகரம், மலைகளுக்கிடையே அமைந்துள்ள ஒரு அழகான நகரம் அப்படின்னு சொல்லலாம். கட்டிடக்கலைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு நகரமாக விளங்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் உலகளவில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாகவும் திகழுது. 2 நூற்றாண்டுகளாக, அதாவது 2 நூற்றாண்டுகளாக பல்வேறு புகழ்பெற்ற மன்னர்கள் வருகை தந்த நகரம் அப்படின்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, ஹேலாம் ஹெட்வர்ட், 5வது ஜார்ஜ் மன்னர், எகிப்தின் பாரூக் அப்படின்ற மன்னர்கள்லாம் அங்கே வந்து தங்கிட்டு போயிருக்காங்க. சர்வதேச மாநாடுகளுக்காக இந்த நகரம் வந்து பிரபலமாக அறியப்படுது. ஒவ்வொரு மாநாடும் அங்கே தான் நடக்கும் அப்படின்றதுனால இந்த நகரில் வந்து 3 முக்கிய நீரூற்றுகள் இருக்குது. அந்த இயற்கை ஊற்று நீருக்காக உலகம் முழுவதும் ஃபேமஸாக கருதக்கூடிய ஒரு நீரூற்று அங்கே தான் இருக்குது.

0: போக்குவரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக அந்த நகரம் மேலும் புகழ்பெற்ற நகரமாக மாற்றிருக்காங்க. மலைகள், ஏரிகள், மாளிகையால் சூழப்பட்ட நகரம் அமையப்பெற்ற ஒரு அழகான நகரம். இந்த நகரோட ஏரிக்கரையில் ஒரு நாடக அரங்கமும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நகருக்கும் நம்ம நாட்டிற்கும் சமீபத்திய தொடர்புண்டு. அதை தான் வந்து நம்ம நேயர் அழகாக பதிவு பண்ணிட்டு
1: குறிப்பாக இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, G7 உச்சி மாநாடு June 15-17 இரண்டு நாட்கள் அங்கே தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சி மாநாடு தலைவர்கள்லாம் இரண்டு முறை கலந்துக்கிட்டு நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு நகரமாகவும் இந்த நகரம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தில் ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்தில் மகளிருக்கான தொழில்முறை கோல்ஃப் போட்டி வந்து நடக்கும்.
0: மகளிருக்கு
1: தொழில்முறை கோல்ஃப் போட்டி, இந்த பிசினஸ் கோல்ஃப் விளையாடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பிசினஸான ஒரு கேம் அது. ஜெனிவா ஏரி அப்புறமா பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைகளுக்கு நடுவே தான் இந்த நகரம் வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து இயற்கையாகவே அமைஞ்சதுனால வந்து இது வந்து ஒரு பிரீமியமான ஒரு டவுன் அப்படின்னு சொல்லலாம்.
0: ரொம்ப எலைட்டா ஃபீல் பண்ணலாம்.
1: ஆமா, ஒரு காஸ்ட்லியான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஏவியன் நகரம், இது வந்து பாரிஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சரியா விடை சொன்ன ஜெயராமனுக்காக பரிசு பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒலிக்கும் சசிகலா.
0: சரி, ஓகே. மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
4: நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய விடைத்தெடு வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லமலை, நல்லமலை புலிகள் காப்பகம் இல்லையா, அதை பற்றின நிறைய குறிப்புகளும் அதோடைய தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனை தாண்டி வந்து ஒரு பழங்கால புகழ்மிக்க நகரம் ஏவியான் நகரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிறைய நேர்கள் வந்தாங்க. குறிப்பாக சந்திரசேகர், துரை சாமி, என்எம் துரை, சண்முக சுந்தரம், சண்முகம், காசி விஸ்வநாதன், சுரேஷ் பாபு, ஏஎன்எம் ராம், தர்மலிங்கம், விஸ்வநாதன், கோபால் லக்ஷ்மணன், ராமமூர்த்தி, கோகுல், மகேந்திரன், குமார், அன்பு, ஜெயராமன், சம்பத், சிவகாமி, குமார், தேன்மொழி, கவிதா, ஜானகி, விஜயா, ரங்கசாமி, காமாட்சி சுந்தரம், ரங்கன், பீமராஜன், நாகராஜன், காமாட்சி, லாஸ்ட்டாக வந்து நம்ம கூட பேசின மேச்சேரி ஜெயராமன் இல்லையா, பரிசு பாடல் வந்து பெற்றிருக்காங்க.
5: புதிய நேயர் ஒருத்தர் வந்திருந்தாரு, காமாட்சி சுந்தரம் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. பரவாயில்ல, ரொம்ப ரீச் ஆயிருக்கு அப்படின்னு.
4: ஆமா, இவங்கெல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து வந்து அவங்களுடைய பதில் வந்து பதிவு பண்ணாங்க. நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு இணைப்பு கிடைக்காம இருக்கலாம். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் வந்து இணைப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொடர் முயற்சி தான் நமக்கு ஒரு வெற்றியை உருவாக்கி தரும். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அறிவு தேடலுக்கான ஒரு நிகழ்ச்சியும் இருந்துகிட்ருக்கு. ஸோ குறிப்பை கேட்டவுடனே வந்து செல்ஃபோன் எடுத்து தட்டி பார்க்காம உங்கள் படித்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடைகளை சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி இருக்குது. அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சாராம்சம் அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது உங்கள் வானொலி பெட்டியுடைய சத்தத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கும், நாங்கள் பேசுறது உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக வந்து கேட்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும், பங்கேற்க முயற்சி செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேர்களே, பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி நிறைவடை நிறைவுக்கு வந்துருச்சு. இவ்வளவு நேரம், கடந்த ஒரு மணி நேரமாக உங்களோடு இணைப்பில் இருந்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்,
5: நான் சசிகலா கிருஷ்ணன்.
4: நேர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 5:01.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
7: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்டு பர்ச்சேஸா?
7: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
8: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
7: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: மாலை நேரம், மனதை மெதுவாக வருடி செல்லும் தென்றல், நினைவுகளை நெஞ்சில் மலரச் செய்யும் இனிய தருணம். தேநீர் கோப்பையுடன் அமைதியாக அமர்ந்திருப்பவர்களுக்கும், வேலை முடிந்து வீடு திரும்புபவர்களுக்கும் காதல் நினைவுகள்

மூழ்கி இருப்பவர்களுக்கும் இந்த இசை பயணம். மலைத்தென்றல், மலைத்தென்றல்ல முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாலி வரிகளில் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பிரம்மா திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
8: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: 5:12 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒலிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில மனோ, கே சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்தில் இருந்து.

0: ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தருமபுரி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
11: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA, MTech, டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.

டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:21 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் ஜாலி ஆப்ரஹாம் பவதாரணி பாடியிருக்கக்கூடிய பாடல் கட்ட பஞ்சாயத்து திரைப்படத்தில் இருந்து.

மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: ஐந்து மணி 27 நிமிடம் நம்ம கேட்டுட்ருக்கோம் மாலை தன்றல். மாலை தன்றலில் அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில் காளிதாசன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் இருந்து.

0: விவசாயிகளின் ஊற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

1:31 நம்ம கேட்டுட்ருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில் காளிதாசன், வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஜல்லிக்கட்டு காலை திரைப்படத்தில் இருந்து.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: நிலையத்தில் நேரம் 5:36. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களின் இசையில், காளிதாசன் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா அவர்களின் குரல் வண்ணத்தில், இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
5: கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
12: நிலையத்தில் நேரம் 5:45. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தேவா இசையில் காளிதாசன் வரிகளில் கே.எஸ். சித்ரா

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech, டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: நிலையத்தில் நேரம் 5:52. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காற்றலையில் கீதமாக ஒலிக்கும் அடுத்த பாடல் தலைவாசல் என்ற திரைப்படத்திலிருந்து, வைரமுத்து வரிகளில், பாலபாரதி இசையில், S. ஜானகி குரலில். இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக. அன்புடன் சுகம் ஸ்டோர்.
3: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
4: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
3: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
4: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
3: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
4: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
3: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
5: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
4: அப்படி சொல்லு மாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
3: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
4: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
3: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
4: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
6: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
7: மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திக்கும் வரை தென்றல் போல் மென்மையாக இருங்கள், இசை போல் மகிழ்ச்சியாக இருங்கள். நேர்களையத்துடன் நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா, த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தர்மபுரி.
0: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள கோவில். 496 படிகள் ஏறி சென்றால் ராஜகோபுரம், தீபஸ்தம்பம், கொடிமரம், முன்மண்டபம், சுற்றுப்பிரகாரம், மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவிலாகும்.

0: இம்மலையில் ஏறி ராஜகோபுர மண்டபம் தீபஸ்தம்பத்திற்கு செல்வதற்கு முன்பு அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருளியுள்ள விநாயகர், ஞானாம்பிகை உடனமர்ந்த கைலாசநாதர், தீபஸ்தம்பம், கன்னிமூல கணபதியும், தண்டபாணி சன்னதியும், கொடிமரம், பழிபீடம், சுமுகர், சுதேகர் என்ற துவாரபாலகர்கள் மலையை சுற்றிலும் அட்டதுர்க்கை இருப்பதாக கூறப்படுகிறது. மலையேறும் 18 படிக்கு சத்தியப்படி என்ற பெயர் உள்ளது. முற்காலத்தில் வழக்குகள் இப்படியில் நடந்து தீர்வு காணப்பட்டுள்ளது. புராணப்படி எனவும் அழைக்கப்படுகிறது. மலைப்படிகளில் ஏறுவதே ஒரு தவமாக கருதப்படுகிறது. சன்னதியில் காரண ஆகம விதிப்படி நவகிரகங்கள் அமைந்துள்ளன. இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார். மீதமுள்ள 8 கிரகங்களும் சூரியனை பார்த்து அமைந்துள்ளன. கோள்கள் வரிசைப்படியாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி, குரு, சுக்கிரன் என்ற அடிப்படையில் உள்ளன. இங்கு நவகிரகங்களை வழிபடுவது ஒவ்வொரு நவகிரக கோயில்களுக்கும் தனித்தனியே சென்று வழிபடுவதன் பலன் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும். சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். மனிதர்களுக்கு ஏற்படும் மின்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் உள்ளது. முன்னமே ஆண்டன் உத்தரவு மூலம் சுவாமி உணர்த்துகிறார். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருகிறது. பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் பூ கேட்கின்றனர். அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது. கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் சால்பாரி வைத்து பூஜை செய்யப்பட்ட பொழுது சால்பாரிகள் பயன்பாடு குறைந்து மின் மோட்டார்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளது. மஞ்சள், தங்கம், நெல் என பொருட்கள் வைத்து பூஜை செய்த போது அவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்தது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் மீது ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்து வருகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: தான் நிகழ்ச்சியோடு. பாட்டுனா யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொள்ள இஷ்டம். அந்த பாட்டோட பீட்டை கேட்கும் போதோ ரொம்ப ஸ்வீட்டுன்ற மாதிரி இருக்கும். நம்ம பாட்டு தான் நிகழ்ச்சியோட பாடல்களை கேட்டாலோ
1: சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே.
0: அந்த மாதிரி பாடல்களை கேட்க நீங்க தயாரா? நான் உங்க கூட உங்களோட அறிவிப்பாளர் ஆர்ஜே சசிகலா கிருஷ்ணன் இணைஞ்சிருக்கேன். பாட்டு தான் நிகழ்ச்சியோட முதல் பாடலா ஒலிக்க வருது வத்திக்குச்சி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக. அன்புடன் சுகம் ஸ்டோர்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
7: வாழ்க்கை பயணத்தைப் போலவே சாலை பயணத்திலும் கவனம் தேவை மக்களே. இது எதிர்பாராத விபத்துகளை தவிர்த்திட உதவிடும். என்றும் நேயர்களின் நலனில் அக்கறையோடு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:17 இணைந்திருக்கிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது திருமணம் என்னும் நிக்கா என்ற திரைப்படத்திலிருந்து கிப்ரான் இசையில் கார்த்திக் நேதா வரிகளில் ஒரு இனிமையான பாடல். கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd-னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
9: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
10: பலவிதமான பழங்களின் கனிசாறு போன்ற இசை நிரம்பி வழிய கூடி குஞ்சி சுவைக்குது நேயர் கூட்டம். இத்தகைய அழகான காட்சி அரங்கேறுவது நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்

0: நேயர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து ரெடியூர் பகுதியைச் சேர்ந்த எம் சௌதாமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன்.

தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம்

0: என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும் மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நபீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GSTP-யில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு

0: விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000-க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும், எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷஷாங்குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷஷாங்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: பண்பலை பாடும் நேரம் மாலை 6:40. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி மேனேஜர், ஃபைனான்ஸ், கம்பெனி செக்ரட்டரி, டெக்னிக்கல் ஆபிசர், அசிஸ்டன்ட் மேனேஜர் உட்பட மொத்தம் 55 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த

கட்டிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பிஇ, பிடெக், எம்பிஏ மற்றும் சிஏ முடித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு ஏற்றவாறு 18 வயது முதல் 50 வரை இருக்கலாம். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.bharatpetroleum.in என்ற இணையதள முகவரி வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1180 ரூபாயும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சிகள் அடுத்த அறிவிப்பாக சென்னையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசோசியேட், ப்ராஜெக்ட் அட்மின் அசிஸ்டன்ட், என்ஜினியரிங் அசோசியேட் உட்பட 19 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பு, பிஇ மற்றும் பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தவாறு 18 வயது முதல் 50 வரை இருக்கலாம். மேலும் தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 25/6/2026 அன்று கடைசி நாள் ஆகும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மற்றும் விவரங்களுக்கு www.niot.res.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி பார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் என மொத்தம் 24 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக DMLD, D-Farm, B-Farm, ரேடியோகிராஃபி படித்திருக்க வேண்டும். பிரிவுகளுக்கு தகுந்தவாறு 18 வயது முதல் 28 வயதிற்குள் இருக்கலாம். மேலும் தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 100 ரூபாயும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 7/7/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கவும் மேலும் இந்த காலி பணியிடங்கள் குறித்த விவரங்களுக்கு www.cisfrect.cisf.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சிகள் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசின் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் மையத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர் என மொத்தம் 67 காலி பணியிடங்கள் உள்ளன. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக ITI, டிப்ளமோ மற்றும் BE முடித்திருக்க வேண்டும். பிரிவுகளுக்கு தகுந்தவாறு வயது 30 முதல் 45 வரை இருக்கலாம். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 20/6/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இது குறித்த தகவல்கள் மற்றும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க www.careers.cdac.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக சென்னை துறைமுக கழகத்தில் காலியாக உள்ள எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பிஇ மற்றும் பிடெக் படித்திருக்க வேண்டும். வயது 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் முறையாக www.chennaiport.gov.in என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சான்றிதழ் நகல்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க மற்றும் நேரில் அணுக வேண்டிய முகவரி த செக்ரட்டரி, சென்னை போர்ட் அத்தாரிட்டி, ராஜாஜி சாலை, சென்னை 601. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 30/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சிகள் அடுத்த அறிவிப்பாக ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள சமூக பணியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஏதேனும் ஒரு இளநிலை பட்டம் படித்திருக்க வேண்டும். வயது 42 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பத்தினை நேரில் அல்லது தபால் மூலம் அனுப்பலாம். மேலும் இந்த பணியிடங்கள் குறித்த விவரங்களுக்கு www.ranipet.nic.in என்ற இணையதள முகவரினை அணுகலாம். மேலும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் அலகு, 4வது தளம், எஃப் பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை என்ற முகவரிக்கு அனுப்பலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 19/6/2026 அன்று கடைசி நாளாகும். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
தருமபுரி பண்பலை.

0: 102.5, கடுப்பு மலை 103.7. நேரம் மாலை 6:46. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
1: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையின் அளவு திருவண்ணாமலை செய்யார் 44.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையம் 40 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தருமபுரியில் 24 டிகிரி செல்சியஸ், மலை பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.8 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து கேரள கடலோர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 17/6/2026 அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடியது முதல் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 18/6/2026 அன்று தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை ஓரிரு இடங்களிலும், இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பெய்யக்கூடும். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 19/6/2026 அன்று தெற்கு கடலோர தமிழகத்தில் மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் 16/6/2026 முதல் 20/6/2026 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17/6/2026 அன்று வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18/6/2026 அன்று தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அரபிக்கடல் பகுதிகளில் 16/6/2026 முதல் 20/6/2026 வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. உள்ளூர் உலாவில் முதலாவதாக தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகின்றது. இதற்கு பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் ₹2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க

0: வேண்டும். பள்ளி விடுதிகளுக்கு வருகின்ற 18 தேதிக்குள்ளும் கல்லூரி விடுதிகளுக்கு ஜூலை மாதம் 15 தேதிக்குள்ளும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓர் ஆண்டு 2 பருவங்கள் ஆகும். 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பட்டய படிப்பு படிப்பதன் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை மற்றும் தாவர மருத்துவ மையம் வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். இவ்வாறு கிருஷ்ணகிரி மாவட்ட பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை வழங்க உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், அலீம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாசல்களில் பணிபுரிபவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை வருகின்ற 30 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தருமபுரி கிளை அலுவலகம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் வருகின்ற 30 தேதி வரை தருமபுரி கிளை அலுவலகம் அமைந்துள்ள சாலை விநாயகர் கோவில் ரோட் BTO அலுவலகம் எதிரில் விருப்பாட்சிபுரம் தருமபுரியில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த சிறப்பு தொழில் கடன் முகாமில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் செயல்படுத்தி வரும் பல்வேறு கடன் வசதி திட்டங்கள், தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் மானியங்கள், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் கலைஞர் பசுமையாற்றல் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் தரப்படுகின்றன. தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசின் 25% முதலீட்டு மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு விரிவாக்கம் செய்ய நவீன இயந்திரங்கள் நிறுவும் பட்சத்தில் கூடுதலாக 5% வட்டி மானியமும் வழங்கப்படும். இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு 94 44 39 68 89 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இதில் ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.thoughtco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியானது நடைபெற உள்ளது. 12 வகுப்பு தேர்ச்சி 18 முதல் 35 வயது உடையவர்கள், ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருப்பவர்கள் தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். பயிற்சியின் கால அளவு 4 கோயம்புத்தூர் நடைபெறும். பயிற்சி காலத்தில் தங்கி படிப்பதற்கான விடுதி மற்றும் உணவு செலவினங்கள் முழுமையும் தாட்கோவால் ஏற்கப்படும். பயிற்சி முடித்த தகுதியான நபர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் ஆரம்ப கால ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு பெற்றுத்தரப்படும். எனவே தகுதியும் ஆர்வமும் உள்ள இளைஞர்கள் இந்த இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை கேட்டது உள்ளூர் உலா. இதுவரை உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி. நன்றி நேயர்களே.
1: மாலை மயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மனமுருகும் பாடல்களை கேட்டு ரசிக்கிறீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர்.

0: ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை.
1: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
0: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இப்ப சமீபத்தில் நான் வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன். அப்போ ஏற்கனவே நான் தருமபுரி 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனபோது அங்கே இருக்கக்கூடிய அந்த பல்வேறு சங்ககால தடயங்களை வந்து நண்பர் தொல்லியல் துறையைச் சேர்ந்த வேதாசலம் அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. கஸ்டம்ஸில் இன்றைக்கு துறையினுடைய உயரதியாக இருக்கிற தேவேந்திர போதி அவர்கள் அங்கே இருந்தபோது நாங்கள் 3 பேரும் போய் நிறைய பகுதிகள் பார்த்துருக்குறோம். அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள், அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதே போல் இப்போ வாய்ப்பு கிடைச்ச உடனே இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம். நான் போனேன். முதல்ல எங்கே போனேன் அப்படின்னா, இந்த தருமபுரியினுடைய முக்கியமான ஒரு கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது டி அக்ரஹாரம் முனியப்ப சுவாமி. அக்ரஹாரத்துக்கு முனியப்பனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் தருமபுரியிலிருந்து ஒகேனக்கல் போகிற சாலையில் பெண்ணாகரம் அருகில் பிளியனூர் அக்ரஹாரம் என்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் ஒரு முனியப்பர் இருக்கார். அதாவது 25 உயரமும் 12 அகலமும் கொண்ட உருவத்தோடு பிரம்மாண்டமாக காட்சி தர்றார். இந்த தெய்வம் இங்கே வந்து இருக்க காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய புராண கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, புராணம்னா என்ன, இது 2000 பழசெல்லாம் இல்லை. சிறு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்களை பற்றிய கதைகள் சமீப காலங்களில் தான் ஏற்பட்டிருக்கணும். ஒரு 300-200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் கும்பரசன் கோட்டைங்கிற பகுதிக்கு மரவெட்ட போயிருக்காங்க. அதில் போன ஒருத்தருக்கு திடீர்னு உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் உயிருக்கு போராடுற நிலை வந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வெகு தூரம் வந்துட்டாங்க அவங்க. அந்த நேரத்தில் குதிரை சத்தம் ஒன்று கேட்டு அந்த குதிரையில் வந்த ஒருத்தர் இந்த நிலையை அறிஞ்சு அந்த அவரோட அந்த முடியாதவரை தூக்கி குதிரையில் போட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு கொண்டு வர்றார். ஊர் எல்லைக்கு வர அவருடைய உடல்நலம் சரியாக அவரை இறக்கி விட்டுட்டு அவர் குதிரையில் திரும்பி போயிடுறார். இப்போ எல்லாரும் வந்து சேர்றாங்க. அவர் பிழைச்சி எழுந்தவர், தன்னை காப்பாற்றுனது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முனியப்பராக தான் இருக்கணும்னு அவர் சொல்ல மற்றவர்களும் அதை பாராட்டி அவருக்கு வேண்டிய அந்த பூசைகளை செய்து நாம் கோயில் எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. இதுதான் இந்த பிளியனூர் கோயில் முனியப்பருடைய வரலாறு. இங்கே ஆடி அமாவாசை, மார்கழி அமாவாசை நாட்களில் பெரும் கூட்டம் மக்கள் வந்து கும்பிடுறாங்க. பலியிடுதலும் உண்டு. பிரம்மாண்டமான உருவத்துக்கு பக்கத்தில் காவலர்கள் சிலையும், குதிரையினுடைய சிலையும், வேட்டைக்கு போகிற அந்த பைரவர் நாயினுடைய சிலையும் எல்லாமே இருக்குது. இந்த முனியப்பர் கோயிலுக்கு நான் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிகிட்ட கேட்டேன். அவர்களெல்லாம் பெரும்பாலும் அந்தணர்களாக இருக்க மாட்டாங்க, குருக்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது பலியிடுற கோயில்களாக இருக்கிறதுனால நாட்டார் தெய்வங்களுக்கு வந்து நம்மவர்கள் தான் பூசாரிகளாக இருப்பாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், இங்கே வந்து இப்போ ஆடு பலி வேண்டுதல்கள் இருக்குது அதெல்லாம் சொல்கிறீங்க, சரி ஒரு வேளை எங்களுக்கு உயிர் பலி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய இந்த உருவத்துக்கு என்ன செய்வாங்க, அந்த வேண்டுதல் எப்படி நிறைவேற்றுவாங்கன்னு கேட்டேன். அவர் உடனே பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னார். திரும்பி பார்த்தா ஒரு 100 சூலாயுதங்கள், அதாவது 15 உயரம், 20 உயரத்துக்கு இவர் கையில் வச்சிருந்த அப்படி இருக்குமா, அந்த உயரத்துக்கு எப்படி அம்பிகை கையில் வச்சிருப்பாளோ 3 இதுகளையுடைய கூர்மையுடைய சூலாயுதம். அந்த சூலாயுதத்தை வேண்டுதலாக வந்து அங்கே வாங்கி வைக்கிறாங்க. அதாவது உயிர்ப்பலிக்கு பதிலாக எங்களுடைய உடல் நலம் சரியாகணும், எங்களுடைய கடன்கள் தீரணும், எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் மாறணும், அதே போல் குழந்தை வர வேண்டும் என்று என்னென்ன செய்திகளை எல்லாம் அவர்கள் வேண்டுகிறார்களோ வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும், நிறைவேறிய பிறகும் வந்து அவர்கள் அந்த சூலாயுதங்களை அங்கே வைத்துவிட்டு போகிறார்கள். அவை 100 அங்கே இருக்கின்றன. அதனால் இங்கு பலியிடுகிற செய்தியும் உண்டு, அன்னதானமும் நடக்கிறது. அதே போல் நம்மூரப்புறத்து மட்டும் என்னென்னா கெடாவிட்டுனா அங்கேயே முடிச்சிடணும், வீட்டுக்கு கொண்டுறக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போவே அது வந்து தீர்க்கப்படுறோம், அப்போவே எல்லாருக்கும் கொடுக்க

0: இந்த கோயிலை நான் பார்த்துட்டு அப்படியே இன்னொரு கோயில் இருக்குன்னாங்களே அப்படின்னு சொல்லி கோட்டமுனீஸ்வரன் கோயிலுக்கும் போனேன். அந்த கோட்டமுனீஸ்வரன் கோயில் வந்து நாம் இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு போனபோது அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அதில் காடுகளை காணோம், காங்கிரீட் ஜங்களாக இருக்குது. அதில் போய் அந்த கோட்டமுனீஸ்வரத்தையும் நான் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமியும் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் அரிய செய்திகளும் நமக்கு வந்து ஒரு புதையல் போல் அங்கே காணப்படுது. இதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் முனீஸ்வரனை போய் பார்த்தோம். நான் பார்த்துட்டு வந்த செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நம்பிக்கை உள்ளவர்கள், இந்த தெய்வத்தை நம்புகிறவர்கள் சென்று பார்த்து வரலாம், வணங்கி வரலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கும் நேர்களே. பொதுவாக இந்த சாயங்கால நேரம் இந்த 7 to 8 அப்படின்றது வந்து ஒரு குறிச்சலான ஒரு டைம். ஸோ குழந்தைங்க இந்த டியூஷனுக்குலாம் போயிட்டு வர்றது, வேலைக்கு போகிறவங்களாம் வீட்டுக்கு திரும்புறது, பெரும்பான்மையாக வேலைக்கு போயிட்டு வந்தோடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஒரு கப் காஃபி டீ சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும். வழக்கம் போல் எனக்கு கிடைக்காது, அதனால் உங்களுக்கும் கிடச்சிருக்காது, சில பேருக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தோடய நம்ம வந்து ரேடியோலாம் கேட்டுட்டு ஜாலியாக பாட்டு கேட்டு நம்ம வந்து வைபாக இருக்கலாம். ஸோ இன்றைய திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அவள் ஒருவள திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் குரலில் பழனி பாரதி வரிகளில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

மனமயக்கும் பாடல்களை கேட்டணிந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களே. இன்று 7:25 வயல்வெளி இயற்கை விவசாயம் ரெட்டியூர் எம் சௌதமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளமர உள்ளது. மேலும் நேர்களின் கவனத்திற்கு இன்றிரவு 10:00 சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளமர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.

தருமபுரி பெண்மலை 102.5, ஏற்காடு பெண்மலை 103.7 திரை இசை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய திரை இசை இத்துடன் நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் நீலகிரி மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன்.
1: குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியைக் கண்டு பெருமிதமடைந்தனர்.

0: நடத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867 சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கேவர் 1876 ஜூன் 8 இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும் உதவி இயக்குநர் பவிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்டக்கலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதை தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலைத் துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளை கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா கர்நாடக மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கிடையேயான எல்லைப் பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும், அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்றும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.
1: இதுவரை நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல்

0: பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சிமாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்கவுள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சிமாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்த் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 ஆண்டின் விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு

0: உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. இது உங்கள் உள்ளங்களை கவர்ந்த தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
5: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும்

0: செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த gift வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூன் 14 முதல் 25 வரை மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
3: மாடசாமி அண்ண, மாடசாமி அண்ண, அட எங்க போச்சு இந்த அண்ணன்? இந்த ஊர்லயே நல்லா படிச்சவரு இவருதான், இவருக்குதான் எல்லா விஷயமும் தெரியும். இவர்கிட்ட கேட்டு போலான்னு வந்துமே. இன்னைக்கு வந்த வேலை நடக்குமா நடக்காதா? இவர் நமக்கு விவரத்தை சொல்லுவாரா மாட்டாரா? ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிடுறது அவருக்கு கேட்டுச்சா, கேட்டும் கேட்காத மாதிரி நடிக்கிறாரா? இன்னும் கொஞ்சம் பக்கம் போய் கூப்பிடுவோம். மாடசாமி அண்ண,
4: அடரே வா பொண்ணாத்தா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கிற? எந்த ஒரு விஷயம் இல்லாம இந்த மாடசாமி அண்ணனை தேடி வரமாட்டிய? என்ன விஷயம் சொல்லு, என்னமோ சப்புன்னு இருக்கிற.
3: உப்பு இல்லாத சாப்பாட சாப்பிட முடியுமா?
4: முடியாது. அது எப்படிமா அப்படி சாப்பிட முடியும்?
3: அப்படிதான் இருக்கு, நான் பண்ற வேலையெல்லாம் எதையுமே பொறுத்துக்க முடியல என்னாலயே.
4: அப்படி என்னத்த பண்ண
3: அண்ணா? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, மகசூல் அதிகமா வரும்னு சொல்லிட்டு செயற்கை உரத்தை கொண்டு போய் நிலத்துல போட்டு வெள்ளாம பாத்துட்டு இருந்தேன் இல்லீங்களா?
4: ஆமா, நல்ல லாபம் வந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னியே, என்னாச்சு?
3: எங்கன லாபம் வந்த கையோட நஷ்டமும் ஆயி போயிருச்சு. என்னோட மண்ண பரிசோதிக்க கொடுத்திருந்தேன். அவங்க சொன்னாங்க, உங்க மண்ணெல்லாம் செயற்கை உரத்தால பாதிக்கப்பட்டிருக்கு, உங்க நிலத்துல போட்டது எதுவுமே இனிமே விளையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்கண்ணே. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. தொடர்ந்து நான் இப்படியே செயற்கை உரத்தெல்லாம் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருந்தனா அவ்வளவுதான், நிலம் மலட்டுத்தன்மை ஆயி போடுமா. ஆமா சொன்னாங்க, அதான் ஒரே கவலையா இருக்கு.
4: அதுக்குதான் அப்பவே சொன்னேன், இயற்கை விவசாயம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். எங்க கேக்குற?
3: அட எங்கண்ண, இயற்கை விவசாயம் பண்ணணும்னு எனக்கும் தான் ஆசை, அத சரியான முறையில பண்ணணும். எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்றதுனாலதான் ஈஸியா இருக்கிற இந்த செயற்கை உரத்தை பயன்படுத்தி புட்டேன். இயற்கை விவசாயம் பண்ணணும்னா இயற்கை உரம் மட்டும் இல்லனே, பூரா வெள்ளாமையும் இயற்கை முறையிலேயே செய்யணும். அத பத்தின தகவல் தான் எனக்கு தெரியாதே, அதனாலதான் இப்ப பண்ணிக்கலாம் அப்ப பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டு செயற்கை உரத்தை பயன்படுத்தி என் நிலத்தை பாழாக்கி புட்டனே, பாழாக்கி புட்டேன்.
4: அதுக்கெல்லாம் தீர்வு சொல்றதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. என்ன
3: யாரு? நான் தீர்வு சொல்ல போறா? எப்ப சொல்ல போறா? எங்க சொல்ல போறா? சொல்லுங்க, நான் உடனே போய் கேட்டு தகவலை தெரிஞ்சுகிட்டு என் நிலத்தை காப்பாத்திடுறேன்.
4: அதுதான்மா, நாம தினமும் கேக்குறமே, நம்ம வானொலி பெட்டி தான். அந்த வானொலி பெட்டியில இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த விவசாயிகள், அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் பங்கேற்று இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு சொல்றாங்கம்மா. அத தினமும் இரவுல வந்து வயல்வெளி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது, அந்த நிகழ்ச்சியில தான் இப்படி தெளிவா சொல்றாங்க. அத நீயும் கேட்டுப்பிடு. அதே மாதிரி நிலத்தையும் நல்லா வளமானதா பண்ணிக்கலாமா? நீ அத முதல்ல கேளு, தீர்வுகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும்.
3: அப்படியா? சரி சரி, இதோ இப்பவே நான் போய் கேட்டுடுறேன்.
2: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து ரெட்டியூர் பகுதியை சேர்ந்த எம் சௌதாமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கௌசல்யராஜா.
5: சௌதாமணி, எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
6: நிலமா 1.5 ஏக்கரா மேல இருக்குது.
5: இதுல என்னென்ன போடுறீங்க?
6: பூச்செடி போட்டு இருக்கிறேன், மீதி நெல்லு, தீவன பயிர், ஆரியம், காரமணி எல்லாம் போட்டு இருக்கேன்.
5: சரி, நெல்லு எவ்வளவு நட்டுருக்கீங்க?
6: நெல்லு வந்து இப்பதான் நெட்டு முடிச்சிட்டுங்க, இனிமேல் தான் நாத்து விட்டு நடணுமா.
5: என்ன ரகம் போடுவீங்க?
6: நாங்க அம்மன் பொன்னி தான் மாம்பழம் போடுறதாமா போடுவாங்க.
5: சரி, அம்மன் பொன்னி எத்தனை மாசத்து நெல்லு?
6: மினிமம் நாத்துலயே வந்து 1 மாசமா, 4 மாசத்து நெல்லு, 4-5 மாசம் ஆகுது. மாம்பழம் தான்
5: 4-5 மாசம். எவ்வளோ விளைச்சல் எடுக்கிறீங்க?
6: நாங்கள் வந்துமா அப்பெல்லாம் மருந்து தான் போட்டு செஞ்சேன், இப்போ வந்து நாங்கள் இயற்கை முறையாக செய்யறதுனால கம்மி தான் விளைச்சல் வருதுமா. அது மாதிரி சொல்றதுக்கு முடியல.
5: அப்படியா? ஏன் இயற்கை முறைக்கு மாறினீங்க?
6: அது வந்து நாங்கள் எப்பவும் கேட்டு கேட்டு நாங்கள் அதுதான் ஒரு தம்மா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தலைய ருஜு வந்து தருவாங்கம்மா, மாட்டு எரு எல்லாம் தருவாங்க. அதனால விவசாயம் பண்றதுக்கு அந்த சாப்பாட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குதுமா இப்ப.
5: அப்படியா? இயற்கை முறையில உரம் போட்டு விளைஞ்சதுனால சாப்பாடு வந்து ருசியா இருக்குன்னு சொல்றீங்க.
6: ருசியா இருக்குது.

0: இப்போ வந்ததுக்குள்ள பார்த்தீங்கன்னா அம்மா வீடு பக்கம் இருக்குது, அவங்க வீட்டில் அந்த வடித்த சாதமும் எங்கள் வீட்டில் வடித்த சாதமும் கொண்டு போய் கொடுத்தா ஒரே நெல் தான், ஆனால் உங்கள் வீட்டு சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக, ஆனால் இப்போ 2 வருஷமா அப்படி செய்யறங்கம்மா, நல்லா இருக்கு.
1: சரிங்க, இயற்கை உரம் போட்டு நெல் சாகுபடி பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு மட்டும் வச்சுக்குவீங்களா இல்லை?
0: வீட்டுக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறேங்கம்மா.
1: அடுத்து ஆரியம் பண்ணுறதா சொன்னீங்க, ஆரியம் எத்தனை ஏக்கர்ல பண்றீங்க?
0: ஆரியமா ஒரு 30 சென்ட்ல பண்ணுவோம்.
1: 30 சென்ட்,
0: 30 சென்ட்ல. அதுவும் தான் எருவு போட்டுதாம்மா பண்றேன், அதுவும் மருந்து அவ்வளவும் சேர்த்த மாட்டேங்கம்மா.
1: சரி,
0: ஏன்னா அது வந்து வளராது, நிறைய யூரியா கொட்டனா வளர்ந்துருங்கம்மா. அது வந்து நாம தான் சாப்பிட்றேங்க யூரியா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூரியா அதுங்க சேர்த்துறதில்லம்மா, நான் உரம் கூட சேர்த்துறதில்லம்மா நாங்க.
1: சரிங்க, இயற்கை உரத்துல பண்ணும்போது இந்த பூச்சிங்க தாக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
0: பூச்சியில தாக்கம் நிறைய தான் வருதுமா. நாங்க நெல் பண்ணிருந்ததுக்குள்ள நாங்க இயற்கையா வந்து மருந்து கடையில வந்து கேட்டங்கம்மா.
1: சரி,
0: அது வந்து சீமண்ல ஊத்தி அந்த புழு இருக்குதுங்க இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி இல்லாத அது சீமண்ண மணல் கலந்து இறக்க சொன்னாங்கம்மா. அதனால கொஞ்சம் அந்த பேனு எல்லாம் இருந்துச்சுங்கம்மா, அது கொஞ்சம் போயிடுச்சு.

0: பூச்சிங்க
1: ஆமாமா
0: இதெல்லாம் தாக்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: பூச்சியில தாக்கம் நிறைய தான் வருதுமா. நாங்க நெல் பண்ணிருந்ததுக்குள்ள நாங்க இயற்கையா வந்து மருந்து கடையில வந்து கேட்டங்கம்மா.
0: சரி,
1: அது வந்து சீமண்ல ஊத்தி அந்த புழு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி இல்லாத அது சீமண்ணை மணல் கலந்து இறக்க சொன்னாங்கம்மா. அதனால கொஞ்சம் அந்த பேனு எல்லாம் இருந்துச்சுங்கம்மா, அது கொஞ்சம் போயிருந்துச்சு. அதனால அது இயற்கை மூலமா தான் பண்றாங்க. வரதே வரட்டும், விலைக்கு போடலாம் கூட நாம் சாப்பிட்றதுக்குனால மருந்து அடிச்சா, ஏன்னா நான் பூச்சி அடிக்க அடிச்சு அடிச்சு எனக்கு அதோட கஷ்டம் எல்லாம் எப்படி தெரியுது. இப்ப நம்ம இன்னைக்கு பூச்சி அடிக்க அடிச்சுட்டுங்கன்னா நாளைக்கு வந்து அந்த பூ வருக்குள்ளப்பதான் முகம்புலாம் எரியும். அந்த முகம்புலாம் எரியிருக்குள்ள நான் நினைப்பேன், அப்படின்னா நம்ம நெல்லுக்கு நம்ம அப்படிதானே அடிச்சா வயிறு அப்படிதானே எரியும், அந்த சாப்பிட சாப்பிடல அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தாமா நாங்க ரெண்டு வருஷமா அந்த இயற்கையை சேரலாம்னு முடிவு எடுத்துக்கிறோம்மா.
0: சரிங்க, நீங்க இந்த பஞ்சாமிரத கரைசல் அதெல்லாம்
1: அதுவுமா ட்ரை பண்றங்க? அந்த வருஷம் தான் ட்ரை பண்ணலாம், எதுவுமே போடாதான் இருக்கிறேங்க. இனிமே ட்ரை பண்ணலான்னு இருக்கிறோம், அந்த வருஷம் ஆடிப்பட்டத்துல தான் நாத்து விடுவோங்க, இனிமே ட்ரை பண்ணலான்னு பாக்குறோம்மா.
0: சரிங்கம்மா, பூச்செடியும் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அது எத்தனை சென்ட்ல வச்சிருக்கீங்க?
1: அது வந்து ஒரு 20 சென்ட்ல வச்சிருக்கேன்.
0: என்ன பூ போட்டிருக்கீங்க?
1: சன்னமல்லி போட்டு இருக்குமா, காக்கனாமல்லி அது ஒரு 10 சென்ட்ல போட்டு இருக்குமா. ரெண்டு செடி இருக்குது, ஏன்னா மாத்தி மாத்தி சன்னமல்லி இருக்குது, ஆடி மாசத்துல வந்து காக்கனாம் வரும்.
0: சரி, மல்லி செடியா வாங்கிட்டு வந்தீங்களா, எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க?
1: நாங்க இண்டூர்ல வாங்கி வந்தோங்க, பண்ணியில போய் வாங்கிட்டு வந்து நட்டங்க. ஒரு செடி 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி வந்து நட்டங்க.
0: சரி,
1: காக்கணம் செடி வந்து நம்ம அதுவும் பண்ணையில தான் எட்டுனு வந்து.
0: சரி, எவ்வளவு நாள் பூ அறுக்குங்க? இந்த ஒரு செடி ஒரு முறை வச்சுட்டா எவ்வளோ நாளைக்கு பூ அறுக்கலாம்?
1: ஃபர்ஸ்ட்டுமா நாங்கள் வந்து பூ செடி வந்து சின்ன இதெல்லாம் இருக்கிற கம்மியாக தான் இருக்கும். பூ வச்சு 3 மாசத்துலயே பூ வருமா, சீசன் தகுந்த மாதிரி. நாம பச்சைமல்லி வந்து பங்குனி மாசம் அந்த மாசம் வெட்டி விட்டு கொஞ்ச நாள்ல வருமா. அந்த பூ வச்சு உடனே ஒரு 3 மாசம் விட்டு அந்த சீசனை வந்தா பூ வரும், இல்லைனா அந்த செடி வந்து நம்ம கட் பண்ற சமயம் வந்தா தை மாசத்துல வந்து கட் பண்ணிடணுமா. கட் பண்ணிட்டு அந்த மருந்து கட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தேவையான உரம் அதுக்கு தேவையான எருவெல்லாம் கொடுத்தங்கன்னா துளுப்பு மருந்து அடிச்சிங்கன்னா மினிமம் பூ வருமா.
0: ஒரு நாளைக்கு எவ்வளோ எத்தனை கிலோ பூ இருக்கும்?
1: அது மினிமம் அது இப்போ கம்மியாக தான் இருக்குதுமா, ஃபர்ஸ்ட்ல 7 கிலோ 8 கிலோ இருக்குமா.
0: எவ்வளோ போகுங்க
1: கிலோ வந்துமா? ஒரு நாளைக்கு நாம என்ன ரேட்டுன்னா சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு விலை ஒரு நாளைக்கு போகாது.
0: ஒவ்வொரு நாளைக்கு
1: ஒவ்வொரு ரேட்டு போகும், நான் முகூர்த்த டைமில் நிறைய ரேட்டு போகும், எதுவுமே இல்லாத நினைக்க கொஞ்சம் கம்மி இருக்குமா. அவ்வளோதான்.
0: ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிலோ போகும்? 200 ரூபாய்க்கு என்ன வித்தியாசம்,
1: என்ன
0: பராமரிப்பு அதிகமா கேக்குது?
1: எதுனா இப்ப பச்சைமல்லி வந்து கம்மியா தான் இருமா, அது வந்து நம்ம பராமரிப்பு கம்மி தான், மருந்து அவ்வளவு அடிக்கிறது இல்ல. அது ஏன்னா வெய்ய காலத்துல வருது இல்லையா, பச்சைமல்லி வந்து வெய்ய காலத்துல வருது, காக்கனா வந்து மழை காலத்துல வருது, அது நிறைய புழு தாக்கம் இருக்கும் பனி மூட்டத்துக்கு, அது வந்து ரொம்ப மருந்து அடிச்சுனே இருக்கணும். காக்கனா வந்து மருந்து அடிச்சுன்னு இருக்கணும். இது பச்சைமல்லிக்கு வந்து மருந்து அவ்வளவு நாங்க அடிக்கிறது இல்லாம,
0: இதுதான் நல்ல லாபமா இருக்கு,
1: லாபமா இருக்குது, ஆனா அறுக்கிறது கஷ்டமா. இது வந்து
0: பச்சைமல்லி
1: இது வந்து ஒரு நாளைக்கு 6 மணில இருந்து போனீங்கன்னா 10 மணிக்குள்ள 1.5 கிலோ தான் அறுக்க முடியும், அதான் 3 கிலோ கூட அறுத்துடலாமா ஒரு ஆள்.
0: அப்படியா? சரி, ஆள் எல்லாம் கிடைக்கிறாங்களா? பூ
1: அறுக்கிறாங்கம்மா, வராங்க ஆளுங்க.
0: எவ்வளவு அவங்களுக்கு கூலி கொடுப்பீங்க?
1: 1 கிலோ அறுத்தாங்கன்னா 70 ரூபாய், சன்னமல்லிக்கு 70 ரூபாய் கொடுக்கறாங்க, காக்கனாவுக்கு 60 ரூபாய் கொடுக்கறாங்க.
0: ஒரு 1.5 ஏக்கர் நிலத்துல இது எல்லாமே செய்யறீங்க நீங்க. சரி, இதுக்கு களை எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? பூச்செடியில
1: களை வந்துமா நாங்க சனிக்கு போடுதாமா கல்கட்டு போடுதாமா கொத்தி எடுப்போங்க. மாசத்துக்கு ஒரு தபா கொத்தி எடுத்துட்டு, ஏன்னா நிறைய பில்லு இருந்துச்சுன்னா புழு தாக்கம் அதிகமா வரும், அதனால நம்ம சுத்தமா செடி தோட்டத்தை வச்சுக்கினா மட்டும்தான் அந்த புழு தாக்கத்துல இருந்து செடி வந்து காப்பாத்த முடியும். அதனால அதுக்கு அந்த எருவு ஆடு இருக்குதுங்க, அந்த ஆட்டு சாணத்தை போட்டு நிறைய ஆட்டு சாணமா நிறைய போடுவோங்க. நாங்க வந்து மருந்து வந்து கம்மி போடுவோங்க, அது ஏன்னா மருந்து போறதுனால செடி சீக்கிரம் செத்துரும்.
0: அப்படியா?
1: ஆமா, அந்த நம்ம எருவு கொடுக்கறாங்கன்னா ஆட்டு சாணிமா விளையாட்டு சாணி அது போட்டங்கனாவே சீக்கிரம் செடி வந்து நல்லா எப்பயுமே கருப்பா இருக்குமா. மருந்து போட்டுனே இருக்கிறவங்க பார்த்தா பக்கத்து தோட்டத்துக்காரெல்லாம் எதுவுமே போடாத பார்த்தா வெளுத்துனுங்க, ஏன் உன் செடி மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க.
0: சரி,
1: நான் அந்த அளவுக்கு பராமரிக்கிறேம்மா, கண்டிப்பா பராமரிக்கிறதுனால அந்த அளவுக்கு எனக்கு கொடுக்குது, மகசூல் கொடுக்குதுமா.
0: சரி, ரொம்ப அழகா செடியும் பராமரிக்கிறீங்க, மல்லிப்பூ செடியும் இயற்கை உரமும் போடுறீங்க, களையும் வந்து சரியான பருவத்துல அதை கொத்தி எடுத்துறதுனால செடியும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இல்லையா. சரிங்க, அடுத்தது நிறைய மாடு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: 3 இருக்குதுமா மாடு.
0: 3 மாடு, நாட்டு மாடா இல்ல?
1: இல்லம்மா, ஜெர்சி மாடு.
0: ஜெர்சி மாடு,
1: இந்த மாடு தான் வச்சிருக்கேன்.
0: சரிமா, மாடு

0: அதிகமா பால் கறக்கணும்னு ஜெர்சி மாடு வாங்கிட்டீங்களா?
1: ஆமாம்மா,
0: எத்தனை
1: நாட்டு
0: லிட்டர்
1: மாடுலாம் இருந்துச்சு, அப்புறம்
0: கறக்கும்?
1: நாட்டு மாடுலாம் வித்துட்டு இது வாங்கிட்டு இருங்கம்மா.
0: நாட்டு மாடு வித்துட்டீங்களா? சரி, நாட்டு மாடு பராமரிப்பு கம்மியாச்சு.
1: பராமரிப்பு கம்மி தான், அது பால் வந்து வீட்டுக்கு மட்டும் தான் தேவைப்படும், சேல்ஸுக்கு நம்ம ஊற்ற முடியாது இல்லையா, அதனால அந்த மாடு வித்துட்டு இது வாங்கிட்டுங்க.
0: சரி, ஜெர்சி மாடு எத்தனை லிட்டர் பால் ஒரு
1: அது
0: நாளைக்கு?
1: இருக்குதும்மா, ஒரு மீடியமாக பஸ்ட் நாளாக நம்ம அதுக்கும் தீவனம் கொடுக்குற மாதிரிம்மா 15 லிட்டர் ஊற்றலாம். ஒரு மாட்டில் 15 லிட்டர் எங்களுக்கு கறக்குது, அப்படியே 2 நேரம் ஊத்துறங்கம்மா.
0: காலையில சாயந்தரம் எத்தனை லிட்டர் கறக்குது மொத்தமா?
1: மொத்தமா இதான் ஒரு நாளைக்கு 6 லிட்டரும் ஊத்துவங்க, ஒரு நாளைக்கு 7 லிட்டரும் ஊத்துவங்க, இப்படிமா ஒரு நேரத்துக்கு.
0: சரி, எவ்வளவு லிட்டர் நீங்க கொடுக்குறீங்க?
1: நான் எங்களுக்கு வந்துமா 35 ரூபாய் தான் ரேட்டு போடுறாங்க.
0: எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு காசு கொடுத்துறாங்க?
1: ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு பில் தர்றாங்க.
0: ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க. மாட்டு பராமரிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது உங்களுக்கு? அந்த பால் நீங்க ஊத்துறது கட்டுப்படி ஆகுதா?
1: தீவனம் நம்மளதா இருந்தா அந்த பூசா மட்டும் தான் எடுத்து போடுறாங்கம்மா. எங்களுதே இப்ப தீவனத்தட்டு பில்லு நெல் விளையறங்களே, அந்த தீவனம் அந்த பில்லுலாம் இருக்குதுமா, அந்த பூசா மட்டும் எடுக்கிறதுக்கு 1 வாரத்துக்காசு நம்மளுக்கு, 1 வாரத்துக்காசு மாட்டுக்குமா.
0: சரிங்க, மாடு கண்ணு போட்டுச்சுன்னா நீங்க அதை வித்துருவீங்களா? அதையும் வளர்ப்பீங்களா? நீ
1: கிடா கண்ணி கூட்டியா வித்துருவீங்க, அது பொட்டை கண்ணி கூட்டியா நம்ம மாட்டுக்கு தேவைன்னா வச்சுக்குவோங்கம்மா.
0: இப்ப மாடு வளர்க்குறேன்னு சொல்றீங்க, 3 மாடு வளர்க்குறேன்றீங்க, இதுக்கான தடுப்பூசி எல்லாம் கரெக்டா போட்டுறீங்களா?
1: தடுப்பூசி வருஷத்துக்கு ஒரு தப்பா போடுறாங்கம்மா, அவங்களே வந்து முகாம் மாதிரி போடுறாங்கம்மா.
0: சரி,
1: வந்ததுல கரெக்டா போட்டுறாங்கம்மா.
0: சரி, ஏதாவது நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கத்துல போறதுக்கு டக்குன்னு போய் பாத்துக்கிறதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்களா, இல்ல நீங்களே கை வைத்தியம் மாதிரி மாட்டுக்கெல்லாம் ஏதாவது பண்ணுவீங்களா?
1: இல்லம்மா, டாக்டர் தான் கூப்பிட்டு பாக்குவோங்க. கை வைத்தியம்லாம் நாங்க பண்ண மாட்டோங்க, டாக்டர் எது இருந்தாலும் கூப்பிட்டா போன் பட்டா வந்துடுறாங்கம்மா டாக்டருங்க.
0: சரி, மாட்டுங்களுக்கெல்லாம் இப்ப நிறைய நோய் வருது, இப்போ துள்ளு மாறி நோய், நீலநாக்கு நோய், அந்த மாதிரி நிறைய நோய்கள்லாம் வரும்போது நீங்க டாக்டரை கூப்பிடும் போது அவங்க வந்து பார்த்து சரி பண்ணிடுறாங்களா?
1: சரி பண்ணிடுறாங்க.
0: என்ன மாதிரி அறிகுறிகள் எல்லாம் மாடெல்லாம் காட்டும்?
1: மாடு வந்துமா நாம அது கோமி மேய்க்குள்ள நாம தான் கண்டுபிடிக்கணும். அது ரத்த கலர்ல வந்தா அது உனி காய்ச்சல்னு சொல்லுவாங்க.
0: சரி,
1: அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல அசைப்படாத நாம அது வந்து சோகமா அது குளுத்தி குடிக்காதம்மா, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சுக்குவேங்க.
0: சரி சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்கள் இல்லையா? சரி, மாடும் வளர்க்குறேங்க நானு அப்படின்றீங்க, எத்தனை வேலை பாக்குறீங்க நீங்க? ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. ஆடு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
1: 10 உருப்படி இருக்குது, காட்டுல ஓட்டி விடுறாங்க, அது வந்து நான் கீழே இருந்தா பராமரிக்க முடியாது, அதனால நான் காடு பக்கம் இருக்குது இல்லையா,
0: மேய்ச்சலுக்கு அங்க ஓட்டு போயிருவீங்க.
1: 10 மணிக்கு பூ வறுத்துட்டு ஆட்டை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டுங்கன்னா சாயந்தரமா வருங்கம்மா, நான் புடிச்சு கட்டிக்கிறவங்க.
0: அதுவே போயிட்டு மேய்ஞ்சிட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு வந்துடும்?
1: வீட்டுக்கு வந்துடும். அந்த குட்டிங்களுக்கெல்லாம் வந்து தோட்டத்தை சுத்தி அவதி தலை போட்டுங்கிறங்கம்மா, அந்த அவதி தலை குட்டிங்களுக்கெல்லாம் கட்டுவாங்க சாயந்தர நேரத்துல.
0: தீவனமா அவுத்தி தலையே குடுக்கறீங்க, வேற என்ன குடுப்பீங்க?
1: மாட்டுக்கு போற பூசாவும் அது குளித்தில போட்டு விட்டோங்கன்னா அதுவும் குடிச்சுக்கோங்கம்மா, சாயந்தரம் காலையில குடிச்சிருங்க.
0: சரிங்க, இப்போ இன்னும் நீங்க ஆடு ஒரு பண்ணை மாதிரி வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கலையா? உங்களுக்கு தான் இடம் இருக்குல்ல, ஆட்டு பண்ணை வைக்கலாம் அப்படின்ட்டு.
1: அப்படின்னா நம்ம அந்த பூச்செடி இதெல்லாம் எல்லாரும் இருக்கணுமா, ரொம்ப பண்ணை மாதிரி வைக்கணும்னா அதனால நம்ம கம்மியா இருப்பதைக்கு கம்மியா வச்சுக்கணும்.
0: கூட நீங்க ஒருத்தரே செய்யணும்ன்றதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு?
1: அம்மா வீட்டார் ஹெல்ப் செய்யறாங்க, கொஞ்சம்
0: செய்யறாங்களா? உங்க அம்மா வீட்டார் ஹெல்ப் பண்றாங்களா? அதனால இவ்வளவே போதும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஆடு மட்டும் இல்ல கோழியும் வளர்க்கறேன்னு சொன்னீங்க, கோழி எவ்வளவு வச்சிருக்கீங்க?
1: கோழி இருக்குதுமா, 20 புடிக்கு மேல இருக்குதுமா.
0: 20 கோழி வச்சிருக்கீங்க? என்ன கோழி? நாட்டு கோழியா?
1: அது திறந்த வழிதான் இருக்குதுமா, அது வந்து நம்ம எதுவும்
0: சுத்தி
1: வீட்டை சுத்தி காடு இருக்குது இல்லையா, காட்டு பக்கம் சைட்ல போயிருங்க. நம்ம அரிசி வேணா அதுக்கு ஆரியம் அரிசி வேணா போடுவோங்க, காலையில் டைம்ல தண்ணி வச்சிருவோங்க, அது பாட்டு குடிச்சிக்கும். மறுபடியும் அடையிறது வந்து மரம் இருக்குதுங்கம்மா, மரத்து மலை ஏறிக்கணுங்கம்மா. நைட்டில் வந்து நான் பிடிச்சி கூட கமுக்க மாட்டேங்க,
0: அதை
1: மரம் இருக்கிறதுனால மரத்து மலை தங்கிரும். நான் மறுபடியும் கீழே இறங்கி வந்துச்சுன்னா அது மேவு மட்டும் வச்சிருவோங்கம்மா, அவ்வளோ.
0: அது பாட்டுக்கு அது உங்களை தொந்தரவு
1: பண்றதில்லம்மா,
0: கரெக்டா நீங்க. சரிம்மா, அதெல்லாம் விலைக்கு கொடுப்பீங்களா கோழி எல்லாம்?
1: எங்களுக்கு வீட்டுக்கு மெத்தப்பட்டதுக்கு யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுத்துருவோங்க.
0: எவ்வளோன்னு கொடுப்பீங்க?
1: 450 ரூபாய்மா ஒரு கிலோ.
0: ஒரு கிலோ?
1: ஒரு கிலோ
0: உயிரோட 450 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க. அதே மாதிரி ஆடும் நீங்க வித்துருவீங்களா?
1: ஆமா, ஆடு தேவைன்னா அது நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லுனா நம்ம வித்துருவோங்கம்மா. ஆடு
0: குட்டியிலே வித்துருவீங்களா, பெரிய ஆடா?
1: குட்டியில வித்தா காசு ஜாஸ்தி தாமா.
0: அப்படியா?
1: ஆமா, பால் குடிக்கிற குட்டியிலேயே வித்தா ஜாஸ்தி காசு, அதனால நம்ம நம்மளுக்கு தேவைப்படக்குள்ள வித்துருவோங்கம்மா, நாங்க தேவைன்னக்குள்ள வித்துருவோங்க.
0: சரிங்க. சரி, வேற என்னம்மா போட்டிருக்கீங்க நீங்க?
1: நாங்க வந்து இப்ப உழவு ஓட்டி வச்சுங்கிறங்கம்மா, காராமணி போடலான்னு, உளத்தங்க போடலாம்னு சொல்லிட்டு உழவு ஓட்டி,
0: காராமணி உளுந்து ரெண்டுமே போடலாம். இதுக்கு முன்ன காராமணி போட்டிருக்கீங்களா?
1: போட்டு இருக்குமா.
0: அது எப்படி, அதுக்கு என்ன இயற்கை உரம் தான் போடுறீங்களா?
1: ஆமா, அதுக்கு தான் நாம

0: ஃபஸ்ட்டு உழவு ஓட்டுவோங்கம்மா.
1: ஆ
0: உழவு ஓட்டு ரெடியாக எல்லாம் பில்லுக்கெல்லாம் க்ளீனாக பண்ணி வச்சு அப்புறமேட்டுக்கு ரோட் ரோட்டில் ஓட்டி விரச்சி விட்ருவோங்க. விரச்சி விட்டு அது களை இருந்தால் கூட பிடிங்கிருவோங்க, மேலே கருவை போட்டு பிடிங்கிருவோங்க. அப்புறமேட்டுக்கு மருந்து அடிக்கி நம்ம வந்து இந்த வருஷம் மருந்து அடிக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோங்கம்மா. அதனால எருவு நிறைய கொடுத்தா ஒரு பூச்சி தடுக்க எதுவும் வராதுன்னு நினைக்கிறேங்கம்மா. அதனால கொஞ்சம் அதே மாதிரிதான் உளுதும் விதைக்கலாம்னு சொல்லி இருக்கோம். உழவு பண்ணி வச்சிருங்க,
1: உளுந்தும் விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்
0: அதுதான் நம்ம ஒரு தபா அந்த இயற்கை உரத்தை, அந்த என்ன சொல்றேன், இயற்கை உரத்தை போட்டு செஞ்சு சாப்பிடலாம்னு ஒரு ஆசைதான்மா எல்லாருக்குமே. ஏன்னா மருந்து போட்டு சாப்பாடே ருசி இல்லை. அதனால இயற்கையா செய்யணும் அதுன்னு ஒரு மனசுக்கு ஒரு வெறி
1: இப்ப உணர ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷமா இல்லையா? சரி,
0: எப்பவும் கேட்டல இருந்து நாமளும் செஞ்சு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுதாம்மா. அதுவும் இல்லாதம்மா, நாங்க வீட்டுக்கு தேவையான காய் எல்லாமே போடுவோம்.
1: எல்லா காயுமே உங்க வீட்டுல என்னென்ன காய் போடுவீங்க?
0: பாவக்காய், கொள்ளங்காய், அப்புறமேட்டு கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே வீட்டுக்கு தேவைன்றது சும்மா ஒவ்வொரு பாத்தி விலைக்கு வாங்கறத மட்டும் என்னமா அப்படின்னு சொல்லி அது எலுமிச்ச செடி அது கூட வளர்க்கறோம், அது கூட வளர்க்கறோங்கம்மா. எல்லாமே நம்மளுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே.
1: சரி, இப்ப இந்த பாவக்காய், புடலங்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பண்றீங்க, இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது நீங்க கேர் கொடுத்து பாத்துக்கிறீங்களா, இல்ல அந்த இயற்கை உரமே போட்டா அது பாட்டுக்கு
0: அது பாட்டு வரதே வட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அந்த ஏன்னா பூச்செடிக்கு அடிக்கிற மருந்து வந்து அதுக்கு பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளிதான் நடுவேன், அதே தள்ளி வேற கையில தான் நடுவேன். பூச்செடி இருக்கிறேன்னு நடமாட்டேன் நானு, வரதே விரட்டும், எவ்வளவு போறத போட்டும். சொரக்காய் அதெல்லாம் வந்து சும்மா நம்ம குழம்புக்கு தேவைன்றத புள்ள போட்டிருக்கிறோம்.
1: அப்ப குழம்பு செய்யும் போது போய் நீங்க பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா
0: செய்வீங்க,
1: அதுவும் ருசியா தானே இருக்கும், எந்த செயற்கை உரமும் போடாததுனால.
0: கண்டிப்பா.
1: சரிங்க, இதுக்கான பராமரிப்புனா என்ன சொல்வீங்க? புடலங்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதுக்கான பராமரிப்புனா என்ன சொல்வீங்க?
0: அதுக்கு பராமரிப்புமே இப்ப நம்ம ஒரு புடலங்காய் செடிக்கு வந்து நம்ம நாங்கள் சின்ன செடியில இருக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நட்டு விட்டு தண்ணி ஊற்றி விடுறேங்க. முளப்பு வந்துச்சுன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு தண்ணி ஊற்றி விட்டுறேங்க. அது கொடி ஓடக்குள்ள நான் பந்தல் போட்டு விடுவோங்கம்மா. காடு பக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து வேற அது வந்து பந்தல் போட்டு பாவை கொடிக்கும் அதே மாதிரி தான்மா, பீகின கொடிக்கும் அதே மாதிரி தான் பந்தல் போட்டு டொயின் போட்டு கட்டி விட்டுன்னா அதில் போய் படந்துருமா, அதில் வந்து காய் வைக்கும்.
1: சரி,
0: காய் வச்சு அப்படிதான் அறுத்துட்டு வந்து சாப்பிடுவோங்க.
1: சரி, இப்போ தக்காளிக்கு வந்து என்ன மாதிரியான பராமரிப்பு பண்ணுறீங்க? கொஞ்சமாக நட்டாலும் அதை பராமரிக்கணும் தக்காளி செடியை.
0: அதுக்கும்மா நம்ம உழவு ஓட்டி வைக்கிற மாதிரி தாம்மா, உழவு ஓட்டி நாற்று வாங்கணும்னு நடுவோங்க. பனையில் நாற்று வாங்கி வந்து நட்டங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வாங்கி வந்து நட்டங்கன்னா அது நம்ம புல் இல்லாத எப்பயுமே பார்த்துக்கிறோங்களாம்மா. நல்லா எருவு வச்சு ஃபஸ்ட்டு நட்டுட்டு ஒரு கொஞ்ச நாள் பத்திருச்சுன்னா எருவு வச்சு கொத்தி விட்டு தண்ணி தன் டைம் தண்ணி ஊற்றி பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு வர காய் சாப்பிட வேண்டியதாம்மா. நம்ம பழம் பழச்சுன்னா கத்திரிக்காய் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், சீசனுக்கு வந்து வெங்காயம் நடுவோங்கம்மா. கார்த்திகை பட்டத்தில் சின்ன வெங்காயம்
1: அது எவ்வளவு நடுவீங்க? சின்ன வெங்காயம்
0: அதுவும் நம்ம குழம்புக்கு தேவையான நட்டுக்குவோங்க. விற்பனைக்கு இல்லைன்னா
1: எத்தனை கிலோ வரும்?
0: அது வருமா, 10 கிலோ கூட வரும். நாம அது வந்து அதுவும் நல்லா எருவு கொடுக்கற மாதிரி தான்மா.
1: அதுக்கு நீங்க அந்த வெங்காயத்தை வரைக்கும் வச்சுப்பீங்களா?
0: வரைக்கும் வச்சுக்குவோங்க, இல்லனா அது இல்லனா வாங்கினு வந்து அந்த சீசன்ல வந்து நம்ம இல்லைனாலும் வாங்கி வந்து நடுவோங்கம்மா.
1: வெதைக்கும் வச்சுப்பீங்க, இல்லைன்னா வாங்கினு வந்து கூட நம்ம நட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இப்போ நீங்க வந்து இயற்கை உரத்துக்கு மாறிட்டீங்க, செயற்கை உரம்லாம் பயன்படுத்துறதுலான்னு சொன்னீங்க. நெல் நீங்க நாற்று விடுறதுக்கு முன்னாடி எப்படி நெல்லை வந்து நிலத்தை எப்படி நிலத்தை பதப்படுத்துவீங்க?
0: ஃபஸ்ட்லம்மா நாம ஜாஸ்தி இருக்கிற நாற்று விடுறதுனாம்மா தியேட்டர்லேயே ஓட்டி ஃபஸ்ட்டு நாற்று விடக்குள்ள ஓட்டுவோங்க. இல்லை கம்மியாக நாற்று விடுறதுங்கன்னா தான் சனிக்கிலேயே கொத்துவோங்கம்மா. ஃபஸ்ட்டு ரெண்டு முறை கொத்தி விடுவோங்க தண்ணி விட்டு, சனிக்கிலேயே கொத்தி விட்டு தண்ணி நிற்கிற வரைக்கும் பில்லு புல்ல சாவு நல்லா பில்லு இல்லாத பில்லுலாம் பிறஞ்சி எடுத்துட்டு சுத்தமாக இருக்கணும்மா. அந்த இடத்துல சுத்தமாக இருந்து அப்புறமேட்டுக்கு நாம் சுத்தமாக இருக்குள்ள எரு வந்து நம்ம ஃபஸ்ட்டில் கொத்தி ரெண்டு நாள் தண்ணி நிற்கணும் கயனி மாரி. அதுக்கு முன்னாடி தண்ணி நிற்கக்குள்ள அந்த எரு ஒரு ரெண்டு அண்ணன் கூட மூணு அண்ணன் கூட கொட்டி ஃபஸ்ட்டு போட்டுடணும். அதுக்கு மேலே தான்மா நம்ம நெல் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு முளப்பு வந்துட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஊற வச்சு மறுபடியும் குப்பையில் போடுறீங்கள ஒரு நாள் குப்பையில் எடுத்து போட்டுருவோங்கம்மா மாட்டு எருவு சா அதில் குப்பையில் அந்த மக்கை நேரத்தை திரும்பி எடுத்து போட்டு முளப்பு கட்டிக்குமா அந்த முளப்பு வந்து நம்ம எடுத்து அப்படியே எடுத்து

0: தூவி விட்றதாம் ஒரு நாளைக்கு நல்ல
1: ம்
0: நாளை பார்த்து தூவி விட்டங்கன்னா அதுவும் முளைச்சி வந்துடும் நல்லா நல்ல சரி நல்ல ஒத்தா விடணும் நெல் நாற்று
1: ம் நாத்து.
0: நாற்று
1: ம் சரி, நாத்துக்கு ஏதாவது நீங்க வந்து உரம் அந்த மாதிரி போடுவீங்களா
0: எதுவுமே
1: இல்லை?
0: போட மாட்டோங்கம்மா
1: ம்
0: அதுவும் சுத்தமாக அதுக்கு இயற்கை அப்பயே நாங்கள் போட மாட்டோங்க. அது வந்து நாற்றுல போடுறவங்க போடுறாங்கம்மா
1: ம்
0: அது வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வரதில்லை. எப்பயுமே வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதில் மட்டும் தான்மா போடுவோங்க. பயிர் வந்து
1: சரி.
0: நல்லா இருக்குமா அப்போ அந்த
1: ம் இப்போ நெல் நடுறதுக்கெல்லாம் ஆள் கூலியெல்லாம் எவ்வளோ? ஆள் உடனே கிடைக்கிறாங்களா, இல்லை உங்கள் வீட்டு ஆளுங்களை வச்சே நீங்கள் வந்து நட்டுக்கிறீங்களா?
0: இல்லைம்மா எங்கள் வீட்டு ஆளுங்களை
1: ஆ
0: தேவைப்பட்டால் நாங்கள் பக்கத்து காட்டுக்காரரும் கூப்பிட்டுக்குவோங்க.
1: எவ்வளோ கூலி அவங்களுக்கு?
0: ஒரு நாளைக்கு 400 500ம்மா
1: ம்
0: ஒரு நாளைக்கு.
1: அவங்களுக்கு சாப்பாடு நீங்களே
0: ஆமாம்
1: போட்டுருவீங்களா?
0: சாப்பாடு நாங்களே போடுவோங்க.
1: ம்
0: என்ன நாங்களும் அவங்களுக்கு நடுவோங்க மொய்யாளு மாதிரின்னு சொல்லிட்டு
1: ம்
0: நான் அவங்களும் எங்களுக்கு வந்து நடுவாங்க இல்லை நாங்களும் அவங்களுக்கு போய் நடுவோங்கம்மா அப்படி.
1: சரி, உங்கள் வேலைக்கு நீங்கள் அவங்க வருவாங்க, அவங்க வேலைக்கு நீங்கள்
0: ஆமாம்
1: போவீங்க, அந்த மாதிரி மாற்றிக்குவீங்க.
0: மாற்றிக்குவோங்க பக்கத்து கேட்டுக்காரில் அப்படி மாற்றிக்குவோங்கம்மா அப்படி.
1: சரிங்க. உங்களது கிணத்து பாசனமா ஏரி பாசனமா?
0: கிணத்து பாசனம்மா
1: கிணத்துல தண்ணி இருக்கா?
0: தண்ணி இருக்குதும்மா.
1: ம் எப்படி, நிலத்தடி நீர் அங்கே நிறையா இருக்கிறதுனால உங்கள் கிணத்துல எப்பயுமே தண்ணி வத்தாதா?
0: தண்ணி இல்லை வத்துமா தண்ணி
1: ஆ
0: மழையிலலாம் வத்தும்
1: ஆ
0: இருந்தாலும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ கிணற கொஞ்சம் வெட்டிங்கிறோங்கம்மா அதனால
1: ஆ
0: தண்ணி இப்போ இருக்குது.
1: இருக்குது.
0: மழை பெஞ்சினே எங்களுக்கு காட்டு சேமரம்மா
1: ஆ
0: காட்டு பகுதியில் ஆற்றுல தண்ணி வந்தாவே கிணத்துல சல்லுன்னு ஏறிடும். ஆறு எங்கள்
1: ம்
0: வீட்டு பக்கத்தில் இருக்குது
1: அப்படியா? ம்
0: அதனால தண்ணி கிணறும் ஆறு பக்கமே இருக்குது.
1: ம்
0: ஆற்றுல காட்டில் மழை பெஞ்சினாவே கிணறவும் சல்லுன்னு ஏறிடும் எங்களுக்கு.
1: அப்படியா?
0: ஆமாம்
1: சரி. நீங்க காட்டு ஓரம் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க விளைவிக்கிற தக்காளி, புடலங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து காட்டு விலங்குங்க ஏதாவது வந்து பால் படுத்தாதா?
0: இருக்குதுங்கம்மா மயில் ஜாஸ்தி இருக்குதுங்க.
1: மயில். ம்
0: மயிலெலாம் அதை எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதில்லம்மா அது
1: ஆ
0: மயில் நான் அது சாப்பிட்டு மீந்தத்தான் நாங்கள் சாப்பிடணும்.
1: சரி.
0: அதெல்லாம் முடக்க கூட மாட்டேங்க நாங்கள்.
1: ஆ
0: இதெல்லாம் குரங்கு இருக்குதுங்கம்மா
1: ம்
0: மான் மான் ஜாஸ்தி இருக்குது.
1: ஓ
0: மான் நைட்டில் வந்து அந்த காய்கறிலாம் பறிக்காதுங்க.
1: ம்
0: ஆரியம் நெல் அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நஷ்டம் பண்ணும்.
1: ம்
0: காட்டு பன்னி அது
1: காட்டு
0: ஜாஸ்தி
1: பண்ணி. ஆ
0: காட்டு பன்னி அதுதான் ஜாஸ்தியாக வரும். எதுவுமே சாப்பிடாது அந்த நெல்லுக்கு இன்னும் வந்து நாசப்படுத்திட்டு போயிடும்.
1: ஓஹோ சரி.
0: எதுக்குமே உபயோகப்படாதது அப்படியே பயிரில் உருண்டு பிறண்டுட்டு போயிடும்.
1: நீங்கள் வேலி ஏதாவது போட்டிருக்கீங்களா
0: வேலி
1: இல்லையா?
0: போட்டுங்கிறங்கம்மா அது
1: ம்
0: வந்து இரும்பு வேலி போட்டு இருக்கிறங்க. அதுவும்
1: சரி.
0: மீறி வரும் அது மீறி வந்தால் நாங்கள் காவலில் தான் இருக்கணும்மா நைட்டில் காவலில்
1: ம்
0: தான் இருக்கணும்.
1: நைட்டில்
0: அது
1: காவலுக்கு
0: ஆமாம்
1: தான் இருக்கிறீங்க.
0: ஆமாம்
1: இவ்வளோ நேரம் வந்து தர்மபுரி பண்பலையில் நீங்கள் பண்ணக்கூடிய விவசாயத்தை பற்றி, என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த மாதிரி நீங்கள் பேசுனதை கேட்டுட்டு இவங்க நல்லா செய்கிறாங்களே நாமளும் செய்வோம் அப்படின்னு யாராவது ஆலோசனை கேட்பாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு உங்கள் தொலைபேசி என்ன கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாமா.
1: ம் சொல்லுங்கள்.
0: 97 51 63 51 72.
2: நேயர்கள் இதுவரை இயற்கை விவசாயம் குறித்து ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த எம் சௌதாமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கௌசல்யராஜா.
3: என்னம்மா நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரேடியோ போட்டியில கேட்டியா? எல்லாம் புரிஞ்சுதா?
2: ஆனு தெளிவா கேட்ட. இயற்கை முறையில எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ரெட்டியூர் பகுதியை சேர்ந்த சௌதாமணி அப்படின்ற அனுபவம் உள்ள விவசாயி அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. அது என்னோட நிலத்தை காப்பாத்த போதுமானதா கண்டிப்பா இருக்கும்ன்ற நம்புற அத செயல்முறைப்படுத்தி என் நிலத்தை எப்படியாவது காப்பாத்திடணும்.
3: சரி சரி, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்காத, நல்லா அவங்க சொன்ன செய்தியை கேட்டு விவசாயம் பண்ணு. சரி சரி, வந்துட்ட. வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு புடி புடிச்சிட்டு அதுக்கு மேல கிளம்பியா வா.
2: சரிண்ணே, நானும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்புறேன். இந்த தகவல்களை எல்லாம் மச்சாங்கிட்ட சொல்லி நாளையில இருந்து செயல்முறைப்படுத்த பாக்குறேன்.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். முதல் அறிவிப்பாக,
1: விதை பரிசோதனை அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. விதை ஏற்றுமதியாளர், விதை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற

விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA என்னும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, விதை சேமிப்பில் விதை ஈரப்பதத்தின் பங்கு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப தரமான விதை உற்பத்தி செய்ய விதை உற்பத்தியாளர்கள் பயிர் விளைச்சலுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும். தரமான விதை என்பது சான்று பெற்ற விதைகளாகும். அதாவது அவை குறிப்பிட்ட தர நிர்ணயத்திற்குள் புற தூய்மை, ஈரப்பதம், முளைப்புத்திறன் மற்றும் பிறரக கலப்பு ஆகியவற்றை கொண்டதாகும். உற்பத்தி செய்த விதைக்கு விதை சான்று பெறுவதற்கும் விதையை சேமிப்பதற்கும் ஈரப்பதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு பயிர் விதைக்கும் விதையில் அதிகபட்ச குறிப்பிட்ட ஈரப்பதம் மட்டுமே இருக்கலாம். உதாரணத்திற்கு நெல்லுக்கு 13%, சிறுதானியத்திற்கு 12%, பருப்பு வகை பயிர் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் விதைகளுக்கு 9% மட்டுமே இருக்கலாம். இவ்வாறு அதிகபட்ச ஈரப்பதம் ஒவ்வொரு பயிருக்கும் மாறுபடும். சேமிக்கும் விதையில் குறிப்பிட்ட அளவு ஈரப்பதத்திற்கு மேல் இருந்தால் விதை சேமிப்பின் போது பூச்சி நோய் தாக்குதல் ஏற்பட்டு விதையின் முளைப்புத்திறன் பாதிக்கப்படும். முளைப்புத்திறன் பாதிக்கப்பட்டால் அந்த விதை விதைப்பதற்கு ஏற்றதாக இருக்காது. அதனால் விதையின் முளைப்புத்திறனை பாதுகாக்க விதையின் ஈரத்தன்மை அறிந்து விதைகளை தேவையான ஈரத்தன்மைக்கு கொண்டு வந்து சேமித்தால் விதைகளை நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்க முடியும். இத்தரத்தை நிர்ணயிப்பதில் விதை பரிசோதனை நிலையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதையின் ஈரப்பதம் அறிந்து கொள்ள விதை குவியலில் இருந்து 100 கிராம் விதை மாதிரி எடுத்து காற்று புகாத பாலித்தீன் பைகளில் அடைத்து பயிர், ரகம், குவியல் எண் ஆகியவை குறிப்பிடப்பட்டு அனுப்ப வேண்டும். முளைப்புத்திறன் மற்றும் புற தூய்மை ஆகிய விதை தரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியிருப்பின் தேவையான அளவு விதை மாதிரி எடுத்து ஈரப்பதம் அறிய வேண்டிய விதை மாதிரியுடன் இன்னொரு பையிலிட்டு பயிர், ரகம், குவியல் எண் ஆகியவை குறிப்பிடப்பட்டு முகப்பு கடிதத்துடன் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைத்தால் விதை மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு முடிவுகள் உங்கள் முகவரிக்கே அனுப்பி வைக்கப்படும். விதை மாதிரி அனுப்ப வேண்டிய முகவரி: விதை பரிசோதனை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தருமபுரி 5. இவ்வாறு தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெருக.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
7: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்டு பர்ச்சேஸா?
7: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
8: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 வரை மட்டுமே.
9: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேயர்களே. இதமான இரவு வணக்கங்கள் சொல்வது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்,
1: கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
0: நேயர்களே, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நேர்களாகி நீங்கள் பங்கேற்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது,
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து
0: பேசலாம். இன்று இளம் தின நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளராக வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கறத பார்க்கலாம். அன்பு வணக்கங்கள்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
2: அன்பு சகோதரர் ஸ்ரீபன் ராஜ் அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் யார் எங்கிருந்து?
2: இரவு வணக்கம் சொல்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னவசம் ஏ முருகன் சார்.
0: முருகன் ஐயா, என் பாட்டு எசப்பாட்டுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கான ஒழுக்கிட்டு வரும்
2: கடைசி எழுத்து.
0: ஆமா, அது வந்து நான் சொல்லுவேன், அதை வச்சு தான் நீங்கள் பாடணும். சரிங்களா
2: சார்?
0: சரி, உங்களுக்கான ஒலிக்கிட்டு ஒலிக்குது, ப்ளே பண்ணலாமா?
2: ஆ, கொடுங்க சார். ம்

0: முருகன் கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார்.
0: தே, ஆமா தே அப்படின்ற இடத்துல இருந்து நீங்க பாடணும், அதாவது நெடில் தே.
1: பாட்டுமா சார்?
0: பாடுங்க.
1: தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் பருவத்தில் பெண்ணொரு தேன் கிண்ணம் பாலண்ணம் பாலண்ணம் பருவத்தில் ஒரு பாலண்ணம். அடுத்த பாட்டு சார்.
0: நாலு லைன் வரலையே, மூணு லைன் தான் வந்திருக்கு.
1: ரெண்டாவது
0: ஊக்கத்துக்காக உங்களுக்கான இரண்டாவது ஒலிக்கிட்டு கேளுங்க
1: சார்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார். மால் பண்ண சார்
0: இல்லையே, நான் தான் சொல்லுவேன், நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் இல்லைங்க. வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு, வேல பாடுங்க.
1: ஆமா சார்,
0: வே
1: வேவா சார்.
0: ம்
2: முயற்சிங்க ஐயா, வரும்.
0: நிறைய பாடல் இருக்கு.
2: இருக்கு
0: இன்னைக்கு வேற நான் ஒரு பாடகர் வேற பக்கம் உட்கார வச்சிருக்கேன்.
1: வேன்னு மானா புடிச்சிருவான்.
0: பரவாயில்ல சரி, பரவாயில்ல முருகன், நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி அணிந்த மிக்க நன்றி. கார்த்திகேயன் வந்து நல்லா பாடுவார். ஆமா தானே கார்த்திகேயன்? ஆமோ இல்லைங்களா? பாட மாட்டீங்களா?
2: ஓரளவுக்கு பாடுவேன்.
0: சரி, நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இருப்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க? நல்லா இருக்குங்க. சரவணனா?
3: லக்ஷ்மணன்.
0: ஆமா, ஏற்கனவே விடைத்திறன் நாக்களுக்கும் வந்திருக்கீங்க.
2: உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுத்துடலாமா ஐயா? உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுத்துடலாமா?
3: உங்களுக்கான
0: ஒலிக்கீட்டு பாருங்க.

0: தந்தார்ன்ற இதுல முடிஞ்சிருக்கு. சோ தால இருந்து பாடுங்க.
1: ஆமா
0: எளிதா தான் கொடுத்துருக்கோம்.
2: ஆமா தா நெடில்
1: தாரை மேல்
0: இறக்க வைத்தா. உங்க வானொலியோட பெட்டியின் அளவு

0: கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
1: குறைச்சிக்கோங்கய்யா. அதே மாதிரி நீங்கள் அந்த சங்கதியே பாடுறீங்க, நாலு லைன் பாடலோட வரி பாடணும் இல்லையா?
0: போட்டியின் விதிமுறை வந்து நாலு லைன் பாடி இருக்கணும்.
2: நாலு வரி பாடணும்.
1: ஆமாம்.
2: சரி சார்.
1: சரி பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க.
0: முயற்சிக்கு நன்றி.
1: நன்றி. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம இணைவோம் நேயர்களே.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக்கில் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
11: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
10: கோல்டு பர்ச்சேஸா?
11: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
10: தர்மபுரி.
12: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
13: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
14: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
13: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: நிலையத்தில் நேரம் 8:09. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேர்களே, நம்ம இளம் தின்ற நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாமா?
0: வருக வணக்கம்.
15: ஹலோ,
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க
15: சார். இனிய இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்க.
15: பையூர் மாதன் சார்.
1: மாதன் உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா?
15: ஓகே, கொடுங்க சார்.
1: ரெடியாக இருக்கீங்களா?
15: ஓகே.

0: கேட்டிங்களா? மீ அப்படின்ற எழுத்துலேருந்து பாடுங்க. மதன், நீங்க பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பாடுறீங்க, ஆனா எழுத்து தப்பா பாடுறீங்க. மே அப்படின்னு நம்ம சொன்னோம், அதுல நிறைய பாட்டு இருக்கு, நான் ஹிண்ட் கூட கொடுத்தேன். ஜூனுக்கு அப்புறம் முன்னாடி ஏப்ரலுக்கு பின்னாடி அதில் மே மாதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை கூட பாடிருக்கலாம். பரவாயில்ல, நல்ல முயற்சி மாதம் தொடர்ந்து இணைப்பில் இணைஞ்சிருக்கலாம். நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர்
1: வருக. வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஐயா. உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாமா?
2: கொடுங்க ஐயா.
0: உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி
2: நான் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்சேட்டுப்படி பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா வந்திருக்கீங்க, ரெடியாக இருக்கீங்க பாட்டுலாம் சொல்கிறதுக்கு, ஆமாம் தானே?
2: ஆ கொடுங்க ஐயா, முயற்சி பண்ணுறேன்.
0: முயற்சி பண்ணுறீங்க, சரிங்க ஐயா. உங்களுக்கான ஒலிக்கீற்று கேளுங்க.

0: வரியில முடிஞ்சிருக்கு. பா பா எழுத்துல பாடுங்க.
1: பாலத்துல
2: ஆமாங்கய்யா.
1: பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள கொடியில்
2: நாலு லைன் வரணுங்கய்யா. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி ஒரே லைனு, இன்னொரு லைன் ரெண்டு லைன் தான் பாடிருக்கீங்க, இன்னும் ரெண்டு லைன் பாக்கி இருக்கு. பரவாயில்லைங்க, நல்லா பாடுங்க பீமராஜன் ஐயா.
0: முயற்சிக்கு நன்றிகள்.
2: தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சி அடுத்த தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேச மாட்டீங்களா? கார்த்திகை இருந்தா பேசுவீங்களா?
0: வருக வணக்கம்.
2: அன்பு வணக்கங்கள், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
3: பிரவீன்குமார்.
2: பிரவீன்குமார் உங்களுக்கான ஒலி கேட்டு கொடுக்கலாமா?
3: கேக்கலாம் ஐயா.
2: ஓகே.

0: பிரவீன் குமார் கேட்டிங்களா? நீ அப்படின்ற எழுத்துல பாடுங்க.
1: நன்றி.
0: நன்றி. ஆனா நீங்க வந்து ஒரு தவறு பண்றீங்க பிரவீன் குமார். அடுத்த முறை வந்து தொடர்பு கொள்ளும் போது உங்க வானொலி சத்தத்தை வந்து குறைச்சிட்டு பேசணும், சரியா? நன்றி நன்றி பிரவீன் குமார். கார்த்திகேயன், நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பாடுவீங்கன்னு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. நீ இந்த இடத்துல பாட்டு பாடுறீங்களா?
2: ஒரு நாலு வரி பாடினா போதுமா?
0: நாலு வரி பாடினா போதும், ஆனால் உங்களுக்கு பரிசு பாடல் கொடுக்க முடியாது.
2: சரி, நேயர்களின் அந்த இதுவாக நான் பாடிடுறேன்,
0: பாடுங்க.

0: தரணம் உலா போக நீயும் வரணும்.
1: நல்லா அருமையை பாருங்க கார்த்திகேயன், உண்மையிலும் நீங்கள் பாடகர் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சி கூடிய அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கே பேசுறீங்க?
2: நாகலாபுரம் கன்னியப்பன்.
1: நாகலாபுரம் கன்னியப்பன். ஐயா உங்களுக்கான ஒளிக்கீட்டு கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
1: உங்களுக்கான ஒளிக்கீட்டு பாருங்க.

0: நீர் துளியை கேட்டேன்.
1: ஐயா கேட்டிங்களா?
2: கேட்டேங்க ஐயா.
1: கேட்டேன் அப்படின்னு இருக்கு, கேல பாடுறீங்களா?
2: கேட்டேன்.
1: ம், கே நெடில் கே.
2: ஐயா கேளத்துல ஏதும் பாட்டு வரீங்க?
1: ஐயோ நிறைய பாட்டு இருக்குங்க,
3: முயற்சி செய்யுங்க. இருக்கு, கேல இருக்கு.
1: ம், நான் வேற நீங்க வந்து வழுக்க டைமும் ஒரு பாடகரை கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் ஏதாவது பாட்டு பாடுறதுல சொதப்புனா கூட அவர் கரெக்டாக இது பண்ணிடுவார். சரிங்கய்யா, நன்றி. சாதகம் பாலங்கள்லாம் பண்ணி பாட்டெல்லாம் பயிற்சி பண்ணியிருக்காரு கார்த்திகேயன். பரவாயில்ல, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி அணிந்திருக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
9: சரி சரி,
10: 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
11: அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்

0: வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறை எண் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடி ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.

0: ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99%
4: மட்டும்தான்
5: தருமபுரி.
6: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
7: பண்பலை பாடும் நேரம் 8:24. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று சேலம் மாவட்ட நேயர்கள் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
8: இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினைவு அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு.
8: முல்லைக்காடு பாபு. பாபு, உங்களுக்கு பாட்டு கொடுக்கலாமா?
9: கொடுங்க சார்.
8: ஓ அப்படின்ற எழுத பாடணும் நீங்க.
9: வேற
8: சரி, நீங்க அந்த பாட்டு வேணா வேற ஏதாவது பாட்டு பாடுங்க.
9: இல்ல இல்ல, சந்திரகாந்தி படத்துல ஓ சென்ட்ரல் ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
8: நீங்க பாடணும், சொல்லக்கூடாது.
10: ஒளிக்கிட்டு
8: முயற்சி செய்வோம்னு சொல்லிருக்கீங்க. நிச்சயமா முயற்சி செய்யலாம். உங்களுக்கான பாடல் இதோ.

0: தந்தார்.
1: ஐயா ரா அப்படின்ற எழுத்துல பாடுங்க, இருந்து முடிச்சுங்க, ரா அப்படின்ற எழுத்துல பாடலாம் நீங்க.
0: ராஜா, ராஜாதி ராஜனந்த ராஜா, கூஜா தோக்காதே வேறு எங்கும் கூஜா, நேத்து இல்ல நாளை இல்ல அப்பவும்னா ராஜா, கோட்டை இல்ல கொடியும் இல்ல அப்பவும்னா ராஜா. ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
1: நல்லா பாடிருக்கீங்க,
2: நாலு வரைக்கும் எட்டு வரைய பாடிட்டாரு.
1: ஆமா மகன், உங்களுக்கு நான் அடுத்த ஒளி கிட்டு
0: கொடுக்கலாமா?
1: உங்களுக்கு அடுத்த ஒளி கிட்டு பாருங்க.
3: என்று குயில் கூவாது, இந்த மழை கூவாது, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில்.
1: ஐயா குயில் முடிஞ்சிருக்கு, சோ நீங்க கூ அப்படின்ற எழுத்துலயே பாடலாம். சின்ன கூ.
0: சின்ன கூவா? குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேட்கிறா என் பைங்கிலி, குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேட்கிறா என் பைங்கிலி, ஏதோ சுற்றி பறக்குது என்னோடு மனசுதான் கண்டபடி தவிக்கிறது, ஒற்றை வங்கி மாறி குடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி மாறே மை.
1: மோகன் ஓகே,
2: பாடமையா பாடுனீங்க
1: மோகன், ஆனா நீங்க ஒரே ஒரு சின்ன தவறு பண்றீங்களே,
2: உங்க வானொலியோட பெட்டியின் அளவை வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
1: அது எப்படின்னா நாங்க பேசும்போது கம்மியா இருக்குது, நீங்க பாட்டு போடுவோம் மட்டும் அதிகமா வச்சுக்கிறீங்க. சரிங்க, சப்போஸ் நீங்க வெற்றி பெற்றால் என்ன பாட்டு கேட்பீங்க?
0: எனக்கு அம்மா பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அம்மா பாட்டு கேட்கலாமா?
1: கேளுங்க, என்ன திரைப்படத்துல பாடல் அது?
0: படம் மன்னன்யா.
1: ம்,
0: அம்மா என்று அழைக்காத பாட்டு வேணுங்கய்யா.
1: ஆமா, நீங்க ஜெயிச்சீங்கன்னா தான் தருவோம். அதை
2: உங்களுக்கான
1: ஒலி கேட்டு பாருங்க.

0: ஒன் கேட்டிங்களா?
1: கேட்டீங்க.
2: ஐயா, தூளி தூளி அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ தூ அப்படி தூன்ற இடத்துல இருந்து பாருங்க. ஓ, ரெடியா இருக்கீங்க அப்போ?
1: ஐயா, முயற்சி பண்ணுங்களா.
2: முயற்சி பண்ணுங்க.
1: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, சொல்லி கொண்டு போனால் என்ன? துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, சொல்லி கொண்டு போனால் என்ன? வெள்ளி கொழுத்து போகும் திசையில் பாதி நெஞ்சம் போனதென்ன? துள்ளி துள்ளி போகும் பெண்ணே.
2: பாட்டை வாங்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு அருமையா பாடிட்டாரு மூணு பாட்டையும்.
0: ஆமா,
2: பரிசு பாடல்.
0: பரிசு பாடல் வந்து மன்னன் படத்துல இருந்து அம்மா என்று அழைக்காத பாடலுங்களா?
1: ஆமாங்க, அந்த படத்துல அதே பாட்டு கொடுக்க. அது இல்லைன்னா அதே படத்துல ராஜாஜி ராஜான்னு ஒரு பாட்டு.
0: இல்ல இல்ல,
1: ரெண்டு பாட்டுல எந்த பாட்டு கொடுத்தாலும் சம்மதமே. வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி. நீங்க கேட்ட பாடல் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நீங்க கேட்ட பாடல் வானொலியில் ஒலிக்கும்.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: 5 வரை மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
5: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
6: எங்கள் கானம் பாடும் வானம் பாடியில் நேரம் 8:38. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர்களே, இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தலைப்பாக ஏம்பாட்டு எசப்பாட்டு என்ற இதில் வளம் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் பங்கேற்கணும்னா புதிய நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0-43-42 என்ற முன் இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் இணைந்து நீங்கள் வந்து கேட்டு பரிசு பாடலை பெறலாம்.
7: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த அன்பலைய பலரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
8: ஹலோ,
7: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: சுஜி பேசுறேன்.
7: சுஜி, உங்களுக்கான ஒழிக்கிட்டு கொடுக்கலாங்களா?
8: கொடுங்க சார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99 இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூன் 14 முதல் 20

0: கேட்டுச்சிங்களா சுஜி?
1: ஆ கேட்டேன் சார்.
2: சேர அப்படின்ற இடத்துல முடிச்சிருக்கு, சே அப்படின்ற எழுத்துல பாடுங்க. நெடில் நெடில் சே
0: சின்ன சே பெரிய சே இதெல்லாம் நீங்க பாடுங்க. சே அப்படின்ற இடத்துல பாடுங்க. சரி, ரா அப்படின்ற இடத்துல பாடுங்க.
1: ராஜேஸ்வரி
0: உங்களுக்கு ஒழிக்கிட்டு கொடுக்கலாங்களா?

0: கா அப்படின்ற எழுத்துல பண்ணும் ராஜேஸ்வரி. ஆமா,
1: கண் போன புருஷி மனிதன் போன
0: பரவாயில்ல. ஆனால் உங்களுடைய இணைப்புக்கு ரொம்ப தூரமாக இருந்து கேட்குது, உங்களுடைய குரல் வந்து
2: ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிற
0: சத்தமாக கேட்கல. பரவாயில்ல, முதல் சரி ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு நான் அடுத்து ஒழிக்கிட்டு பாருங்க, உங்களுக்கு நான் அடுத்து ஒழிக்கிட்டு இருக்கேன் ராஜேஸ்வரி.

0: மா அப்படின்ற எழுத்துல பாடணும் ராஜேஸ்வரி நீங்க.
1: வாழ்க்கையின் வந்த துன்பம் எதிர்த்த

ராஜஸ்ரீ, நீங்க பேசும்போது எனக்கு குரல் தெளிவா கேக்குது, ஆனா நீங்க பாடும்போது கட்டை கட்டை கேக்குது. பரவாயில்ல ராஜஸ்ரீ, இல்ல உங்களுக்கு இந்த சிக்னல் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். சரி ராஜஸ்ரீ, நீங்க ரெண்டு இதுக்கு வந்து சரியா பாடல் பாடிருக்கீங்க, அடுத்ததா வந்து நீங்க வெற்றி பெற்ற என்ன பரிசு பாடல் கேப்பீங்க? சரிங்க, அதுக்கு நீங்க இந்த பாட்டு ஜெயிக்கணுமே. எழுத்தை பொறுத்து தான் இருக்குன்றீங்க. சரி, உங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒலிக்கிற்றே வந்து கொடுக்கலாம். உங்களுக்கான ஒலிக்கிட்டு பாருங்கள்.

0: பூத்தாயா அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. பூ அப்படின்ற எழுத்துல இருந்து பாடுங்க.
1: ராஜஸ்வரி கேக்குதுங்களா?
2: யாங்களா?
1: யான்ற எழுத்துல பாடுங்க. ராஜஸ்ரீ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, கட்டை கட்டை கேக்குது, கொஞ்சம் தெளிவா
2: பாடுங்களேன்.
1: வெளியே வந்துட்டீங்க பாட்டு வேணும்ன்றதுக்காக, சரி பாடுங்க. ராஜஸ்வரி நல்ல பாடி பரிசு பாடல் வந்து பெற போறீங்க. உங்களுக்காக தங்கமீன்கள் படத்துல இருந்து ஆனந்த இலை பாட்டு கேட்டிருக்கீங்க,
2: அதானே?
1: நிச்சயமா வந்து உங்களுக்கு அந்த பாடல் வழங்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. நல்ல பாடல் பாடி பரிசு பாடல் பெற போறீங்க. நேர்களை, நீங்களும் இதே போன்று இளந்தண்டல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என் பாட்டு இசப்பாட்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பாடல் பாடி பரிசு பாடல் பெற ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால்
0: 043-42 என்ற முன் இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன் இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும்
1: அழைத்து பேசலாம். வெற்றி பெற்ற ராஜஸ்ரீக்கான பரிசு பாடல் ஒலிக்கவுள்ளது.
3: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
7: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்டு பர்ச்சேஸா?
7: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% 9.99% மட்டும்தான் சேதாரம்.
8: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
7: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: இசைமலையில் நனைந்து கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உள்ள நேர்களுக்கு மீண்டும் ஒருமுறை இரவு வணக்கத்தோடு நீங்கள் இணைந்திருப்பது இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்று இளம் தென்றல் என் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம்.
11: வருக வணக்கம். வணக்கங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? யார் பேர் சொல்லுங்க? தேன்மொழி. உங்களுக்கான பாடல் கீற்று ஒழிக்கலாமா?
12: போடுங்க ஐயா, பயிற்சி பண்ணுங்க.

0: தென்மொழி கேட்டிங்களா? தூ அப்படின்ற எழுத்துல பாடணும். நிறைய பாட்டு இருக்கு. அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? என்னங்க சின்னசாமிங்களா?
1: சீரகசாமி
0: தொடர்பு உங்களுக்கு வந்து இருந்தது.

0: ஐயப்பாடு வந்து ஐயப்பாடு ஒன்று இன்னொன்னு சொல்லிடுங்க. இன்னொரு நிறைய ஒன்னு கூட இருக்காருங்க, வணக்கங்கள் வணக்கம் தான் வருங்க, வணக்கங்கள் வணக்கங்கள் வந்து இதா போயிருங்க சரிங்களா. வணங்குவேன், அதாவது நீங்க தான் நடத்தீங்களா இல்ல வேற சொல்லி கொடுக்கணும் எனக்கு ஐயப்பாடு தான். கருத்து சொல்லும் போது வந்து ஏற்றுக்கொள்ளுங்க சரிங்களா.
1: நிச்சயமா நிச்சயமா,
0: வந்து நம்மளுக்கு என்ன பயன்படலாம் போயிருங்க, மனிதன் பார்த்து என்ன பிரயோஜனம் எல்லாம்.
1: உண்மைதாங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமா ஏற்றுக்கிறோம். சொல்லுங்க, உங்களுடைய இணைப்பில் நீங்க விடுபட்டீங்க, பரவாயில்ல. நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்க. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி
2: ராஜேந்திரன்.
1: உங்களுக்கு நான் ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா?

0: வந்து
1: ராஜேஸ்வரி ராஜேந்திரன் கேட்டிங்களா? உங்களுக்கான எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ அப்படின்னு வந்திருக்கு, மெட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டூலையும் பாடலாம், இல்லை போ அப்படின்ற எழுத்துலையும் பாடலாம். ஆமாம். நான் போ அப்படின்னு சொன்னேன், நீங்கள் நான் அப்படின்ற எழுத்துல பாடுறீங்க. போ அப்படின்ற எழுத்துலேருந்து பாடணும் நீங்கள். போ இல்லைன்னா டூ. ராஜேஸ்வரி நிகழ்ச்சி தலைப்பாளர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? போச்சம்பள்ளியிலிருந்து குமார் பேசுறீங்க.
2: ஐயா, உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுத்துடலாமா?

0: என் நடையாகும் அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. மா அப்படின்ற எழுத்துல பாடலாம் நீங்க.
1: மலர்ந்து மலராத காலை போடுதால் நடந்த இளம் பெண்களே, நதியில் விளையாடி பொடிகளை.
0: நல்லா பாண்டிங்க. அடுத்த ஒலிக்கிட்டு கேட்க ரெடியா?
1: புரியுங்க.

0: ஐயா, தீபாவளி அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. நீங்க தா தி தி அப்படின்ற எழுத்துல நீங்க பாடலாம்.
1: தா தீங்களா?
0: தா வரிசையில தா தி நெடில் தி, அதுல எதுலனாலும் நீங்க பாடலாம்.
1: சந்தன தத்தன தான தத்தன தையன தைமயன் தான தந்தன தந்தானா. தி இருக்கு முத்து இருக்குது திறந்து பாசம் ஏதம் இல்லடி கண்ணான.
2: பாடுங்க, நாலு லைன் பண்ணுமே.
1: இந்த இருக்குது இந்த இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தி.
2: ஐயா, நீங்க அந்த பாட்டோட சந்தத்தெல்லாம் வச்சு பாடுறீங்க. நாங்க பாடல என்ன இப்போ சிப்பி இருக்குது முத்து இருக்குது அந்த பாட்டோடைய தொடக்கம். ஆனா நீங்க அந்த தந்தன தந்தனெல்லாம் அந்த பாடலுடைய ஹம்மிங், அது அந்த சந்தம். நீங்க பாடல் வரிகளை பாடணும். ஆமா, நல்லா பாடுனீங்க குமார்.
1: சொல்லுங்க.
2: ஆமா, உங்களுக்கு உங்களுடைய வாய்ப்பு முடிவடைஞ்சது. பரவாயில்ல, நல்லா பாடல் பாடினதுக்கு நன்றி. நிகழ்ச்சி அணிதமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணி மாட தலைப்பாளர் அவர் இருப்போம். வணக்கம்
3: சார். வணக்கம்.
2: வணக்கம், யாருக்குன்னு பேசுறீங்க? சித்தன். சித்தன், உங்களுக்கான ஒளிக்கிட்டு கொடுக்கலாமா?
3: கொடுங்க கொடுங்க.

0: ஐயா வேண்டாம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு.
1: என்ன இருக்கு?
0: மாலை பாடுங்க.
1: மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணு கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் அது எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒண்ணு கேளு.
0: நல்ல பாடல் பாடுங்க சிதன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம், அதனால் வந்து திரும்ப வந்து நான் இது பண்ண முடியல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாடல்னாலும் ரொம்ப நச்சுன்னு பாடி எங்களை அசிச்சிட்டீங்க சித்தன். ஆ நிச்சயமாக உங்களுக்கு நான் கைத்தட்டுதானே கொடுத்துடலாம். உங்களுக்கு எதனா ஏதோ நன்றி நன்றி. பாடல்லாம் வழங்க முடியல, அட்லீஸ்ட் உங்களுக்கு கைத்தட்டாவது கொடுத்துடலாம். நேர்களை கடந்த ஒரு மணி நேரமாக இளம் தென்றல் நிகழ்ச்சியில் என் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பில் வந்து நிறைய நேர்கள் வந்து பேசினாங்க. குறிப்பாக முருகன், லக்ஷ்மணன், மாதன், பீமராஜன், பிரவீன்குமார், கன்னியப்பன், பாபு, மோகன், சுஜி, ராஜேஸ்வரி, தேன்மொழி, ராஜேஸ்வரி, ராஜேந்திரன், குமார், சிதன் அப்படின்னு பண்ணாங்க. அதில் வந்து இந்த மதிகன்பாளையம் மோகன் அப்புறமா வந்து ராஜேஸ்வரி இவங்க இரண்டு பேருமே வந்து பரிசாக வந்து பாடலையும் வந்து வாங்கிட்டு போனாங்க. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து முயற்சி செய்து ஒரு சிலர் தான் வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டீங்க. ஸோ முயற்சி செய்த அனைவருக்கும் பங்கெடுத்தவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், காலத்தால் அளிக்க முடியாத காவிய கானங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வர உள்ளது. எனவே சேலம் மாவட்ட நேயர்கள் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடலை காற்றலையில் தவளவிடலாம். இளந்தன்ற நிகழ்ச்சியில் என் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்தது. இந்த ஒரு மணி நேரமாக உங்களோடு நிகழ்ச்சி இணைந்திருந்தது. நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
2: நான் கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
0: நேயர்களே, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நேர்களை இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை, அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு சுகமான ராகங்கள் ஒலிக்க உள்ளது. நேர்களை தொடர்ந்து தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருங்கள். இன்னும் சில வினாடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 9:30.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியில் இருக்கீங்க நேர்களே. தொடர்ந்து இசைமலைகள் நினையலாம்.

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும் பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டு கால தரமான கல்வி பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி பச்சமுத்து நர்சிங் கல்லூரி பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி தொடர்புக்கு 8012-33-9999
3: பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாக குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
6: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
7: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
7: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை ஜூன் 14 முதல் 20

0: 5 வரை மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு இணைந்திருக்கீங்க நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல் ஒழிக்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளரை சந்திப்போம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கங்க,
2: நீங்கள் கேட்ட பாடல் இதோ காற்றலையில் தவள வருகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99%
4: மட்டும்தான் செய்தாரோ. ஏன் டிபார்ட்மெண்ட் 11% சதவீதம் மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு போதும் போதும். மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க. அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, கீச்சலுகை ஜூன் 11 முதல் 25 வரை மட்டுமே.
6: நிலவு வெளிச்சம் தரும் இந்த நேரம் நம் மனதில் நினைவுகள் பேசும் அமைதியான நேரம். காதில் விழும் இந்த பழைய காவிய கானங்களை நம்மை காலத்தை பின்னோக்கி அழைத்துச் செல்கின்றன. இது இசை மட்டுமல்ல, நம் இதயத்தின் உள்ளே இருக்கும் நினைவுகளின் சங்கமம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
7: ஐயா. வணக்கம் ஐயா.
6: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் மாணிக்கம் பேசுறேங்க ஐயா, சேலம் ரெட்டி இருந்து. நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்க மாணிக்கம். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்
7: ஐயா? படம் வந்து பாதக்கணிக்கை. அந்த படத்துல இருந்து பூஜைக்கு வந்த மலர் அந்த பாடல் கொடுங்க. அனைத்து நேர்களும்
6: நிச்சயமா வழங்கலாம். நிகழ்ச்சி அணிந்த மக்கள் நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கனவுகள் மெல்ல மெல்ல கண்களை திறக்கும் இந்த இனிய இரவில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியையும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். ஐயா, உங்க வானொலி பெட்டியுடைய சத்தத்தை மட்டும் குறைச்சிருங்களேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணியம் பேசுறீங்க.
2: சொல்லுங்க சுப்பிரமணியம், உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
3: ஐயா, வானம்பாடி படங்கள்யா. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலத்தில் வேதனையில் வாழவன் என்ற பாடலும் அனைத்து நேயர்களும் காற்றலையில் தவள விடுங்க. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இரண்டு வானில் நட்சத்திரங்கள் விழிக்க நம் நினைவுகள் மனதில் துளிர்விட ஆரம்பிக்கிறது. செவியோரம் ஒழிக்கும் இந்த இனிய கானங்கள் காலங்கள் மறைத்த கதவுகளை திறக்கிறது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடையும் அடுத்த அழைப்பாளர்
2: இரவு நேரத்தின் இனிய நினைவுகளோட தர்மபுரி பண்பலையோட இணைவது சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சோம்பட்டி கிராமத்திலிருந்து வள்ளி பேசுறீங்க.
1: வள்ளி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
2: ஒளி விளக்கு வந்து நாங்க புதுசா கட்டிக்கிட்ட சுவடிதானுங்க அந்த பாட்டு.
1: நிச்சயமா வழங்கலாம் வள்ளி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பண்பலை பாடும் நேரம் 10:25. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
3: சேலம் மாவட்டம் சின்னப்பூரி
2: வீராயி. சொல்லுங்க வீராயி, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
3: எனக்கு
2: சும்மா வழங்கலாம், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: இரவின் மெல்லிய காற்றின் மடியில் இதயம் மெதுவாக சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் காவிய கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. மறந்து போன உங்கள் நினைவுகளை மீண்டும் விழிக்க வைக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: நிஷா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்? சரிங்க,
1: இதயம் போகுது அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க நிஷா. நீங்க கேட்ட பாடல் இதோ வருகின்றது, கேட்டு மகிழுங்கள்.

0: இரவின் மென்மையான காற்றோடு, இதயத்தின் இசை துடிப்போடு உங்களுக்காக கானங்கள் காவியமாக ஒலித்து வருகிறது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: நிகழ்ச்சியை அற்புதமாக தொகுத்து வழங்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க?
1: மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்துட்டு எங்கேயோ கேட்ட குரல், பாடல் பட்டு உன்ன சேலைக்காரி, அனைவருக்காகவும்.
0: நிச்சயமா வழங்கலாம் கலைச்செல்வி. தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்க. உங்களுக்கான பாடல் இது.
2: பட்டு வண்ண சேலைக்காரி, என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி,

0: நிலவைப் போல இசையும் சிலருக்கு பிடிக்கும். அந்த இசைக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உள்ள காவிய கானங்களையும் பிடிக்கும். இரவு நேரத்தில் மனதுக்கு பிடித்த காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயரை வரவேற்போம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், சேலம் மாவட்டம் ஆற்றூர்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க சார்.
0: செந்தில்குமார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: நான் தங்கப்பதக்கத்திலிருந்து சார்.
0: நிச்சயமா உங்களுக்கான தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து சொல்லுங்க.
1: நல்லதொரு
0: குடும்பம் பல்கலைக்கழகம் பாடல் வந்து வழங்கிடலாம். தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான பாடல் இதோ.

0: 10:45 இணைந்திருக்கிறோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் எடப்பாடி பொங்கனாபுரம் மூட்டங்கராஜ்.
0: ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: பட்டிக்காடா பட்டணமா
0: திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வழங்கலாம்?
1: கேட்டு கோடி உரிம்பி மேளம்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வந்து வழங்கலாம். இங்க நிகழ்ச்சி அடைந்த மிக்க நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.
2: கேட்டு கோடி

எண்ணியதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா. கேட்டு கோடி புருமி மேளம், போட்டு கோடி கோகோ தாளம், பார்த்து கோடி உன்மா.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீல்ஷனியும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்? ரொம்ப அருமையா வந்து பாடுறீங்க. ஆனா உங்க வானொலி சத்தத்தை மட்டும் குறைக்காமலே பாடுறீங்க. அடுத்த முறை வந்து பேசும்போது உங்க வானொலி பெட்டியுடைய சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க. நீங்க கேட்ட மாதிரி ராமன் தேடிய சிலை திரைப்படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 10:55 இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம். சேலம் மாவட்டம்
0: மணி,
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் மணி. உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: பச்சை விளக்கு படத்துலீங்க, ஒளிமயமான எந்திரங்கள் பார்த்தீங்க.
0: நிச்சயமா நீங்கள் கேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம் மணி. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு இணைஞ்சிருக்கேன் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் மேல்தூர்வட்டம் மோலக்கடை கிராமம்.
0: உங்க பேர்? சரிங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: ஐயா ஒரே ஒரு ஆப்ஷன், நீங்கள் வாசிக்கும் வரை தூங்காது என் கண்கள், நீங்கள் முடிக்கும் வரை மூடாது என் எமைகள். தருமபுரி பண்பலை 100.5 ஏற்காடு பண்பலை 103.7 எங்கள் அண்ணன் ஸ்ரீமன்ராஜா அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கங்கள்.
0: வணக்கங்க. உங்க பாட்டு பேர் சொன்னீங்கன்னா பாடல் வழங்கலாம் உங்களுக்கு.
1: புதிய பறைய படத்திலிருந்தோம். குருவி முத்தங்கோடு.
0: நிச்சயமா நீங்க கேட்ட அந்த பாடல் வழங்கலாம். நிகழ்ச்சி நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் விஜயா, மாணிக்கம், சுப்பிரமணியம், வள்ளி, வீரையா, நிஷா, கலைச்செல்வி, செந்தில்குமார், கனகராசு, அதன் கூடவே அங்கமுத்து, அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி, குமார், இவங்க எல்லாருமே பாடலை கேட்டு அவங்களுடைய விருப்ப பாடலை வானொலியில் ஒழிக்க விட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நன்றிகள். முயற்சித்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியில் அதனை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். அதனை தொடர்ந்து நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடரை நேர்களை கேட்கலாம். கடந்த ஒரு மணி நேரமாக சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டங்களின் விருப்ப பாடலாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi today addressed the outreach session on forging new partnerships and rebuilding international solidarity at the G7 summit in Avignon, France. Ministry of External Affairs informed that during the session, the Prime Minister underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. During the meeting, the Prime Minister also highlighted that India has always followed a humanity-first approach. He said this is reflected in India-led initiatives such as the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure, the Global Biofuel Alliance, Mission Life, and the Ek Ped Mark in Arm campaign. He further said that India's vision of international partnership is rooted in the timeless philosophy of Vasudeva Kutumbakam, the world is one family. The Prime Minister further added that this inclusive approach has also led India to be the first responder when natural disasters have struck various parts of the world, be it a cyclone in Sri Lanka, earthquake in Afghanistan, floods in Mozambique, or hurricane in Jamaica. Speaking about India's inclusive and sustainable growth, Mr. Modi elaborated that its mantra of Sarvajan Hitai, Sarvajan Sukhai has led to appreciable results in fostering financial inclusion, health security, digital identity, technology-led empowerment of people and women-led development. The Prime Minister also noted that international partnerships should move beyond the donor-recipient paradigm to one of solidarity and equal ownership. He also stated that lack of respect for international law was the biggest hurdle to building international solidarity and needed to be addressed as a priority. He emphasized that for international partnerships, needed to prioritize dialogue and diplomacy for ensuring peace and stability. Meanwhile, Prime Minister Narendra Modi held bilateral meetings with Canadian Prime Minister Mark Carney, United Kingdom Prime Minister Keir Starmer on the sidelines of G7 summit in Avignon, France. Tomorrow, a key engagement during the summit will be PM Modi's meeting with US President Donald Trump. The two leaders are expected to discuss ways to further strengthen bilateral cooperation across a range of sectors, besides exchanging views on important regional and global developments of mutual interest. Prime Minister Modi will reach Paris tomorrow evening as part of his visit to France. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan today held a high-level agriculture review meeting in New Delhi and conducted a detailed review of preparations across the country for the Kharif 2026 season. The Agriculture Ministry said in a statement that in context of possible El Nino conditions, he placed special emphasis on increasing cotton production, achieving self-reliance in pulses and advanced contingency plans for low rainfall districts. Home Minister Amit Shah today chaired a crucial meeting in New Delhi during which consensus was reached among six states on the long-pending Kishan multipurpose dam project.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. பண்பலை பாடும் நேரம் 11:42. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரவுள்ள நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தனம் நலவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் மற்றும் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, நாளைய மழலையாக ஸ்வேத் சர்மா அவர்கள். 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜேகே நல குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி சீனிவாச பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானலையில் வசந்தம், நாளைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் வனம் செய்வோம், பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக நாள் சிறப்பு நிகழ்ச்சி, 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுச்சாமி அவர்கள், 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத்

மாநில துணை இயக்குனர் ஜுனோகட் எஸ் குமரவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். தருமபுரியை சார்ந்த பீஸ்ட் பால் வீரர் சத்யாசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரையிசை மற்றும் மெல்லிசை, அதனைத் தொடர்ந்து சூழல் காப்போம். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி அனுபவம், திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:30 நாடகம், 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்தடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வானிலை வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை மற்றும் நிகழ்ச்சி நிரல், 7:10 தேனி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் நிலக்கடலை மற்றும் நெல் சாகுபடி, கங்காவரம் ஆர் தேன்மொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக விளம்பரம் உள்ளது. 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பரம் உள்ளது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடர். நேர்களே, இதுவரை கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பரம் நிகழ்ச்சி நிரல். ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போது அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.